0: Iranian Foreign Ministry spokesman Ismail Baqai earlier told state television that the US and Iranian positions had been converging in the last week, but warned that did not mean agreements would be reached on key issues. In Ibrox cricket, riding on an unbeaten 101 runs by skipper Shreyas Iyer, Punjab Kings defeated Lucknow Super Giants by 7 wickets at the Ekana Cricket Stadium in Lucknow last night. Chasing a target of 197 runs set by Lucknow Super Giants, Punjab Kings scored 200 for 3 in 18 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்று நாம் பேசப்போவது மனித வாழ்வின் மிக பழமையான தேடல் பற்றி. அந்த தேடல் என்ன? இன்பம், நிலையான இன்பம். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இன்பம் தேடுகின்றான். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை, உண்பதிலும் உறங்குவதிலும் பணம் தேடுவதிலும் பெயர் தேடுவதிலும் என எல்லாவற்றிலும் மனிதன் தேடுவது இன்பத்தையே. ஆனால் கிடைக்கிறதா? சிறிது நேரம் கிடைக்கிறது, ஆனால் நிலைக்கிறதா? இல்லை. இதையே நம் பாரதியார் தன் கட்டுரையில் எத்தனை அழகாக சொல்கின்றார். தூங்கையில் வாங்குகிற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு, தூக்கத்தில் கூட வாங்குகிற மூச்சு நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி இருக்க வெளி இன்பம் நிலைக்கும் என்று நம்புவது எப்படி சாத்தியம்? இதை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம் அல்லவா. புதிய வீடு வாங்கும் போது மகிழ்ச்சி, சில மாதங்களில் பழைய வீடாகி விடுகின்றது. புதிய பதவி கிடைக்கும் போது பெருமிதம், சில நாட்களில் சுமையாகி விடுகின்றது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நாம் தேடும் இடத்தில் நிலையான இன்பம் இல்லை என்பதே உண்மை. இங்கே பாரதியார் திருக்குறளை எடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கின்றார். இன்சொல் இனிதீன்றல் ஈன்பான் எவன்கொளோ, வன்சொல் வழங்குவது ஏன்? இன்சொல் எவ்வளவு இன்பம் தருகின்றது? அப்படி இருக்க கடுஞ்சொல் பேசுவது ஏன்? யோசியுங்கள். காலையில் யாரோ ஒருவர் இனிமையாக பேசினால் நாள் முழுவதும் மனம் மலர்ந்திருக்கும். கோபமான வார்த்தை கேட்டால் நாள் முழுவதும் மனம் கனத்திருக்கும். ஒரு வார்த்தையின் சக்தி எவ்வளவு பெரியது? கோபம் எங்கிருந்து வருகிறது? இன்பம் தேடுகின்றோம், கிடைக்கவில்லை என்றால் கோபப்படுகின்றோம், கோபத்தில் கடுஞ்சொல் பேசுகின்றோம். உறவுகள் சிதைகின்றன, இன்பம் இன்னும் கிடைக்காமல் போகிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதை உடைக்க ஒரே வழி இன்சொல். பாரதியார் தாயுமானவர் சொல்வதை கூறுகின்றார். உண்மையான இன்பம் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறது என்று. அந்த உள் இன்பத்தை அடைய ஒரே வழி காக்க நின்னருட்காட்டியல்லால் ஒரு போக்கில்லையே. இறைவனின் அருள் காட்டும் வழியில் போனால் மட்டுமே நிலையான இன்பம் கிட்டும். இங்கே அருள் என்பது வெறும் கோயில் செல்வது மட்டுமல்ல, அன்பு செலுத்துவது, பிறருக்கு உதவுவது, இன்சொல் பேசுவது, மனசாட்சிக்கேற்ப வாழ்வது, இவையெல்லாம் அருளின் வெளிப்பாடுகளே. இன்று நம் சமுதாயத்தில் என்ன நடக்கின்றது? மனிதர்கள் இன்பம் தேடி ஓடுகிறார்கள். செல்போன், சமூக வலைத்தளம், பணம், புகழ் எல்லாவற்றிலும் தேடுகிறார்கள். சற்று கிடைக்கிறது, ஆனால் பின்னர் வெறுமை மட்டுமே மிஞ்சுகிறது. ஏனென்றால் நாம் அமிர்தத்தை வேண்டாத இடத்தில் தேடுகின்றோம். பாரதியார் கூறுவது போல தாய்மானவர் காட்டும் வழி எளிமையானது. இறையருள் காட்டும் பாதையில் சென்று கடமையை பொறுப்புடன் செய்தால் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். முதலில் உள்ளே திரும்புங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். நிதானமாக உங்களுக்குள்ளே யோசியுங்கள். இரண்டாவது, இன்சொல் பேசுங்கள். குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம், அயலாரிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்கள். பாரதியார் சொல்கின்றார், கோபம் பிறரை எரிக்காது, நம்மையே எரிக்கும். மூன்றாவது, எதிர்பாராமல் கொடுங்கள். ஒரு சிறு உதவி, ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல், இவை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள் இன்பம் வருகின்றது. அது நிலைக்கும் இன்பம். பாரதியார் மட்டுமல்ல, வள்ளுவரும் சொன்னார், இன்பம் விளையான் வினை விளைவான் தன்னேர்மை நண்பினும் வேண்டப்படும். தனக்கு மட்டும் சுகம் ஓய்வு மகிழ்ச்சி வேண்டுமென்று நினைக்காமல் செய்ய வேண்டிய கடமை மற்றும் பொறுப்பை முதலில் நினைத்து பிறரை நினைத்து செயல்படுபவன் உயர்ந்தவன். அத்தகைய மனிதன் நேர்மையும் உழைப்பும் கொண்டவனாக இருப்பதால் நண்பர்களாலும் சமூகத்தாலும் மதிக்கப்படுவான். அதுவே தாயுமானவர் காட்டும் நிலையான இன்பத்தின் வழி. அதுவே பாரதியார் காட்டும் இன்சொல்லின் வழி. இன்சொல்லும் பொறுப்புணர்ந்து கடமையை சரிவர செய்வதே நிலையான இன்பத்தை அனுபவிக்க வழிவகுக்கும். அமிர்தம் தேட வெளியே போக வேண்டாம், அது உங்கள் உள்ளேயே இருக்கின்றது.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. இனி கேட்கலாம் அருளிசையில் பக்தி பாடல்கள். கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை முன்னறிவிப்பு கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 to 21 degrees ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9 to 13 degrees ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 to 8 kilometers அளவுக்கு வீசக்கூடும். விவசாயிகளுக்கான அறிவிப்பு. உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 and 75 days மான்கோசிப் 2 grams 1 liter அல்லது குளோரதலோனில் 2 grams 1 liter என்ற அளவில் இலைவலி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 grams 1 liter என்ற அளவில் இலைவலி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்து பூச்சி, இளஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி, கருஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த பினாசக்யூன் 10 EC 2.0 milliliters அல்லது புரோபோர் கைட்டு 57% EC 2.0 milliliters 1 liter ஆகியவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. வாழை 5 வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும்.

0: வானிலை எச்சரிக்கைகளின் சாத்தியமான விளைவுகள். கால்நடைகள் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவ கால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள்.
1: நேர்களே, மலை காய்கறிகள் சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலசுப்ரமணி அவர்களுடன் நேர்முகம்.
2: 30-40 வரைக்கும் ஒரு மூட்டை காட்டுக்கு, ஒரு ஏக்கராக்கு 300-400 வரை மூட்டை வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி சேமு இதே வீட்டோட்டு அதே அளவுக்கு ஆகுது. இனி பீன்ஸ் ஒரு மூட்டை காட்டுக்கு ஒரு 15 மூட்டை அளவுக்கு பறிக்கலாம்.
1: இன்று இரவு 7:30 மணிக்கு நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.
3: நேயர்களே, இந்த வெயில் நேரத்துல கண்ணில பாக்குறது எல்லாம் சாப்பிடணும் தோணும், ஆனா வயிறு பாவம் இல்லையா? வெயிலுக்கு இதமா அதே சமயம் சத்தான சாப்பாடு எதெல்லாம்? தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம்னு நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. காய்கறிகள்ல புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி நீர்காய்களை அதிகம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தால இந்த கோடை காலத்தை கூலா ஹேண்டில் பண்ணலாம்.
0: இதுடன் விவசாயிகளுக்கான அறிவிப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5,000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார்.

0: அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின்போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வக்ஃப் வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃப் வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து 3 நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை மற்றது உரம் எல்லாம் போட்டு நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் தான் அதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா இதே மார்க்கெட்ல அவங்க வீட்டு விற்பனை செய்யறவங்க வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் அளவுக்கு விற்பனை பண்றாங்க. நாங்க விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படுது. இப்போலாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயிச்சு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்க இப்ப வந்து 1 ஏக்கர் கணக்குல பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்ப வந்து சென்ட் கணக்குல 10 சென்ட் 5 சென்ட் அதான் விவசாயம் பண்றோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமா லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் அரசு இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்திய ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். பெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்

மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நிலையத்தில் நேரம் 6:55. இனி கேட்கலாம் இயற்கையின் மொழி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. நிகழ்ச்சியில் இப்போது கற்பூரவல்லி தாவரத்தின் பயன்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி சி சந்திரலேகா அவர்கள்.
1: கற்பூரவல்லி இதை வந்து மெக்சிகன் மின்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுவாச பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வா வந்து இருக்கு. கோல்டு, இருமல், ஆஸ்துமா பிரச்சனை இல்ல தொண்டை கரகரப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த கற்பூரவல்லி இலைய வந்து பயன்படுத்துவாங்க. இந்த இலையை வந்து டைரக்டாக எடுத்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோடய ஜூஸை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இருக்கிற கோல்டு, காஃப் எல்லாமே சரியாகும். வூண்ட் ஹீலிங் பவரும் இதுக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியலாகவும் ஆன்டி ஃபங்கலாகவும் இருக்குது. வாயில் இருக்க மவுத் அல்சருக்கு வந்து இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கும்போது இந்த கற்பூரவல்லியை பயன்படுத்தும் போது அவங்களோட ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் கம்மியாகுது. அஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த கற்பூரவல்லி சாற்றை வந்து குறுக்கும்போது அவங்களோட அஜீரண பிரச்சனை வந்து தீருது. காலிக் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த கற்பூரவல்லி இலைய வந்து கொடுப்பாங்க. இது வந்து மவுத் கேன்சருக்கு ஒரு ஆன்டி பாக்டீரியல் இதாக இருக்கு. இது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்லையும் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. கேன்சர் செல்ஸோட குரோத்தை வந்து இது வந்து குறைக்குது. அது முக்கியமாக லங் கேன்சருக்கு வந்து இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு மெடிசனாக இருக்கு. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கற்பூரவல்லி இலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஒரு இம்யூன் பூஸ்டராகவும் இருக்கு. ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள்ல இருந்தே இந்த கற்பூரவல்லி இலைகளை கொடுக்கும் போது இம்யூனிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணுது. ஹேர் ப்ராப்ளம்ஸ் ஆனால் டேண்ட்ரஃப், அப்புறம் வெள்ள முடி வர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இந்த கற்பூரவல்லி இலையை வந்து நம்ம பயன்படுத்தும் போது பொடுகு பிரச்சனை, இளம் வயசுலேயே வந்து வெள்ள முடி வர்றது இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஹேர் க்ரோத்துக்கும் வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கற்பூரவல்லியை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காய்ச்சல், தலைவலி, அப்புறம் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த கற்பூரவல்லி இலைய வந்து பயன்படுத்துவாங்க. பூச்சி இல்லைன்னா ஏதாவது மிருகங்கள் கடிச்சிருந்தா இந்த இலைய வந்து பயன்படுத்துவாங்க. கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கற்பூரவல்லி இலைய வந்து பயன்படுத்தும் போது அவங்களோட சிறுநீரக பிரச்சனைகள் வந்து சரியாகும். கற்பூரவல்லி இலையில இருக்கிற நார் சத்து வந்து நம்ம ரத்தத்துல இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவை வந்து அது கட்டுப்படுத்துது. அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகப்படுத்துது.

0: சுவாச பிரச்சனை மழை மற்றும் குளிர்காலங்கள்ல வந்து ரொம்பவே கோல்டா இருக்கு, ஜலதோஷம், இந்த மாதிரி மூக்கடைப்பு, மூக்குல நீர் ஒழுகிறது, தொண்டை கட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த கற்பூரவள்ளி இலைய வந்து நல்லா கசக்கி பிழிஞ்சு அதோட சாற்ற வந்து குடிக்கும் போது சைனஸ் பிரச்சனை கூட நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அந்த இலைய வந்து கசக்கி அந்த சார் எடுத்த அந்த இலைய வந்து நம்ம தொண்டைகிட்ட வந்து இலைய வந்து வெளிப்புறமாவும் தடவிக்கலாம், உள்புறமாவும் அந்த சாற்ற வந்து குடிக்கும் போது தொண்டையில ஏற்பட்டு இருக்கிற இன்ஃபெக்ஷன் அண்ட் தொண்டை கட்டினது இதெல்லாமே வந்து சரியாகும்.
1: இதுவரை கற்பூரவள்ளி தாவரத்தின் பயன்கள் குறித்து தகவல்களை வழங்கினார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி சி. சந்திரலேகா அவர்கள்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி ஆயிற்று. நேர்களே, கேட்க போகும் நிகழ்ச்சி காலை கதிரி. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்க ஆர்ஜே எஸ் பிரீதி. ஸ்டேடியனுடைய எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமகிட்டு.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் அளிக்கிறார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
5: சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொய்யா பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து நான் சொல்றதுனால டக்குனு வந்து ஒரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு 2-3 ஆப்பிள் 2-3 கொய்யா பழம் சாப்பிட வேணாம். ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கலாம், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம், அப்புறம் அது போக வந்து கிட்னி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா வந்து இதெல்லாம் வந்து சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். வாழைப்பழத்துல சுகர் லெவல்ஸ் அதிகம் தான், கிரேப்ஸ்ல சுகர் அதிகம், மெயினா சப்போட்டால சுகர் ரொம்ப அதிகம். சோ இந்த 5 ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்காவது எடுக்க வேண்டிய தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து ஜூஸா எடுத்துக்காம மென்னு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அண்ட் செகண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப பழமா இல்லாம கொஞ்சம் காயா எடுத்துக்கிறது நல்லது. ஏன் வந்து ஜூஸா எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னா, ஜூஸ்ல நம்ம எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த சக்கையை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுப்போம். பட் அந்த சக்கை தான் வந்து நார் சத்து ஃபைபர். சோ அந்த ஃபைபர் எது எது தேவையான ஒரு விஷயமோ அதே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வெறும் இனிப்பு மட்டும் எடுத்து என்ன பிரயோஜனம். இந்த ஒரு ஃப்ரூட் எடுக்கிறதா இருந்தா கூட ஜூஸா எடுத்துக்காம அது மென்னு சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம். குறிப்பா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி, ஆப்பிள், கிர்னி, அப்புறம் வந்து கொய்யா பழம். கொய்யா பழம் சுகர் பேஷன்ஸ் நல்லதுதான், கண்டிப்பா எடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய் ஏற்படும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியாயிரும். சோ அப்போ வந்து சின்னதா ஒரு புண்ணு ஏற்பட்டா கூட டக்குன்னு ஆறாது. நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க, சுகர் இருக்கவங்க ஒரு ஆறாத புண்ணு, ஒரு 6 மாசம் 1 வருஷம்லாம் வந்து புண்ணு ஆறாமலேயே வச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பாக்கலாம். எங்காவது வீட்லயே வந்து நீங்க ஒரு டீ கொட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து எறும்பு அதிகமா சுத்திட்டு இருக்கும், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈக்கள் அதிகமா முக்க ஆரம்பிக்கும். அது எதனால அப்படின்னா, அந்த இடத்துல இனிப்பு அதிகமா இருக்கிறதுனால, அந்த டீல வந்து கொட்டின இடத்துல இனிப்பு இருக்கிறதுனால. இதே நீங்க தண்ணி கொட்டினீங்கன்னா இந்த கிருமிகள்லாம் அங்கே இருக்காது. ஆனா வந்து நீங்க ஒரு இனிப்பா இருக்கக்கூடிய ஒரு டீயோ காஃபியோ நீங்க கொட்டினீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஈக்கள் அதிகமா முக்க ஆரம்பிக்கும். இது எதனாலனா அந்த இனிப்புனால. அதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி சொன்னேன், சுகர் பேஷன்ஸ்க்கு உடம்புல இனிப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து நோய் தன்மை அவங்களுக்கு கம்மியா இருக்கும். சோ அப்போ வந்து ஏன் அது ஏற்படுது அப்படின்னா, நிறைய கிருமிகள் உடம்புல இருக்கும். ஒரு சின்னதா ஒரு தோல்ல ஒரு புண்ணானா கூட அது சீக்கிரத்துக்கு ஆறாது, ரொம்ப நாள் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து கிருமிகள் அதிகமாக உட்காந்துருக்கிறதுனால அதுக்கு தேவையான கருத்துக்கட மருந்துகள் கொடுத்து அதை விட முக்கியமா சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவுக்கு வந்து காயங்கள் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. காயங்கள் ஆச்சாலுமே உடனே டாக்டர்கிட்ட பார்த்து அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து செல்லுலைட்டிஸ்னு சொல்லுவோம், சின்ன சின்ன புண்ணுகளை ஏற்படலாம். இது போக இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன ஏற்படும் அப்படின்னா, செல்லுலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. காலில் வந்து சின்னதா ஒரு கொசு கடிச்சிருக்கும், கொஞ்சம் சுரண்டி இருப்பாங்க. அந்த சின்ன புண்ணு அவங்க கவனிக்காம தவறி இருப்பாங்க. அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு காலே ரொம்ப செவந்து கொஞ்சம் கால் வீங்கின மாதிரிலாம் நிறைய டயபெட்டிஸ் பேஷன்ஸ் காமனாக ஏற்படும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே டயபெட்டிஸ் தான். சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் வச்சிட்டீங்கன்னா, டயபெட்டிஸ் நீங்க ஆல்ரெடி டேப்லெட்ஸ் போட்டீங்கன்னா கூட சுகர் லெவல்ஸ் எப்பவுமே வந்து 150-160 வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சீக்கிரங்கள்லாம் வராது. ஒருவேளை ஏதாவது தொந்தரவு வந்தா கூட சீக்கிரத்துக்கு கியூர் ஆயிரும். அடுத்த முக்கியமான சந்தேகம் என்ன இருக்கும் அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் ஏற்படுற டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இது எதனால ஏற்படுது, அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. பிரெக்னன்சி வந்து இட்ஸ் ஹைப்பர் கிளைசிமியா ஸ்டேட். அதாவது வந்து பிரெக்னன்சி டைம்ல உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும்.

0: சர்க்கரை அளவுகள் அதிகமாக ஏற்படும். ஏன்னா வந்து பிரெக்னன்சி டைமில் வந்து உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கும் சேர்த்து வந்து ஃபீடிங் நியூட்ரிஷன் போய் சேரணுன்றதுனால உடம்புல வந்து கொஞ்சம் ஹைப்பர் கிளைசிமியா ஸ்டேட் போகும், உடம்புல வந்து சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து நார்மல் ஆட்களை விட வந்து பிளட் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் ஏற்படும். அதில் முக்கியமான விஷயம் வந்து சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து பிரெக்னன்சி டைமில் வரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்டார்டிங்லேயே நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இன்னைக்கு கம்பல்சரியாக பிரெக்னன்சி டைமில் வந்து ஒரு மூணு டைம் வந்து ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லி ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. இது கம்பல்சரி வந்து எல்லா பிரெக்னன்ட் லேடிஸுமே இந்த டெஸ்ட்டை மூணு டைம் அவங்க பிரெக்னன்சி பீரியடில் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து ஒரு 75 grams ஆஃப் குளுக்கோஸ் பவுடரை குடிச்சிட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அந்த சுகர் லெவல் செக் பண்ணி பார்ப்பாங்க. 140 இருந்துச்சு அப்படின்னா வந்து நார்மல், 140 மேலே இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீல் பிளான் சொல்லுவாங்க, கொஞ்சம் உணவு பழக்கங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணியுமே வந்து 140 கீழே வரல அப்படின்னா இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ். பட் வந்து இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பிரெக்னன்சி முடிஞ்சதுமே அது வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் கம்மி ஆயிரும், அவங்க வந்து மறுபடியும் ரெகுலர் லைஃப்லாம் டேப்லெட்ஸ் போட வேண்டிய தேவை இருக்காது.
1: நலமுடன் வாழ.
2: இதுவரை நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
3: காலைக்கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங்கை கேட்டோம். சாய் அபியன்கரோட வாய்ஸ்ல, சாய் அபியன்கரோட மியூஸ்ல டியூடி டியூர் தெரிவிப்பதற்காக கேட்ட பாடல் நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 காலை கதிர் நிகழ்ச்சிக்காக. அதைத் தொடர்ந்து சட்டம் அறிவோம் நிகழ்ச்சி.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
3: ரொம்ப காலமாக அந்த கிளாஸ் சீலிங் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பெண்களை வந்துட்டு இன்டர்நேஷ்னலி வளர்ச்சிட்டு இருந்தது. கிளாஸ் சீலிங் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே வளர விட மாட்டாங்க, எவ்வளோவே டேலண்டாக இருந்தாலும். அப்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃபேமிலி ஓரியன்டாக போயிடுவீங்க, உங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் இங்கே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அதுக்கப்புறம் இல்லை குழந்தை பிறந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லீவ் எடுப்பீங்க, அப்போது உங்களுடைய நீங்கள் அது வரைக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் விட்டுட்டு திருப்பி முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற நிலைமை வருது. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சமமாக ஒரே லெவலில் இருந்தால் கூட ஒரு ஆணுக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஒரு நிலைமை இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் பாஷ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்லி இது வந்துட்டு ஒரு ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட் கிடையாது, இது பெண்களுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆக்ட். இது டிசைன் பண்ணதும் எல்லாம் பண்ணதும் பெண்களுக்காக மட்டும்தான். ஆனால் ஏன் ஆண்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே எந்த மொலஸ்டேஷனும் நடக்கிறது இல்லையா, செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது, ஆனால் எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் கம்பெனி கைட்லைன்ஸ் நீங்கள் கொண்டு வரும்போது, உங்கள் கம்பெனியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் கொண்டும்போது நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் கொண்டு வரதுக்கு, இந்த மாதிரி like for protection of male also neenga dive panni idile kondu vaanga appadina solranga adillama inda act la inclusive ah kondu varala idu vandu pengalukkana act appadina kondu varanga appo 2013 la dhaan inda act varudhu inda act engalla inda act apply aagudhu appdin paatha ella organization la inda act apply aagudhu government data padi paatha enna solradhuna 10 பேருக்கு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அங்கே இந்த ஆக்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த இந்த இந்த பாஷை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறாங்க. பாஷை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா அங்கே ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்கணுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் அதை வந்துட்டு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பாஷை வந்துட்டு இல்லை அது இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு சொல்லணும், கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் டெஞ்சு இருக்குதுங்கிறது சொல்கிறதுனால ஒரு இன்டர்னல் கமிட்டியாக ஒரு இன்டர்னல் கமிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் கமிட்டி கண்டிப்பாக ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்போ இந்த இன்டர்னல் கமிட்டி எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஆர்கனைசேஷனில் 10 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. 10 பேரோ அதுக்கு மேலேயோ. இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு சிறு தொழில் இல்லை குடில் விவசாயமாக இருந்திருந்தாலும் இல்லை நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு என்ஜிஓவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், என்ன கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, பெண்கள் வேலைக்கு வர்றாங்களா இந்த கமிட்டியை கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபார்மேஷன் ஆஃப் த கமிட்டி வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. திருப்பியும் ஏன் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கமிட்டி இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா, இந்த இன்டர்னல் கமிட்டியோடைய பவர் எது அப்படின்னா ஒரு சிவில் ஜட்ஜோடைய பவர் இருக்குது இந்த கமிட்டியோடைய ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி பாஸ் பண்ணுறது வந்துட்டு சேலஞ்ச் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு தான் போய் சேலஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா சில விஷயங்களில் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு தண்டனையோ ஒரு ஒரு ரிட்ரிபியூட்டிவ் எஃபெக்டோ ஏதோ ஒன்று கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும்போது அந்த கமிட்டி ஃபார்மேஷனில் ஏதோ ஒரு சின்ன தப்பு அப்படிங்கிறதுனால அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் தப்பிச்சிடுறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு வந்துட்டு என்ன பார்க்க முடியும் அப்படின்னா லீகலி கரெக்டாக இருக்கா, டெக்னிக்கலி கரெக்டாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தான் சங்கடம்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: జీ బూంబా.
1: హాయ్ జీ బూంబా, వాట్ ఎ సర్ప్రైజ్! నీ టూ కేలియో ఇర్కియా?
0: ఆమ్, నాన్ ఎప్పుడూ ఇర్పేన్.
1: ఎనకు పిడిచ ఒరు వరం వేణం, పాడల్ కేకరదు రొంబ పిడికుం. 80 సాంగ్స్ ప్లీజ్.
0: ఇవ్వలవు దానా? ఆగటం, కేళుంగల్.
2: ఎన్నోడు పాటు పాడుంగల్, ఎల్లోరుం సేర్ందు ఆడుంగల్, ఇసై కోలంగల్, ఇమజాలంగల్, సుగం తేడుంగల్.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
1: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட். இத்துடன் காலை கதை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.
4: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சர்

0: அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். 93 பேர் காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வே ரெயின் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2025ஆம் ஆண்டில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இமயமலையை ஒட்டிய பகுதிகள் சிக்கிம், அசாம், மேகாலயாவின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை மாதம் முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காய் அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் ஹார்மோஸ் நீரிணை உட்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எந்தவொரு முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் April 8ஆம் தேதி முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளதாகவும் நீண்டகால அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருவதாகவும் திரு இஸ்மாயில் பக்காய் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக திருமதி மரியா கொரினா மச்சோடா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த ஆண்டு இறுதியில் வெனிசுலா திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் இதுகுறித்து தாம் விவாதித்ததாக திருமதி மச்சோடா குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நார்வே சென்றிருந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வர்சஸ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங்கில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பெடரேஷன் கோப்பை தடகள

மூன்று விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் சரியாக 7:25 ஆயிட்டிருக்கு. கேட்க போகும் நிகழ்ச்சியை குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ட்ரெண்டிங் இட்ஸ் அப்படின்ற சாங் தான் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 கூலி திரைப்படத்திற்காக.

ஸ்டுடியோல டைம் சரியா 7:29 ஆயிட்டு நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் நீலகிரிஸ்ல செமையான ஹிட் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில கூலி திரைப்படத்திற்காக அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டிராகன் திரைப்படத்திற்காக.

92.8ல குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஸ்டுடியோல டைம் சரியா 7:33 ஆயிட்டு இருக்கு. சின்னதா ஒரு தாட்ஸ் இன்னைக்கு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம், போன இவையாவும் மீண்டும் திரும்பாது. இதனால் தவிர்த்திடுங்கள் கோபத்தை, தவிர்த்திடுங்கள் சண்டையை, அன்பாக பேசுங்கள், மகிழ்ச்சியை பகிருங்கள். உண்மையாலுமே நம்ம லைஃப்ல வந்து போன விஷயத்தை எதுவுமே வந்து நம்மளால மீட்டெடுக்க முடியாதுங்க. அதாவது கடந்த காலம் அப்படின்றது முடிஞ்சு போனது தான். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத யோசித்து கவலைப்படுறதை விட்டுட்டு அட் ப்ரெசன்ட், அதாவது இந்த நிமிஷத்துல எப்படி இருக்கோ, எல்லாத்துக்கிட்டோ எப்படி பேசுறோம், எப்படி பழகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டுட்டு போற விதத்துல தாங்க இருக்கு. அதோட சந்தோஷமே நம்ம கொண்டுட்டு போற விஷயத்துல தான் இருக்கு. இன்றைய நாள் எல்லாத்துக்குமே இனியதான நல்ல நாளா அமைறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு இட்லி கடை திரைப்படத்திற்காக.

0: மதராசி திரைப்படத்திற்காக ரொம்பவே அழகான பாடலை கேட்டோம். அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல, அனிருத் ரவிச்சந்திரனோட வாய்ஸ்ல, நம்மளோட ஓடி எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 7:43 ஆயிட்டிருக்கு.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?

0: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் வாய்ஸ்ல. இது நம்மளோட UTFM 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. UTFM 101.8 இங்க எல்லாமே செம ஹிட். அடுத்தடுத்து சூப்பரான ட்ரெண்டிங் ஹிட் சாங்ஸ் எதாவது கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: சரியா 8:01 ஆயிட்டு நேர்களே. குட் மார்னிங் நீலகிரிஸ்ல சூப்பரான பாடலை அடுத்தடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணோம். கேட்ட பாடல் பிரேமலு திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். நவீன் பாரதி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 அடுத்த நிகழ்ச்சி ஊரை சுற்றும் காற்று.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில புதிய புதிய பிளேஸோட இன்ஃபர்மேஷனை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில போன வாரம் ஊட்டி சம்மர் ஃபெஸ்டிவலோட 2 திருவிழாக்களான மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சி பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுட்டரிக்கிற வெயிலுக்கு ஒரு இதமா சிலுசிலுன்னு இருக்கிற நம்ம நீலகிரி கோடை திருவிழாவோட 2 முக்கிய திருவிழாக்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குன்னூர்ல நடக்க போற புகழ்பெற்ற பழக்கண்காட்சி அதாவது ஃப்ரூட் ஷோ, மற்றும் காட்டேரி பார்க்ல நடக்கக்கூடிய பிளான்டேஷன் கிராப் ஷோ தோட்டக்கலை பயிர்கள் கண்காட்சி. சோ இத பத்தின தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். இந்த சம்மர்ல எல்லாரும் ஊட்டி போலாம் அப்படின்னு கண்டிப்பா பிளான் பண்ணிருப்பீங்க. சோ அப்படி போறவங்களுக்கு ஒரு செம ஜாக்பாட் நியூஸ் தான் இதுன்னு சொல்லலாம். நம்ம குன்னூர் சிம்ஸ் பார்க்ல May 24-26 வரைக்கும் 65வது பழக்கண்காட்சி ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கு. சும்மா கடைகள்ல வாங்கி படங்களை அடுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் தப்பு. ஆப்பிள், மாம்பழம், பலாப்பழம், திராட்சைன்னு கணக்குல பல வகை பழங்களை வச்சு பிரம்மாண்ட சிலைகள், கார்ட்டூன் கேரக்டர், விலங்கோட உருவங்கள் அப்படியே தத்ரூபமா செஞ்சு அசத்திருக்காங்க. அதை பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம விதவிதமா பழங்களை வச்சு நுணுக்கமா செய்ய போற போட்டிகளும் அங்க நடைபெறுதுங்க. உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா கண்டிப்பா இந்த கலர்ஃபுல்லான உலகம் ரொம்பவே பிடிக்கும். இந்த பழக்கண்காட்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீலகிரியில விளையக்கூடிய பழங்களை வச்சு அதிகமான வடிவங்களை செஞ்சிருப்பாங்க. உள்ளூர் பண்ணையில கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி பழங்களை வச்சு இங்க வடிவங்கள் செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிளம்ஸும் பீச்சஸும் இருக்குங்க. மே மாத சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய சுவையான பழங்கள் இந்த பிளம்ஸும் இந்த பீச்சஸ் பழமும் சொல்லறாங்க. அது மட்டும் இல்லாம பேரிக்காய் பழங்கள், நீலகிரி மலைக்கே உரிய நாட்டு பேரிக்காய் வகைகளை வச்சுமே இங்க வந்து கண்காட்சியை அழகுபடுத்தியிருப்பாங்க. பேஷன் ஃப்ரூட் அப்படின்றது மலை சரிவுகள்ல விளையும் இந்த பிரத்யோகமான புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் கொண்ட பழம் தான் பேஷன் ஃப்ரூட். அந்த பேஷன் ஃப்ரூட்டை வச்சியும் இங்க வடிவமைச்சிருப்பாங்க. மரத்தக்காளி, ட்ரீ டொமேட்டோ அப்படின்ற பழமும் இங்க நீலகிரி மாவட்டத்திற்கே உரிய பழம். ஊட்டியில மட்டுமே பரவலாக காணப்படும் அரிய வகை பழங்க இது. அது மட்டும் இல்லாம அரிய வகை மற்றும் வெளிநாட்டு பழங்களான மங்குஸ்தான் மற்றும் துரியன் பழம் குன்னூர் மலைப்பகுதியில உள்ள பர்லியார் அரசு பழனியில விளையும் மிக விலை உயர்ந்த அரிய பழங்க இந்த மங்குஸ்தான் பழமும் துரியன் பழமும். அதே போல ரம்பூட்டான் பழம் அப்படின்னு சொல்லும் போது முட்கள் போன்ற அமைப்பை கொண்ட இந்த பழம் பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் ஒரு வெளிநாட்டு பழங்க ரம்பூட்டான். இந்த பழங்களை கொண்டு பல சிலைகள், ஸ்கல்ப்சர்ஸ் அழகழகாக வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்துல கடைசியா நடக்க இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க தோட்டக்கலை பயிர்கள் கண்காட்சி அதாவது பிளான்டேஷன் கிராப் ஷோ. இது May 30 June 1 வரைக்கும் நடைபெறுதுங்க. அரசு காட்டேரி பூங்காவில நடைபெறுது. குன்னூருக்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் போகிற நெடுஞ்சாலையில அமைஞ்சிருக்குங்க. இதனுடைய முக்கிய சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டின் 10 முக்கிய வணிக பயிர்களான காபி, தேயிலை, தென்னை, பாக்கு, பனை, எண்ணெய், கொக்கோ, முந்திரி, வெற்றிலை மற்றும் ரப்பர் ஆகியவற்றினுடைய சிறப்புகளை விளக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்படுதுங்க. பிரம்மாண்ட தோட்டக்கலை சிலைகள் எதை வச்சு செய்யறாங்க அப்படின்னா, கொக்கோ பீன்ஸ், பாதாம், காப்பி கொட்டைகள், தேங்காய் மற்றும் பனை நாரை கொண்டு கிராமிய கடைப்பொருட்களை செய்யறாங்க. பனைமரம் ஏறும் விவசாயி, பாரம்பரிய குடிசை வீடுகள் மற்றும் விலங்குகளின் உருவங்கள், நவதானியங்கள் மற்றும் பயிர்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்படுங்க. நீலகிரி மலைக்கே உரிய மூலிகையான நறுமணச் செடிகள், அரிய வகை தாவரங்கள் கூட இங்கே காட்சிப்படுத்தப்படும். இயற்கை விவசாயம் மற்றும் நிலையான விவசாய முறைகள் அதாவது சஸ்டைனபிள் ஃபார்மிங் பற்றி பொதுமக்கள் தெரிந்து கொள்ள இங்க வந்து நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. எஸ்டேட்டில இருந்து நேரடியாக கொண்டு வரப்படும் ஃப்ரெஷ்ஷான காஃபி பொடி, ஃபில்டர் காபி தூள், கொக்கோ சாக்லேட் மற்றும் மசாலா பொருட்களான மிளகு, கிராம்பு, ஏலக்காய் போன்றவைகளும் மக்கள் இங்க வாங்கி செல்ற ஒரு வசதி கூட இருக்குங்க. கண்காட்சி நடக்கும் நாளில் லோக்கல் பழங்குடியினர் மக்களின் பாரம்பரிய நடனங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடக்குங்க. சிறந்த முறையில் விவசாயம் செய்த தோட்டக்கலை விவசாயிகளுக்கு அரசு சார்பில் விருதுகளும் வழங்கப்படும். குன்னூர்ல நடக்கக்கூடிய பழக்கண்காட்சி மற்றும் காட்டேரி பூங்காவில் நடக்கக்கூடிய தோட்டக்கலை பயிர்கள் கண்காட்சி, இவை இரண்டுமே நீலகிரியோட கோடை விழாவின் மிக முக்கியமான பிரம்மாண்ட நிறைவு விழாக்கள் அப்படின்னே சொல்லலாம். இவை இரண்டுமே அடுத்தடுத்த வாரங்கள பக்கத்து பக்கத்துல இருக்க பூங்காவில் நடந்தாலும் இரண்டுமே முற்றிலும் மாறுபட்ட தனித்துவமான அனுபவங்களை நமக்கு வழங்குதுங்க. பழக்கண்காட்சி அப்படின்னு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க வண்ணமயமான ஒரு கலை நிலையம் மிக்க திருவிழா. ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு பிரம்மாண்டமான சிலைகளை செஞ்சு பார்ப்பவர்களை வியக்க வைப்பதுதான் இதோட ஸ்பெஷல். குழந்தைகளுடனும் குடும்பத்துடனும் என்ஜாய் பண்ண இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட். அதே போன்று தோட்டக்கலை பயிர்கள் கண்காட்சின்னு பார்க்கும்போது காட்டேரி பூங்கால நடக்குது. இது நீலகிரி மலையோட வாழ்வாதாரமான தேயிலை, காப்பி, நறுமண பயிர்களின் பாரம்பரியத்தை கொண்டாடும் ஒரு திருவிழா. விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் கிராமிய கலை மாதிரிகள் மற்றும் இயற்கை விவசாய முறைகளை விளக்கும் ஒரு சிறந்த கல்வி சார்ந்த ஒரு திருவிழாவாக இது அமைதுங்க. இந்த இரண்டு கண்காட்சியோட டிக்கெட் ஃபேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 65வது பழக்கண்காட்சிக்கோட டிக்கெட் ஃபேர் பெரியவங்களுக்கு 75 ரூபாயும், 3-12 வயதிலான குழந்தைகளுக்கு 40 ரூபாயும், கேமராவுக்கு 200 ரூபாயும், வீடியோ கேமராவுக்கு 500 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. அதே போல காட்டேரி பூங்காவோட பிளான்டேஷன் ஷோக்கு நுழைவு கட்டணம் பார்க்கும்போது பெரியவங்களுக்கு 40 ரூபாயும் குழந்தைகளுக்கு 20 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. சுருக்கமாக சொன்னா இந்த இரண்டு காட்சிகளும் நீலகிரியோட மலையின் இயற்கை வளத்தையும் அங்குள்ள விவசாயிகளினோட உழைப்பையும் உலகிற்கு காட்டும் கண்ணாடியை போல இருக்குங்க. மே மாத இறுதியில் நீங்கள் நீலகிரிக்கு போனாக்கா இந்த இரண்டு கண்காட்சிகளையும் நீங்க பதுதாங்க அந்த சுற்றுலாவே முழுமையடையும் அப்படின்னே சொல்லலாம். இனி நேர்களே, இன்னைக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில பழ கண்காட்சி பற்றியும் தோட்டக்கலை பயிர்கள் கண்காட்சி பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான பிளேஸோட இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.

நேயர்களே, ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான, அதாவது நம்ம நீலகிரியில நடக்கக்கூடிய ஷோவை பத்தின தகவலை ரொம்ப அழகா கொடுத்தாங்க. அடுத்ததான் நம்மளுடைய எஃப்எம்ல சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, லப்பர் பந்து திரைப்படத்திற்காக.

0: files charge sheet against four accused in Nashik TCS sexual assault and religious conversion case. U.S. President Donald Trump says Iran deal, including reopening of Strait of Hormuz, largely negotiated. IMD forecasts severe heat wave conditions in some parts of northern, central and eastern India, including Delhi today. And in athletics, Gurinder Veer Singh wins men's 100-meter gold with new national record at Federation Cup in Ranchi. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 91.8 ஸ்டுடியோல டைம் சரியா 8:30 ஆயிட்டு நேர்களை கேட்ட என்ஜாய் பண்ண போறோம் திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில பேக் டு பேக் அடுத்தடுத்து மூன்று சாங்ஸ் நம்மளோட UDFM 91.8 கேட்ட என்ஜாய் பண்ண போறோம். பட் கேட்பதற்கு முன்னதாக
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ரெண்டு திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 பேக் டு பேக் அடுத்த ரெண்டு சாங் ஃபோர்த் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் விண்ணுக்கு மனம் திரைப்படத்திற்காக நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அடுத்தடுத்து ரொம்பவே அழகான மூணு சாங்ஸ் நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில கேட்டோம். ஸ்டுடியோல டைம் சரியா 8:44 ஆயிட்டு இருக்கு. கேட்ட பாடலோட திரைகானம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார். வானொலி முதன் முதலாக உங்களுக்கு எப்போது அறிமுகமானது?
2: கோவை வானொலியோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலேயே வானொலியோடு நான் அறிமுகமானவன். இன்னும் சொல்ல போனால் கோவை அரசு கலைக்கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் கிராமம் கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய கந்தேகொண்டன் சாவடியிலிருந்து தினசரி நகரப்பேருந்தில் தான் கோவையை நோக்கி வருவோம். அப்பொழுது இப்ப இருக்கக்கூடிய மாதிரி எஃப்எம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நகரப்பேருந்து என்றாலும் நாங்கள் வந்து சின்ன ரேடியோவை வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்டு வருவோம். அப்படி கோவை வானொலியோடு அறிமுகமானவன் நான். அப்பொழுது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். கோவை வானொலி முதல் இந்த ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால டாடா பாட்டில் அந்த நிகழ்ச்சி இருந்தது. அப்ப எனக்கு அறிமுகமாகற போது கோ செல்வம் அவர்கள் தான் நிலை இயக்குநராக இருந்தாங்க. இந்த நிகழ்வுல வந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்போம். அதுவும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால எங்களுடைய தந்தையாரோடு அந்த ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பாக இருக்கும். அப்புறம் மாவட்ட செய்திகள் வரும். ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் செய்திகள் வரும்போது அந்த மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுது 18 மாவட்டங்கள் தான் இருந்தது. ஆக ஏறும் ஊறும் நிகழ்ச்சியும் இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகளும் அப்புறம் திரை இசையும் விரும்பி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஆல் இண்டியா ரேடியோவுக்கு 1982 பாரதி நூற்றாண்டு, பாரதி நூற்றாண்டை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக இளைய பாரதம் அப்பொழுதெல்லாம் ஒன்றுதான் வரும். இளைய பாரதம் வந்து 2 நாள் கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி இருந்தது. இளைய பாரதத்தில் பல முறை நானும் வந்து பேசியிருக்கிறேன், இளைய பாரதத்தை கேட்டிருக்கிறேன். இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டு 1982, அதை ஒட்டி கோவை வானொலி கல்லூரிகள் தோறும் பள்ளிகள் தோறும் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விவாத அரங்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அதிலிருந்து நான் வானொலியோடு இணைந்து பயணப்படுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
1: முதன் முதலாக வானொலியில் பேசிய அனுபவம் குறித்து.
2: வானொலியில கவியருவி என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அப்பொழுது நிகழ்ச்சி அமைப்பாளராக பின்னாளில் இயக்குநரான ஜே கமலநாதன் அவர்கள் இருந்தார்கள். அவர்தான் என்னை அழைத்து வந்து கவியருவியில் கவிதை வாசிக்கிற வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த கவியருவி எனக்கு முதல் முதலில் ஒரு கன்னி முயற்சியாக இருந்தாலும் பல நிகழ்ச்சிகள் அது எடுத்து போறது. அந்த நிகழ்ச்சியில் நான் வாசித்த கவிதை எப்பொழுதும் என் மனதிலே இருக்கக்கூடிய கவிதை. அது என்ன என்று கேட்டால், சுதந்திரத்தை பற்றி அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். இது வந்து 1982 முன்னால் எழுதப்பட்ட கவிதை. கோவையிலிருந்து வந்த வானம்பாடி என்ற இதழில் அரங்கநாதர் என்பவர் எழுதிய கவிதையாக நான் பின்னாளில் அறிவேன். அந்த கவிதை எங்களுடைய தமிழாசிரியர் சொன்னார். ஆனால் அந்த கவிதைக்கு மறுப்பாக நான் ஒரு கவிதை எழுதி அதை ஆல் இண்டியா ரேடியோவில் என் கவிதையோடு சேர்த்து அதை கொடுத்தேன். அது என்ன கவிதை என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதை மறுத்து. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் வெடியும். சிலருக்கு 8 மணிக்கு வெடியும், சிலருக்கு 7 மணிக்கு வெடியும், சிலருக்கு 5 மணிக்கு வெடியும். அதற்கு மறுப்பாக ஒரு கவிதையை கொடுத்தேன். என்ன என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடிந்து வெகுநேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும். எழுக இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா என்ற அந்த கவிதை பிரபலமாக போனது. அதுல வந்து நேயர் கடிதங்கள் வந்து நிறைய அந்த கவிதைகளை பாராட்டி வந்தது இன்னும் என்னுடைய நெஞ்சில் பசுமையாகவே இருக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர்ல வெற்றி மாலை என்ற நிகழ்ச்சி பல நேயர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில 50% மேலாக உங்கள்

0: அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த நிகழ்வு எப்படி நடந்தது?
1: அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி வந்து அப்பொழுது இயக்குநராக இருந்த கமல்நாதன் சார் தான் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு போய் சேர்த்தோணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் உட்கார்ந்து கலந்தாய்வு செஞ்சதுல, திங்கட்கிழமை காலையில் இருந்த வாரத்தினுடைய முதல் நாள் அவர்கள் உற்சாகமாக வேலைக்கு செல்ல வேண்டும், வாசிக்க செல்ல வேண்டும், படிக்க செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நாளினுடைய துவக்கத்தில் உற்சாகமாக இருந்தால் அந்த வாரம் முழுக்கும் இருப்பாங்கிறதுக்காக இந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி நடந்தது. வெற்றி மாலை நிகழ்ச்சி 100 வாரம் போன பிறகு கூட கோவையில் வந்து பல இடங்களில் பாராட்டு நடத்தினோம். வெற்றி மாலையோட இணையாத நேயர்களே இல்லை என்று சொல்வதற்கு அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி எல்லாருக்கும் சென்றது. அதில் பல நாள் நானே நிகழ்ச்சி வடிவமைப்பு தொகுத்து வழங்குற வாய்ப்பை கொடுத்தார்கள். இளைஞர்கள்கிட்ட அளவறியாத ஆற்றல் இருக்கிறது. தீக்குச்சியின் தலையில் நெருப்பு இருக்கிறது, அதை தலைக்கு வைத்து படுத்தாலும் தீப்பிடிச்சு எரியாது. லேசர் தட்டினா அது தீப்பிடித்து எறிவதைப் போல இந்த நிகழ்ச்சி எத்தனையோ இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு வெற்றி மாலை காரணமாக இருந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
0: நிச்சயமா, இந்த நிகழ்ச்சி தவிர வானொலியில் நீங்கள் ரசித்த வேறு நிகழ்ச்சிகள்?
1: வானொலியில இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமா நான் சொல்ல வேண்டும். வானொலியில ஆகாசவாணி ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மாளனம் என்பதை நடத்தும். அது நேரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அது உருவாகினாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் வரக்கூடிய சிறந்த கவிதைகளை தேர்வு செய்து அந்த கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மேளனம் என்பது நடக்கும். அப்பொழுது நான் எழுதிய ஒரு கவிதை 2002 சர்வபாஷா கவி சம்மேளனம் தேர்வானது. அந்த கவிதையினுடைய பயணமே பெரிய பயணம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனை புரொடெக்ட் அன்பான் சைல்டு என்ற ஒரு புரோகிராம் நடத்தினது. அதில் அதனுடைய தலைவர் பக்தவச்சலம் வந்து என்னை கலந்து கொள்ள சொன்னார். கருவிலேயே பெண் குழந்தைகள் சிதைக்கப்படுவதாகவும் பிறந்த பிறகு அவர்கள் அழிக்கப்படுவதாகவும் வந்தது, அதனால அவங்க எடுத்தாங்க. அதுல வந்து கோயம்புத்தூர்ல தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதுல வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது நிலை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்க அந்த கவிதையை ரெக்கார்ட் பண்ணாங்க. கருவிலேயே சிதைக்கப்படுகிற பெண் சிசுவுக்காக நான் வாங்கிய வக்காலத்து அந்த கவிதை. அந்த கவிதை எப்படி செல்கிறது என்று கேட்டால், இதயம் உள்ளோருக்கு ஒரு இதயத்தின் கேள்வி, உணர்வுகளை பின்னி பின்னி உடல் தெரியில் ஒரு உயிராடை நெய்தாய், அது பாலாடை போல பக்குவப்படும் முன் கருவறையை கல்லறையாக்க துணிந்தாயி, உன் பட்டு இதயம் பட்டு போய்விட்டதா என்று அந்த கவிதை நீளமாக செல்லக்கூடிய கவிதை. அந்த கவிதையே இந்த சர்வபாஷா கவி சம்மேளன் தேர்வுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16 கேப்டிவ் ஸ்டேஷன்ல இருந்து சிறந்த 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து சென்னையில் இருக்கு, அதுல எல்லாம் ரெஸ்பெக்டிவ் பேனலுக்கு போய் 3 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 3 கவிதைகளும் இந்தி, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல போய் மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பேனல் போய் செலக்ட் பண்ணி இவ்வளவு வேற தாண்டி வந்த கவிதை தான் கருவறை ஓலங்கள். அப்பொழுது வந்து மத்திய பிரதேசனுடைய போபால்ல தான் இந்த சர்வபாஷா கவி சம்மேளன் நடந்தது. அங்கே தமிழ் கவிதையின் சார்பாக நான் சென்றிருந்தேன். அங்கே இந்த கருவறை ஓலங்கள் என்ற கவிதை முதல்ல தமிழ் மொழியில படிக்கணும், மூல் கவி, அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டட் கவிதை படிப்பாங்க. நான் படிச்சதையுமே ஒருத்தர் இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்ச பிறகு அரங்கு முழுக்க கைதட்டல் கைதட்டல் கைதட்டல். அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலையும் கருவறை ஓலங்களை பற்றி தான் பேசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு கவிஞனை அல்லது ஒரு மாணவனை இந்தியாவினுடைய தேசிய கவிதையாக மாற்றியது நம்முடைய வானொலி தான். என்னை மட்டுமல்ல, என்னோடு படித்த எத்தனையோ நண்பர்கள் தோழர்களையும் வானொலி அவர்களை படைப்பாளிகளாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக மாற்றியது நம்முடைய வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய முழுக்க அந்தந்த மொழிகளில் இருந்து வந்த கவிஞர்கள் எல்லாம் சந்திக்கிற பொழுது வானொலியோடு அவர்கள் எப்படி இணைந்து வளர்ந்தார்கள் என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமை அடைந்தோம்.
0: வானொலியை பற்றி எப்பொழுது கேட்டாலும் நான் வானொலி வளர்த்த குழந்தை என்று நீங்கள் சொல்வதுண்டு. ஏன் இந்த உணர்வு?
1: ஏன்னா நான் வந்து ஒரு அறியாத பாலகனாக இருக்கிற பொழுது படிப்படியாக என்னுடைய சிந்தனையை பட்டதீட்டி நான் கவியரங்கங்களை கலந்து கொள்வது, நிறைய வானொலியில் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், விவாத அரங்கங்கள்லாம் வானொலி மூலமாக செய்தேன். அப்புறம் கருவறை ஓலங்கள் என்ற கவிதை மூலமாக வெளியில் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் பொங்கலுக்கெல்லாம் வந்து கவிதை களம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி அது தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் வளர்ந்ததுனால என்னை செம்மைப்படுத்தி இலக்கியத்தின் சிகரம் நோக்கி நான் செல்வதற்கு வானொலி வாய்ப்பாக இருந்ததுனால நான் வானொலி வளர்த்த பிள்ளை என்று சொல்வதில் நான் எப்பொழுதும் பெருமையாகத்தான் இருப்பேன்.
0: மிக்க மகிழ்ச்சி. வானொலிக்கு 90 வயது என்பது குறித்து உங்களுடைய கருத்து?
1: வானொலி 90 என்று இந்த நிகழ்வு

0: இந்திய முழுக்கவும் கொண்டாடி வருகிறது. வானொலி ஆரம்பித்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். வானொலி என்பது எல்லாருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இளைஞருடைய மனதை, வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தியது என்பதை சிந்திக்கும் பொழுது, நானே ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது, கல்லூரி மாணவனாக இருந்த 1982 இதுவரை வானொலியோடு இணைந்து வளர்ந்து முன்னேறி நான் பயணப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, குறிப்பாக படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவதில் வானொலி சிறந்து விளங்குகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் அவனுடைய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கம் வாழ்க்கையாக வேண்டுமென்றால் சிந்தனை செம்மையடைய வேண்டும். சிந்தனை செம்மையடைய வேண்டுமென்றால் சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே செல்ல வேண்டும். ஆக வானொலியை பொறுத்தவரையில், அந்த அகில இந்திய வானொலி விருப்பு வெறுப்பற்ற நிலையில், எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல், நல்ல கருத்துக்களை இளைய பாரதம் மூலமாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் மனதில் அந்த கருத்து விதைகள் தூவப்பட்டதின் விளைவாக தெளிவடைந்தது. வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கு ஒரு வாழும் கலையை நல்ல முறையில் மாணவருடைய மனதிலே வானொலி செலுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ கிராமப்புறங்கள், என்ன ஒரு டெலிவிஷன் பார்க்கணும்னா நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு அது முன்னால் உட்காரணும். வானொலி கேட்பது என்பது நீங்க வாகனத்துல போயிட்டு அதை கேட்கலாம், விவசாய வேலை செஞ்சுட்டு கேட்கலாம், இன்னும் வந்து நம்முடைய எஃப்எம் இருக்கு, வானொலி எஃப்எம். அப்ப வந்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவங்கெல்லாம் வானொலி கேட்டலாம். வானொலி என்பது எல்லாருடைய இதயமும் வானொலியினுடைய இசையாகத்தான் போறது. மாலை நேர நிகழ்ச்சி ஆகட்டும், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, குறிப்பா தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சி என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் கவர் பண்ணக்கூடியதுதான் நம்முடைய ஆகாசவாணி. ஆகவே எல்லா இல்லங்களிலும் இதயங்களிலும் நுழைந்திருக்கக்கூடிய ஆகாசவாணி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டை நோக்கி 1000 ஆண்டுகள் இந்த ஒளிபரப்பு சேவையை செய்து வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து இதயங்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன்.
1: வானொலியே என் சுவாசம் என்பது போல உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நீண்ட நாள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும், என்னை போல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகிற வானொலிக்கு என் தலையான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: ஒவ்வோர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வோர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
3: ஆகாஷ்வாணி.

0: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനൊളി നിലയം മുടി എഫ് എം 101.8 സ്റ്റുഡിയോ ടൈം ശരിയാ 9 ആയിട്ടിരിക്കു. இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
3: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
4: எல்லாம் முடிஞ்சது.
5: பட்ஜெட் போட்டாச்சா?
4: 5000 மிச்சம் இருக்கும்.
5: புது புடவை வாங்கலாமா?
6: இல்ல, போன மாசம் தானே
4: வாங்கினேன்.
5: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
6: பெருசா வந்துட்டோம்.
5: நீ இப்ப கிளம்பு.
7: ஆர்பிஐ சொல்கிறது,
8: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல், அதாவது 80s, 90s மற்றும் 2000ல வெளியான சூப்பர் ஹிட் பாடல் அதை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வரிசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, வள்ளி திரைப்படத்திற்காக.

கீடபாடல் வள்ளி திரைப்படத்திற்காக இளையராஜாவோட மியூசிக்ல நம்மளுடைய எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 9:08 ஆயிட்டு இருக்கு.

நேர்களே, கோடை காலத்துல இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். கடைகள்ல கிடைக்கிற கலர் கலரான குளிர்பானங்களை விட நம்ம ஊர் மண்ணில விளைஞ்ச இயற்கையான பானங்கள்ல இருக்கிற ருசியும் குளிர்ச்சியும் வேற எதுலயும் கிடைக்காது. இளநீர், மோர், நன்னாரி சர்பத், நுங்கு இதெல்லாம் இந்த சீசனுக்கு தேவாமிர்தம் மாதிரி. இத குடிச்சா உடம்புக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தெருவோர வியாபாரிகளுக்கும் இது ஒரு பெரிய லாபமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் கலரான செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களை குடிச்சு நம்ம உடம்புக்கு தேவையான

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார், அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால் பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை. சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது. கொல்ல பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்க கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்ப கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுதான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது, மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்காகும். அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான், தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது, நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி, அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும், ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கானு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு நானும்.

0: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9:15 ஆயிட்டிருக்கு. கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள், அதாவது கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் த 80s, 90s மற்றும் 2000ல வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்களை தான் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு அலையோசை திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8.

பழையோசை திரைப்படத்திற்காக இந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல். நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 இளையராஜாவோட மியூசிக்ல மற்றும் வைரமுத்து வரிகள்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 9:20 ஆயிட்டுக்கினீர்களே. இதை தொடர்ந்து நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காய்கறியோட விலை நிலவரம் கிலோ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கத்திரிக்காய் கிலோவுக்கு 43 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 44 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய்க்கும், அவரை 100 ரூபாய்க்கும், புடலங்காய் 44 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 44 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகட்காய் 48 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 35 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 56 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 27 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தேங்காய் 50 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 30 முதல் 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கேரட் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கோல் 35 ரூபாய்க்கும், டர்னிப் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 40 முதல் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 170 முதல் 180 ரூபாய்க்கும், இஞ்சி 130 ரூபாய்க்கும், கரி பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 50 முதல் 60 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 110 முதல் 120 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 25 ரூபாய்க்கும், குடமிளகாய் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 80 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 80 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 30 முதல் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலும்பிச்சம்பழம் 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரை காய்கறிகளின் விலை நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். இதன் பின்னர் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கொய்யா கிலோ 1 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 முதல் 150 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 40 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும், முலாம்பழம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரை உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள்.

0: ராஜா மியூசிக்ல அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். இதய கோயில் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் நம்மளுடைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில. இதை தொடர்ந்து அடுத்தது வந்துட்டே இருக்கு சாதனை சிப்பிகள் நிகழ்ச்சி.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இன்று
2: வங்காளத்தின் அக்னிக்குரல் காசி நஸ்ருல் இஸ்லாம் அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றில் பேனாவை ஆயுதமாக மாற்றிய கவிஞர்களில் காசி நஸ்ருல் இஸ்லாம் அவர்கள் மிக முக்கியமானவர். வறுமை, ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர் இவர். வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கவிதை புரட்சியை ஏற்படுத்தியவர். இவரது கவிதைகள் இன்றும் வங்காளதேசத்தின் தேசிய உத்வேகமாக திகழ்கின்றன. 1899 ஆண்டு மே 24 வங்காளத்தின் வர்த்தமான் மாவட்டத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலேயே தந்தையை இழந்த இவர் வறுமையின் காரணமாக ரொட்டி கடையிலும் நாடகக் குழுக்களிலும் பணியாற்றினார். ஆனால் அந்த துயரங்களே அவருக்குள் ஒரு போராளியை உருவாக்கியது. முதல் உலகப் போரின் போது இந்திய ராணுவத்தில் சேர்ந்து ஈராக்கில் பணியாற்றினார். அந்த அனுபவம் இவரது கவிதைகளில் வீரத்தை புகட்டியது. 1922 அவர் எழுதிய பித்ரோஹி அதாவது புரட்சிக்காரன் என்ற கவிதை இந்திய இலக்கிய வரலாற்றையே மாற்றியது. நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன், எனக்கு முன்னால் இமயமலையின் சிகரம் கூட தலைகுனிகிறது என்று அவர் முழங்கினார். இந்த கவிதை வெளியான பிறகு அவர் புரட்சி கவி என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். ஆங்கிலேய அரசு இவரது கவிதைகளை கண்டு அஞ்சியது. அவரது பல புத்தகங்கள் தடை செய்யப்பட்டன. அவரும் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சிறையில் இருந்த போதும் அவர் உண்ணாவிரதம் இருந்து தனது போராட்டத்தை தொடர்ந்தார். காசி நஸ்ருல் இஸ்லாம் அவர்கள் ஒரு தீவிரமான மனிதாபிமானி. சாதி மத பாகுபாடுகளை அவர் அடியோடு வெறுத்தார். மனிதனை விட பெரியது ஒன்றுமில்லை என்பது இவரது கொள்கை. அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்த போதும் காளி தேவி மீது புகழ்பெற்ற பக்தி பாடல்களை எழுதினார். அதே சமயம் இஸ்லாமிய பாடல்களையும் இயற்றினார். அவரது எழுத்துக்களில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்பது பிரிக்க முடியாத இழையாக இருந்தது. இரண்டு கண்களில் எது ஒன்று பாதிக்கப்பட்டாலும் அது மனிதனுக்கே வழி என்று அவர் கூறினார். நஸ்ருல் இஸ்லாம் அவர்கள் சுமார் 4000 மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளார். இவை நஸ்ருல் கீத் என்று அழைக்கப்படுகின்றன. இசைத்துறையில் இவர் ஒரு புதிய பாணியை உருவாக்கினார். கர்நாடக இசை மற்றும் நாட்டுப்புற இசை மெட்டுக்களை வங்காள பாடல்களில் புகுத்தினார். இவரது பாடல்கள் காதல், வீரம், தேசப்பற்று மற்றும் ஆன்மீகம் என பல பரிமாணங்களை கொண்டவை. வங்காள திரை இசை மற்றும் மேடை நாடகங்களில் இவரது பாடல்கள் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக மாறின. தனது 43 வயதில் அவர் ஒரு அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டு தனது பேசும் திறனை இழந்தார். இது இந்திய இலக்கிய உலகிற்கு ஒரு பேரிழப்பு. 1972 வங்காளதேசம் உருவான பிறகு அந்த நாட்டின் கௌரவ குடிமகனாக அவர் அழைக்கப்பட்டார். வங்காளதேசத்தின் தேசிய கவிஞராக இன்றும் அவர் போற்றப்படுகிறார். 1976 ஆகஸ்ட் 29 இவர் காலமானார். புரட்சி என்பது தனி மனிதனின் கோபம் அல்ல, அது அநீதிக்கு எதிரான ஒட்டுமொத்த சமூகத்தின் குரல் என்பதை நஸ்ருல் இஸ்லாம் தனது வாழ்க்கை மூலம் நிரூபித்தார். நமது பாரதியாரை போல வங்கத்தில் புரட்சி தீயை மூட்டியவர் நஸ்ருல் இஸ்லாம் அவர்கள். அவரது வரிகள் இன்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் போராட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கின்றன. அத்தகைய மாபெரும் கவிஞரை போற்றுவது நமது கடமை.
1: சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இதுவரை
2: வங்கத்தின் அக்னிக்குரல் காசி நஸ்ருல் இஸ்லாம் அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டோம்.

முதல் மரியாதை திரைப்படத்திற்காக கேட்ட பாடல் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல இளையராஜாவோட மியூசிக்ல வைரமுத்து வரிகள்ல கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இது தொடர்ந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, மண்ணில் வந்த நிலவே அப்படின்ற திரைப்படத்திற்காக.

0: வாலியோட வரிகள்ல இளையராஜாவோட மியூசிக்ல கேட்ட பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக கேட்ட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் த 80s 90s மற்றும் 2000ல வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடலை தான் அடுத்தடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டுடியோல டைம் சரியா 9:48 ஆயிட்டு நேர்களே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மே 24 குன்னூர்ல இருக்கக்கூடிய சிம்ஸ் பார்க் பூங்கால பழ கண்காட்சி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீலகிரி கோடை விழாவோட ஒரு முக்கிய அம்சமான இந்த பழ கண்காட்சியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வண்ணமயமான காட்சிகள், நுணுக்கமான பழ சிற்பங்கள், அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல விளையக்கூடிய மலை மற்றும் வெப்பமண்டல பழங்களால செய்யப்பட்ட அதிகப்படியான சிற்பங்களை உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியும். சோ சுற்றுலா பயணிகள் யாரெல்லாம் ஊட்டிக்கு வந்திருக்கீங்களோ கட்டாயமா இந்த விஷயம் தெரிஞ்சீங்க அப்படின்னா இந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான இடம், மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, அபூர்வ சகோதரர் திரைப்படத்திற்காக.
1: ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே, தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஸ்பீடாக ஒரு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாடல் கேப்டன் பிரபாகரன் படத்துக்காக சுவர்ணலதா குழுவினர் பாடினது. 10:26 ஆயிடுச்சு. ரெட்ரோ ராகங்கள் பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அடுத்த பாடல் கூட அதே மாதிரியான ஒரு சூப்பரான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஓடிஎஃப்எம் 101.8.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
0: பத்து மணி 1:13 நொடியில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்களுடைய எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா குழுவினர் பாடியது அந்த பாடல்.

0: உன்னிமேனன் சுஜாதா பாடியிருந்த பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்துவின் வரிகள் அவை. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிறைவடைகின்றன.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்களே, இந்த வெயில் நேரத்துல கண்ணுல பாக்குறது எல்லாம் சாப்பிடணும்னு தோணும். ஆனா வயிறு பாவம் இல்லையா? வெயிலுக்கு இதமா அதே சமயம் சத்தான சாப்பாடு எதெல்லாம்? தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம்னு நீர் சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. காய்கறிகள்ல புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி நீர் காய்களை அதிகம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தால இந்த கோடை காலத்தை கூலா ஹேண்டில் பண்ணலாம்.
1: நேயர்களே, உங்களுடைய கால்நடைகளை நீங்கள் பத்திரமாக்க வீட்டு பகுதியில் மேய்ச்சல் நிலங்களுக்கு அனுப்பி மேய விடுங்கள். வழியில் விடுவதால் வாகரங்களும் தொல்லையுறுகின்றன. வாகரங்களால் உங்களது செல்ல பிராணிகளும் தொல்லையுறுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிலையத்தில் நேரம் 10:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி.

0: இன்றைய பூங்காவனம் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது வளரும் நட்சத்திரங்களுடன் ஓர் உரையாடல் உலா. நேர்லே, இன்றைய நிகழ்ச்சியில அழகான குட்டி குட்டி பட்டர்ஃபிளைஸ் நம்ம நிகழ்ச்சியில பறக்க போறாங்க. நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கூட பேச போறோம். அவங்க பேரெல்லாம் சொல்றீங்களா?
1: டார்வின், லியோ,
2: நிர்திகா,
3: ரோஷன்,
4: நிதிஷ்.
0: ஓகே, நிதிஷ், நீங்க சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க நீங்க?
4: 9th ஸ்டாண்டர்ட்.
0: நிதிஷை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
4: ஒரு சராசரியான மிடில் கிளாஸ் பையன், கேவின்ற ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான்.
0: எவ்வளவு வயசு?
4: ஒரு 14.
0: குறையுமா? ஒரு 14 இருக்குமா? ஓகே.
4: எனக்கு மியூசிக் பிடிக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோ வராது, இருந்தாலும் கொஞ்சம் மியூசிக்னால ரொம்ப பிடிக்கும்.
0: மியூசிக் பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வருமா?
4: வராது.
0: வராது. பிடிக்காதா?
4: பிடிக்கும், ஆனால் வராது.
0: ப்ராக்டிஸ் இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு. நிதிஷ் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
4: நிதிஷ்
0: சொல்லுங்க.
4: வீட்டுல வீட்லேயும் சேட்டை பண்ணுவேன், ஆனால் அவனா எங்கள் அம்மாவும் எனக்கும் சண்டை வரும்.
0: அப்படியா? குறிப்பிடத்தக்க சேட்டை அப்படின்னு எதை சொல்வீங்க?
4: வாய் பேசுறது.
0: வாய் பேசுறதா? எதிர்த்து பேசுவீங்களா? சண்டை போடுவீங்களா? ஓகே. அப்புறம்
4: நிறையா
0: ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்காக சேட்டை பண்ணுவீங்களா?
4: அவங்கள நோண்டிகிட்டே இருப்பேன்,
0: வழியை போய் அவங்கள சீண்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. இதுதான் உங்களுடைய டேலண்ட் இல்லையா?
5: வீட்டுல தம்பி நோண்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருப்பான், விளாண்டுருப்போம். கிளாஸ் டைம்ல அப்பப்போ ஹிந்தி பீரியட் வரும்போது ஸ்நாக்ஸ் எடுத்து நாங்களாம் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து ஷேர் பண்ணி அப்படிலாம் சாப்பிட்றதுலாம் பழக்கம் இல்லை. ஏதாச்சும் லன்ச் டைம்ல வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், அப்படியே விளாடுவோம். நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா?
5: ஃபுட்பால்ல இருக்கேன்.
0: அப்படியா?
5: ஸ்கூல்ல ஏதாச்சும் கீபோர்டுனா நான் ஒன்றா மட்டும் தான்
0: போவேன். நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா? இப்போ ஃபுட்பாலில் வந்து என்னெல்லாம் மேட்ச் எல்லாம் போயிருக்கீங்களா?
5: ரெண்டு மேட்ச்
0: போயிருக்கேன். எங்கே போனீங்க?
5: ஒரு கோயம்புத்தூருக்கும் இன்னொன்று மதுரை.
0: உங்கள் பேட்ச் வின் பண்ணிடுச்சா?
5: ஆமாம்.
0: படிக்கிற டைம்?
5: படிக்கிற டைமில் டியூஷன் போயிடுவோம்.
0: சீரியஸ் ஆயிடுவீங்க? மற்ற சமயத்துலலாம் சைட்டை பண்ண மாட்டீங்க?
5: டியூஷன் போயிடுவோம். டியூஷன் போயிட்டு அங்கே 6 to 8:30 வரைக்கும் படிப்போம். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு அப்படியே தூங்கிடும்.
0: ரித்திகா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குரூப் பண்ணுவீங்களா வீட்டில்? வீட்டில் நீங்கள் மட்டுமா கூட பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க? நீங்கள் மட்டும்தானா? ஒரே பொண்ணா? சேட்டை பண்ணணும்னா பண்ண முடியாதா? என்ன பண்ணுவீங்க? குவைட்டாக இருப்பீங்களா?
2: இல்லை, சம்டைம் சேட்டை பண்ண, சம்டைம் பண்ண மாட்டேன்.
0: பண்ண மாட்டீங்களா? மம்மியெல்லாம் வம்பு கிடுப்பீங்களா?
2: நான் சும்மா டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன்.
0: பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டீங்களா? பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட
2: பேசுவேன்.
0: அங்கே சேட்டெல்லாம் இருக்காது. என்னெல்லாம் விளையாடுவீங்க?
2: ஹைட் அண்ட் சீக்ஸ்.
0: ரித்திகாவை பற்றி சொல்லுங்க.
2: ரித்திகானா லீடர்.
0: லீடர், கிளாஸ் லீடர்.
2: இல்லை, நிஜமா லீடர் இல்லை, பேரோட மீனிங்.
0: ஓகே. உங்களுக்கு லீடரா இருக்க பிடிக்குமா?
2: ஆமா. ஆன்ட்டி,
0: கிளாஸ்ல?
2: கிளாஸ்ல நான் லீடர் இல்ல, மானிட்டர்ஸ் 4 பேர் தான் இருக்காங்க.
0: ஓகே. உங்க ஏஜ் என்ன?
2: 7.
0: 7 வயசு லிருத்திகாவுக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும் லிருத்திகா? டாய்ஸ் பிடிக்கும். அப்புறம்
2: கீபோர்ட் ப்ளே பண்ண பிடிக்கும்.
0: என்ன சாப்பிட பிடிக்கும்?
2: ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி, மேங்கோஸ், ஆப்பிள், பனானா.
0: ஃப்ரூட்ஸ் தான் பிடிக்குமா சாப்பிட?
2: ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், பீட்ரூட், பொட்டேட்டோஸ்.
0: ஓகே, இப்போ நம்ம இந்த நல்ல பையன்கிட்ட வந்துடலாமா? சொல்லுங்கள் நல்ல பையன், என்ன பையன் சொல்வீங்க?
3: நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டி, ரெக் ஸ்கூல். எனக்கு ரொம்ப பிடிச்சது கீபோர்ட்.
0: கீபோர்ட் ப்ளே பண்ணுறது?
3: ஆமாம் ஆண்டி. நான் ரொம்ப நாட்டின்னு சொல்ல முடியாது, குட் பாய்னு சொல்ல முடியாது.
0: நல்ல பையனும் இல்லை கெட்டவனும் இல்லை, நல்லவன்னு சொன்னா நம்பிடாதீங்க அப்படியா?
3: அந்த மாதிரி தான் ஆண்டி. ஸ்கூலில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லாம் ஜாலி பண்ணிட்டுருப்போம் ஆண்டி. கிளாஸ் இருக்கிற டைமில் யாராச்சும் ஒன்றா மிஸ்டெல்லாம் மாட்டி விட்டு ஜாலியாக இருப்போம் ஆண்டி. நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் ஆண்டி, அத்லெட்டிக் ஆண்டி.
0: ஓகே, மேட்ச் எல்லாம் போயிருக்கீங்களா?
3: ஆமாம் ஆண்டி, குச்சப்பிச் ஸ்கூல் போயிருக்கேன் ஆண்டி.
0: பண்ணுறீங்க?
3: ஆமாம் ஆண்டி.
0: எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா?
3: ஆமாம் ஆண்டி.
0: ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா?
3: வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ்.
0: அத்லெட்டிக் அப்படின்னா எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இல்லையா நம்ம?
3: ஆமாம் ஆண்டி.
0: சரி, நீங்கள்லாம் பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்களா?
3: ஆமாம் ஆண்டி, நான் வளர்க்குறேன்.
0: ஓகே, உங்கள் பெட்ஸை பற்றி சொல்லுங்கள்.
4: என்ன இல்லை,
0: பெட் இல்லையா உங்கள் வீட்டில்? ஓகே, நிதிஷ் வீட்டில் இல்லை. அப்புறம்
4: என்கிட்ட ஒரு பேரட் இருக்கு.
0: பேரட்,
4: ஒரு 40-50 லவ் பேர்ட்ஸ் இருக்கு.
0: 40-50 வீட்லேயே வச்சிருக்கீங்களா?
4: வீட்லேயே வச்சிருக்கேன். அதுக்குமா ஒரு டாக் இருந்துச்சு, இப்போ நாங்கள் வச்சுட்டோம்.
0: எப்படி இருக்கு பேரட்ஸ் கூடயும் லவ் பேர்ட்ஸ் கூடயும் நீங்கள் எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அது கூட?
4: இப்போ லீவ் இருக்கிறதுனால நிறைய நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸ்கூல் இல்லாத போதெல்லாம் 4:00 வந்து 4:30 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட்
0: பண்ணுவேன். பேரட் எல்லாம் நீங்களே கவனிப்பீங்களா? நீங்களே வளர்ப்பீங்களா? வளர்க்க தெரியும் உங்களுக்கு?
4: வளர்க்க தெரியும்.
0: பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை நீங்களா பெட்ஸ் அந்த பேரட்ஸ் எல்லாம் நீங்களே வந்து
3: அப்புறம் ஜெர்மன் ஷெஃபர்னா அது எந்த அனிமல்ஸை பார்த்தாலும் குலைச்சிட்ருக்கும். கோழியை பார்த்தா குலைக்கும், நாயை பார்த்தா குலைக்கும், அந்த மாதிரி ஆண்டி. அது ரெண்டு லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தேன் ஆண்டி, அது செத்துருச்சுண்டி.
0: இப்போ லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறது இல்லையா? சரி, இப்போ வந்து பெட்ஸை தவிர வேற என்னெல்லாம் ஹாபிஸ் இருக்கு உங்களுக்கு நிதிஷ்?
5: ரைடிங், சைக்கிள் ரைடிங்.
0: சைக்கிள் ரைடிங் டெய்லி பண்ணுவீங்களா?
5: அது பண்ணுவேன். அப்புறமேட்டு டிராயிங் பண்ணுவேன்.
0: அப்புறம் உங்களுக்கு?
4: எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட பிடிக்கும், நிறைய டைம் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட்.
0: 18 இயர்ஸ் ஆகாம வெஹிக்கல்லாம்
4: ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்டு காம்பவுண்டுக்குள்ள பண்றீங்க? ஆனா 18 இயர்ஸ் ஆகாம குழந்தைங்க வண்டியெல்லாம் எடுக்கக்கூடாது இல்லையா? காம்பவுண்டுக்குள்ள மட்டும் தான் பழகி வச்சுக்கணும். ரோட்டுக்கெல்லாம் போகும்பொழுது கண்டிப்பா லைசன்ஸ் தேவை, ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். நீங்க லிருத்திகா?
2: பிளேயிங் கீபோர்ட், கலரிங், டிராயிங், கர்சிவ் ஹேண்ட்ரைட்டிங் பண்ணுவேன்.
0: இருக்காங்களா?
5: அவங்க வந்துட்டு அவங்களோட கதை சொல்லிருப்பாங்க.
0: ரொம்ப பிடிக்குமா?
5: ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குமா? அப்பா அம்மாவை விட தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்குமா? என்ன சொல்லுவாங்க தாத்தா பாட்டியெல்லாம்?
5: அவங்க என்ன நடந்துச்சு ஒரு நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு அவங்களோட பாஸ்ட் பற்றி சொல்லுவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் நான் கேட்டேன்னா வந்துட்டு வாங்கி தருவாங்க. அப்புறமேட்டு வேற ஏதாச்சும் வெளில கூப்பிட்டு போங்கன்னா வந்துட்டு பார்க்கு கூப்பிட்டு போங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. அங்க உட்காந்து ஏதாச்சும் கதை பேசிட்டுப்போம், அப்படியே ஜாலியா இருக்கும்.
0: உங்க வீட்டுல நீங்க மட்டுமா கூட யார் இருக்காங்க? உங்க கூட பிறந்தவங்க
5: அக்கா இருக்காங்க.
0: அக்கா இருக்காங்க. அக்கா கூட செட்டப் பண்ணுவீங்க?
5: அக்கா கூட செட்டப் பண்ணி அடி வாங்குவேன்.
0: டால்வின், நீங்க உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க?
4: எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா நான் அவரோட செல்லம், அவருடைய செல்லம்.
0: அங்கே உங்கள் செல்லமா?
4: அந்த மாதிரி.
0: ரொம்ப பிடிக்குமா தாத்தாவை?
4: தாத்தாவை ரொம்ப பிடிக்கும்.
0: அப்பா விட தாத்தாவை பிடிக்குமா?
4: ஆமாம் ஆண்டி.
0: திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க?
4: திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. ஒன்றும்
0: கதைலாம் சொல்லுவாங்களா?
4: ஆ, கதை சொல்லுவாங்க.
0: ஓகே, லெத்திகா உங்களுக்கு?
2: எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் திட்ட மாட்டாங்க.
0: கொஞ்சுவாங்களா? நிறைய கொஞ்சுவாங்களா?
2: என்னோட கிராண்ட் ஃபாதர் சாக்லேட் வாங்கிட்டானா வாங்கி தருவாங்க. பாக்கு கொட்டி போங்கன்னா குட்டி போவாங்க. அந்த மாதிரி
0: திட்டவே

0: அடிக்கவும் மாட்டாங்களா? ரொம்ப பிடிக்குமா? டாடி மம்மியா?
1: டாடி மம்மியும் பிடிக்கும், அவங்க வீட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் பிடிக்கும்.
0: முழு நேரம் யார் உங்க வீட்டுல உங்க கூட இருப்பாங்க? நீங்க எப்பவுமே உங்க கூடனா தாத்தா பாட்டி இருப்பாங்களா இல்ல அம்மா அப்பா இருப்பாங்களா?
1: அம்மா அப்பா தான் இருப்பாங்க. அம்மா அப்பா என்னோட அங்கிள் மட்டும் தான் இருப்பாங்க.
0: அப்படியா? உங்க வீட்டுல
2: எங்க தாத்தா வந்துட்டு கதைலாம் சொல்லுவாரு ஆண்டி, அப்புறம் பாட்டியும் கதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆண்டி, என்ன கேட்டாலும் வாங்கி தந்துருவாங்க. அப்படியே அவங்க கூட ஜாலி ஆண்டி, போர் அடிச்சுன்னா எங்கேயாச்சும் கூட்டு போவாங்க.
0: இப்போ நீங்க எல்லாம் குட்டி குழந்தைங்க இல்லையா, எல்லாருக்கும் 14 வயசு 7 வயசு அப்படி எல்லாம் இருக்கீங்க இல்லையா, எதுனா உங்களுக்கு பிடிக்காம போயிடும்? எது பிடிக்காது?
3: காலைல ஸ்கூலுக்கு எந்திரிக்கிறது
0: அது பிடிக்காதா? அப்ப நைட்ல ஸ்கூல் வைக்க சொல்லாமா? நிதிஷ்க்கு வந்து காலையில எந்திரிக்கிறது பிடிக்காதா? அப்புறம்
3: எனக்கு
0: கை மேல வைக்க கூடாது யாரும்.
3: என் மேல கை வைக்க கூடாது.
0: நீங்க யாரையாவது அடிப்பீங்களா?
3: அடிச்சிருக்கேன்.
0: ஏன் அடிப்பீங்க?
3: எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வேணும் வேணும் என் மேல கையை போடுவாங்க, அதனால அடிப்பேன்.
0: உங்ககிட்ட எப்படி பேசணும்?
3: என்கிட்ட சாஃப்டா
0: அன்பா பேசணுமா? அப்ப மட்டும் தான் பேசுவீங்க நீங்க. ரித்திகா கோவம் வருமா?
1: வராது.
0: கோவமே வராதா? ரித்திகாவுக்கு என்ன பிடிக்காது?
1: எனக்கு சண்டை போடுறது பிடிக்காது.
0: சண்டை போடுறது பிடிக்காது. அப்புறம்
1: நான் யாருமே திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன்.
0: அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே இருக்கணும், சாஃப்டா பேசணும்.
1: ஆமா,
0: அப்படித்தானே?
1: சம்டைம்ஸ் என்னோட ஸ்கூலுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை திட்டுவாங்க, நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன், அவங்கள திட்ட மாட்டேன்.
0: திட்ட மாட்டீங்களா? அவங்க கிட்ட சண்டை போட மாட்டீங்க? அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? அவங்க கிட்ட
1: இப்படி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவேன், ராங் பண்ணா கரெக்டா எழுது அப்படின்னு சொல்லுவேன்.
0: இப்ப யாராவது உங்ககிட்ட சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க?
3: முட்டை பிடிக்குமா?
0: உங்க அம்மா சமைக்கிறதுல என்ன உங்களுக்கு பிடிக்கும்?
3: எனக்கு அவங்க சிக்கன் பிரியாணி செய்வாங்க ஆண்டி, அது பிடிக்கும்.
0: உங்க வீட்டில்
3: சிக்கன் பிரியாணி?
0: நிதிஷ் வீட்டில்
3: ரசம்.
0: ரசம் ரசம் போதுமா உங்களுக்கு?
3: ரசம் கொடுத்து போவாங்க, அது நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்குமா?
3: எங்கள் பாட்டி செய்யறது
0: அதுதான் பிடிக்குமா? பாட்டி செய்கிற ரசம்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
3: எனக்கு மட்டன் பிரியாணி காரமாக செய்வாங்க,
0: காரமாக செய்வது ரொம்ப பிடிக்கும். ரித்திகாவுக்கு?
1: எனக்கு என்னோட பாட்டி வந்து என்ன ஃபுட்டுனா ரொம்ப நல்லா பண்ணி தருவாங்க, எனக்கு பாட்டியோட ஃபுட் பிடிக்கும்.
0: எல்லாமே நல்லா பண்ணுவாங்களா? அதனால எல்லாம் சாப்பிடுவீங்க?
1: இல்ல அப்படி இல்ல ஆண்டி, எல்லாம் சாப்பிட மாட்டேன்.
0: பாட்டி பண்ற எல்லா ஃபுட்டும் பிடிக்கும் இல்லையா? ஹெல்தி ஃபுட்டா தானே பண்ணுவாங்க?
1: ஹெல்தி ஃபுட்டு பண்ணுவாங்க, கொஞ்சமா ஜங்க் ஃபுட்ஸும் பண்ணுவாங்க, ஃபிஷ் சிக்கன் அந்த மாதிரி.
0: சில்லி பண்ணுவாங்களா?
1: ஆமா.
0: சாப்பிடு
1: சிக்கன் கேசரி அது எல்லாம் பண்ணுவாங்க.
0: அது பிடிக்காதா?
1: பிடிக்கும்
0: பிடிக்கும். இப்போ ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி பிடிக்கும்? பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவீங்களா?
3: கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். இன்னைக்காச்சும் ஒரு
0: நாள். இன்னைக்காவது ஒரு நாளா? அடம் பிடிச்சாலாம் சாப்பிட மாட்டீங்களா? டெய்லி வேணும்னு கேட்க மாட்டீங்க?
3: எப்பயாச்சும் ஒரு நாள்.
0: நீங்க?
3: நான் டெய்லி சாப்பிடுவேன்.
0: பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம்னு சொன்னா சாப்பிடுவீங்களா இல்லை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது மட்டும் சாப்பிடுவீங்களா?
3: வேணாம் சொல்லாலும் சாப்பிடுவேன், ரெக்கமெண்ட் பண்ணாலும் சாப்பிடுவேன்.
0: பேரண்ட்ஸ் வேண்டாம் சொன்னா சாப்பிடாம விட மாட்டீங்களா? சாப்பிட்டே தீர்வீங்க, சாப்பிடுறது என்னுடைய உரிமை அப்படின்னுவீங்களா? பேரண்ட்ஸ் இப்போ வந்து ஏதாவது சாப்பிட வேண்டான்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இது உடம்புக்கு நல்லது இல்லை சாப்பிடாதீங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ ஷாப்பிங் போகும்போது ஏதாவது சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னா

0: கேட்டுப்பீங்களா இல்ல வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பீங்களா?
1: வேணும் தான் சொல்லுவேன், ஆனா வேண்டாம்னா அப்படியே விட்டுடுவேன்.
0: பேரண்ட்ஸ் வேண்டாம்னு சொன்னா சாப்பிட மாட்டீங்க?
1: நான் பீஸா பர்கர் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல, சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பிட்டிருக்கேன்.
0: பீஸாலாம் பிடிக்குமா? சாப்பிட்டது இல்லையா? பரவாயில்ல, எல்லாமே நல்ல பையன்களா இருக்கீங்க. சாப்பிட மாட்டீங்களா? அவன் அவன் மட்டும் டேனியா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிக்கடி சாப்பிட மாட்டீங்க இல்லையா?
2: ஆமா ஏன்டி, எப்பாச்சும் ஒரு நாள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா பீஸா வாங்கிட்டு வருவாங்க, இல்லாட்டி பர்கர் வாங்கிட்டு வருவாங்க.
0: ஆக்சுவலா தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாத்தையும் சாப்பிட்றவங்க குண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டார்வினுக்கு பொருந்தும் இல்லையா? டார்வின் எல்லாத்தையும் சாப்பிடுவாரு, மேனேஜ் பண்ணிடுவார் அப்படியே. ஓகே, இப்போ லிருத்திகா உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க ஒரு ஸ்டார் அப்படின்னு. என்ன பண்றீங்க?
1: மூவி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க.
0: மூவி இல்லையா? எத்தனை வருஷமாமா? 7 இயர்ஸ் ஆகுது இல்லையா இப்போ?
1: ஆமா.
0: என்ன பண்றீங்க மூவில? எத்தனை வருஷமா ஆக்ட் பண்றீங்க மூவில?
1: தெரியல.
0: தெரியலையா? இப்போ 7 வயசு ஆகுது உங்களுக்கு. எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து மூவிக்கு போறீங்க?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் போனேன்.
0: இப்ப என்ன படிக்கிறீங்க?
1: இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் இப்ப நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போக போறேன்.
0: மூவி ஆக்ட் பண்றது எப்படி, பேரண்ட்ஸ் சொன்னாங்களா?
1: இல்ல ஆன்ட்டி, டைரக்டர் சொல்லி தருவாங்க.
0: ஓகே, யார் சொல்லி மூவி நடிக்க போனீங்க நீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு மூவி.
0: அதான், யார் கூப்பிட்டாங்க? அவங்களே கூப்பிட்டாங்களா?
1: ஆமா, அவங்களே கூப்பிட்டாங்க. அவங்களே கூப்பிட்டு ஒரு தெலுங்கு மூவி டான்ஸ்க்கு, இன்னொரு தெலுங்கு மூவி வந்து அப்படியே ஆக்ட் பண்ணும், அவ்வளோதான்.
0: தமிழ் மூவி?
1: தமிழ் மூவி வந்து ஸ்ரீமன் சாரோட டாக்டர். இன்னொரு தமிழ் மூவி அது வந்து போச்சு,
0: மறந்து போச்சா? உங்களுக்கு நடிக்க பிடிக்குமா, ஆக்ட் பண்ண பிடிக்குமா?
1: ஆமா ஆண்டி.
0: ஆக்ட் பண்ணும்போது பயம் எல்லாம் வராது?
1: ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணும்போது பயம் வரும், அதுக்கப்புறம் நான் எல்லா கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பயப்பட மாட்டேன்.
0: ஷூட்டிங் ஸ்பாட் போனால் எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்களா?
1: ஆமாம், ஒரு டைம் ஆக்ட் பண்ணிட்டேன்னா கட் சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவேன்.
0: இப்போ பயமே இல்லை லத்திகாவுக்கு? எல்லாரும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க இல்லையா? 4 பேருமே மியூசிக்கு வந்து கீபோர்டு இப்போ பழக ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா போறீங்களா, இல்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் இல்ல நீங்க போங்க அப்படின்னு வற்புறுத்தி அனுப்புறாங்களா?
2: இன்ட்ரெஸ்டா போ.
0: நீங்க சொல்லி அவங்க கேட்டாங்களா, இல்ல வந்து பேரண்ட்ஸ் சொல்லி நீங்க போறீங்களா? நீங்களா கேட்டிங்களா?
2: நாங்க சொல்லி.
1: நானு சொன்னேன், அப்பாவும் சொன்னாங்க.
0: ஃபர்ஸ்ட் யார் சொன்னது நான் மியூசிக் ஸ்கூல் போறேன் கத்துக்கறேன் அப்படினு? யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்களா?
2: நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்.
0: பேரண்ட்ஸ்க்கு தெரியாது? டைம் எல்லாம் அப்படியே ஸ்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கா உங்களுக்கு, இல்ல கஷ்டமா இருக்கா? படிப்பு கூட அது கஷ்டமா இருக்கா?
1: ஈஸியா இருக்கும்.
0: இல்ல இப்ப குழந்தைங்க அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு வந்தா ஹோம்ஒர்க் நிறைய இருக்கும் இல்லையா? அது போனவே டைம் இல்ல அப்படின்னு நிறைய பேர் அழுவாங்க இல்லையா?
1: நான் அப்படியே ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன், அவ்வளவுதான். சண்டே சாட்டர்டே அப்படிதான் போவேன், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல எங்கேயாச்சும் லீவ் போட்டா அப்படியே மியூசிக் கிளாஸ்க்கு வந்துடுவேன். ஆனா டெய்லி சண்டே சாட்டர்டே தான் மியூசிக் கிளாஸ்க்கு போவேன்.
0: ஓகே, இப்போ நீங்க அத்லெட்டிக்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் பிளான் என்ன? மியூசிஷியன் ஆகுறீங்க? ஓகே, அத்லெட்டிக்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படி இப்பத்துக்கு ஸ்கூலோட பண்ணிட்டு விட்டுருவீங்களா, இல்ல ஃபியூச்சர்ல அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு?
3: ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்டி, ஆனா இப்ப நான் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ற மாதிரி அப்படி ஆகணும்.
0: அதுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க உங்க மாஸ்டர்லாம், மாஸ்டரோ வீட்லயோ? ஒரு அத்லெட்டிக் ஆகணும்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் வாங்க உங்களை?
3: ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வாங்க ஆண்டி.
0: ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஃபுட் எல்லாம் அதுக்காக பார்த்து எடுப்பீங்களா? கண்டிப்பாக ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, நம்மளுடைய பாடி பில்டிங் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியும்?
3: ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும், பாடி பில்டிங் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும்.
0: நமக்கு என்ன ஒரு கனவு இருந்தாலும், என்ன ஒரு ஆம்பிஷன் இருந்தாலும், அதுக்கான ஒரு அஸ்திவாரத்துக்கு நம்ம இப்போவே ரெடி ஆகிடணும் இல்லையா? ஃபியூச்சரில் உங்களை எதிர்பார்க்கலாம். மியூசிக்கும் ஒன் அத்லெட்டிக் ரெண்டுலேயுமே வந்து ரோஷன் வந்து ஃபியூச்சரில் ரொம்ப பிளான் பண்ணுவார், அப்படி தானே? நீங்கள் ஃபுட்பால் பற்றி?
2: ஃபுட்பால் பற்றி

0: நான் ஒரு கோச் மாதிரி ஆகணும்.
1: எப்படி சும்மா ஸ்கூல்ல எல்லாம் பண்றாங்கன்னு பண்றீங்களா, இல்ல ஒரு எய்ம் இருக்கா உங்களுக்குள்ள?
0: எய்ம் இருக்கேன்.
1: என்ன ஆகணும்? ஃபுட்பால் இதில் போய் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க?
0: கோச் ஆகணும். அதுக்கம்மா வந்து நியூட்ரிஷன் ஆகி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். நான் கோயிங் டு ப்ளே ரகுபதி ராகவ ராஜாராம்.

நேர்களே, சுட்டெரிக்கும் சூரியன், வேர்க்க வைக்கும் வெயில், அனல் வீசும் காத்து, இதெல்லாம் பார்த்தா கோடை காலம் ஃபுல் ஃபார்ம்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி, அது சூடாகாம ஓடணும்னா அதுக்கு ஆயில் மாதிரி இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெயில்ல அந்த தண்ணி சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். அதனால தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, அப்பப்ப தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கும். தாகம் வரும் முன் தாகம் தீர்ப்போம். தாராளமாய் நீர் குடித்து ஆரோக்கியம் காப்போம்.

0: 90 கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: இத்துடன் பூங்காவனம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எபோலா வைரஸ் பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபியின் தேபாங்ஷு பாண்டா 30,562 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்றும் அதனை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஒலிம்பிக் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இன்று தொடங்கியது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை பிரான்சின் கேமில் லெஃப் லியோட் நாட்ரஸ் இணையை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலர் இணையும் கலந்து கொள்கின்றன. நிறைவுற்றது செய்திச் சுருக்கம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 11:03 ஆயிற்று. நேர்களை கேட்க போகும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில கூட ஒரு டாபிக் கூட கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களின் முதல் சம்பளத்தில் வாங்கியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைப்பு. ஸோ நேர்களாகிய நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட முதல் மாச சம்பளத்தில் வாங்கினது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
1: உங்கள்

0: ஸோ அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9344901018 அப்படி இல்லாட்டினா 0423 என்ற இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 அப்படின்ற நம்பருக்கு கால் செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டால் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முதல் மாத சம்பளத்தில் வாங்கினது என்ன அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணுன்னு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான நம்பர் 8300019108. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: இனிய காலை வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: சூப்பருங்க,
1: நல்லா ஜாலியா உங்க ஊட்டி எஃப்எம் கேட்டு தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன்.
0: சூப்பருங்க, நீங்க பேசுறது கேட்கும் போதே ஹாப்பியா இருக்கு. தலைப்பு கேட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு?
1: ஆமாமா, நான் 1978-79 பருத்தி போட்டிருந்தேங்க. அதுல கொஞ்சம் சின்ன லாபம் கிடைச்சது.
0: ஓகே,
1: அதுல ஒரு டிரான்சிஸ்டர்
0: வாங்கினேன்.
1: கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டப்பாடு. அன்னைக்கெல்லாம் பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடு மேடம். அந்த டிரான்சிஸ்டர் வாங்கினேன், பிலிப்ஸ் செட்
0: வாங்கினேன்
1: அன்னைக்கு. அது நல்ல ஞாபகம் இருக்குது மேடம். அதுல என்னுடைய முதல் மறுவானம் அன்னைக்கு.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கொடுக்கலாங்க
1: மேடம்? தர்பார் படத்துல இருந்து ஒரு பாடல் ஒளிபரப்புங்க. அந்த பாடலிங்க தென்பொன்முடி தேனாமணி கண்டன், நாச்சனூர் வேலுமணி, கோணமலை ஆனந்தன் அவர்களுக்காக டெடிகேட் பண்றேன் மேடம்.
0: சூப்பருங்க, நீங்க கேட்ட பாடல் தர்பார்ல இருந்து வந்துட்டே இருக்கு. நீங்க டெடிகேட் பண்ண சொன்ன எல்லா நேயருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.

0: நன்றி மேடம்.
1: நன்றிங்க.
2: புதிரான கேள்விகள்,
3: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
3: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
3: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
3: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: 줌마
1: ஸ்டுடியோல டைம் சரியா 11:10 ஆயிருக்குனீர்களே. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களின் முதல் சம்பளத்தில் வாங்கியது என்ன அப்படின்றது தலைப்பு. சோ நேர்களாகிய நீங்கள் உங்களுடைய முதல் மாத சம்பளத்துல என்ன வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். சோ இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் இணைஞ்சிருக்காங்க. யார் எங்க இருந்து கேக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
1: வணக்கம்ங்க.
2: நானுங்க 1988 பிளஸ் 2 முடிச்சுட்டுங்க. வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேப்பர் போட போனேங்க காலையில.

0: தினமலர் பேப்பர். அப்ப வந்து சம்பளம் கலைச்சி 5 ரூபா தான், 150 ரூபாங்க. இந்த 150 ரூபா ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கிட்டு அத 4 பேர் சாப்பிட்டாங்க. 50 ரூபாய்க்கு 4 பேர் சாப்பிட்டுட்டு 100 ரூபாய் கொண்டு எங்க அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. இதுதான் என்னுடைய முதல் சம்பளங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போய் படிப்படியா உயர்ந்து நிறைய பொருட்கள், ரேடியோ, கேமரா, அஞ்சு வாகனம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மறக்க முடியாது.
1: கண்டிப்பாங்க. என்னதான் எவ்வளவு மாசம் சம்பளம் வாங்கினாலும் முதல் முதல்ல ஒரு வேலையில சேர்ந்து வாங்கக்கூடிய முதல் சம்பளம் அப்படின்றது நம்ம லைஃப்ல வந்து ஒரு ப்ரீஷியஸ் ஆன விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம்.
0: ஆமா, அதுக்கு நண்பரும் என்ன என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன்னு கேட்டே இருந்தாங்க. 5 ரூபாய் சம்பளம் வாங்க போறாங்க, என்ன சொல்லுங்க, என்ன வாங்கி தரா அப்படின்னு. ஒண்ணு வேண்டாம் சாப்பிடலாம். அப்ப 4 பேர் போய் 50 ரூபாய்க்கு சாப்பிட மாட்டேங்க.
1: ஒரு பெரிய சாதனை. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. சூப்பருங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு எந்த பாடல் கொடுக்கலாம்?
0: எங்க சிந்தர சிறந்தீங்க மாமா, உனக்கு ஒரு தூது இருக்கு.
1: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
0: நன்றிங்க. வாய்ப்பு.
1: நன்றி.

0: நேர்களே, நம்ம கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி தான். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில அடிஷ்னலா ஒரு தலைப்பும் கூட இடப்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முதல் சம்பளத்தில் வாங்கியது என்ன அப்படின்றதுதான் கேள்வி. சோ நேயர்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா அவங்களோட விஷயத்த, அதாவது முதல் மாசத்துல வாங்கின சம்பளம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை மாசம் சம்பளம் வாங்கினாலும் நம்மளுக்கு முதல் முதலா வாங்கின சம்பளம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு ப்ரீஷியஸான விஷயம். அந்த ஹாப்பியான சந்தோஷமான தருணம் அப்படின்றது யாராலையும் கண்டிப்பா மறக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க. யார் எங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கறேன் மேடம். ஓகே,
0: சொல்லுங்க. தலைப்பு கேட்டிங்களா?
1: தலைப்புக்குள்ள போயிரலாங்க. போயிரலாங்க தலைப்புக்குள்ள.
0: சொல்லுங்க.
1: முதல் முதல்ல நான் சம்பளம் வாங்கினது பாத்தீங்கன்னா, நான் 8th படிக்கையில வந்து என்னாச்சுன்னா, ஸ்கூல் லீவுங்க, முழாண்டு தேர்வு லீவு. அப்ப வந்து கம்பெனில வந்து அடுக்கட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு திருப்பூர் கூட்டிட்டு போனாங்க.
0: ஓகேங்க.
1: நைட்டு பசலமா வேலை செஞ்சுங்க. ஒரே வாரத்துல வந்து டிரான்சிஸ்டர், அப்புறம் ரேடியமும் அந்த அலாரம் கடிகாரமும் ரெண்டும் வாங்கினீங்க. எங்க அம்மா சொல்லிட்டு, அம்மா இந்த வாரம் வாங்கிக்கிறேன், அடுத்த வாரம் சம்பளம் வேணா உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினுங்க. அந்த ரேடியோ நம்ம நாளா இருந்தது. அப்புறம் அதை வந்து எப்படியோ கொஞ்ச நாள் கடையில் கொடுத்து ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் அது போயிருச்சுங்க. இப்ப வந்து நல்லா ரேடியோ வாங்கிட்டேன். ஸ்பீக்கரோட இங்க வச்சா 10 வீட்டுக்கு கேக்குற மாதிரிதான். அப்படித்தான் ரேடியோ வேட் பண்ணுங்க.
0: ஓகேங்க, சூப்பருங்க. அந்த தருணம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இன்னும் நினைவுல வச்சிருக்கீங்க?
1: பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சொன்னாங்க, இந்த பையன் பாரு, போன புதுசுலயே வந்து அருமையா ரேடியோ வாங்கி இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க.
0: நம்மளுடைய முதல் உழைப்புல வந்து நம்ம கையால வாங்கின காசு அப்படின்றது வந்து உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நிகழ்ச்சியில
1: சின்ன வயசுலயே ஒரு ரேடியோ வாங்கினது ரொம்ப பெருமையா இருந்ததுங்க.
0: உண்மைதாங்க, உண்மைதான். 1 ரூபாய் வாங்கினாலும் அது நம்ம கையால நம்ம உழைப்புல வாங்கினது அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டே சொல்லலாங்க.
1: கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: மஜா படத்துல இருந்துங்க, ஐயா ரெட்டு நாத்து கட்டு ஐயாவோட கூத்து கட்டு, அந்த பாட்டு வேணுங்க.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 11:22 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ ப்ரீத்தி மேம், வணக்கம்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஊட்டில இருந்து ராஜ்குமார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோங்க. தலைப்பு கேட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க?
1: சரிங்க, கேட்டேங்க.
0: சொல்லுங்க.
1: ஸ்கூல் படிக்கும் போது இந்த லீவ் விடும் போது பாத்தீங்களா, கால் படிச்சு அரை படிச்சு ஒரு முழு படிச்சு லீவ், அந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் இந்த தோர்த்த வேலைங்கும் இந்த மாதிரி விறகு வெட்டி வச்சிருக்கிறது, இந்த வண்டியில ஏத்துறது, இந்த மாதிரி வேலைங்க சிக்கல
0: போவாங்க.
1: இதுல போய் சம்பாதிச்ச காசு வந்து வீட்டுல வந்து அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. முதல் வாரம் ஒரு மாசம் ஒரு வாரத்துல இதுல கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாசத்துல இந்த முழு படிச்சு லீவ்னா மாசமா கொடுப்பாங்க. பரபட்ச லீவு கால் பட்ச லீவுனா நம்ம லீவ் ஒரு 10 நாள் லீவ், அதுல வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. முதல் இது வந்து தாய் கிட்ட நான் கொடுத்தேங்க.
0: சூப்பருங்க.
1: அதுக்கு பிறகு நான் வாங்கின பொருள் வந்து அந்த கேசட் போட்டு டேப்புக்கு பாட்டல்
0: கேப்பாங்க,
1: அது அப்ப அந்த சவுண்ட் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நான் வாங்கியிருக்கிறேங்க.
0: ஓகேங்க.
1: அதே போல இந்த வாட்ச், கடிகாரம், அப்புறம் இந்த லவ் பேர்ட் அந்த இதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன்.
0: ஓகே, இன்னும் வச்சிருக்கீங்களா இதுல ஏதாவது ஒண்ணு?
1: இதுல வந்து வாட்ச் மட்டும் இருக்குதுங்க.
0: ஓகேங்க. இன்னும் நல்ல கண்டிஷன்ல இருக்கா?
1: நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. அந்த டேப் அந்த கேசட் எல்லாம் இப்ப எல்லாம் மறைஞ்சு போச்சு.
0: ஆமா, உண்மை.
1: அதே மாதிரிங்க, லவ் பேர்ட் அது இல்ல இப்போ.
0: ஓகே,
1: முதல்ல இருந்தது. ஆனா வாட்ச் மட்டும் இது இரு வச்சிருக்கேங்க.
0: ஓகே, ஒரு நினைவா இன்னுமே வச்சிருக்கீங்க. அது பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் தோணல, ஓகே இது என்னோட முதல் மாச சம்பளத்துல வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு.
1: முதல் முறைங்க நம்ம சம்பாதிச்சா தாய் கிட்ட தாங்க முதல்ல கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்.
0: கண்டிப்பாங்க, இது ஒரு சென்டிமெண்டாவே வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு சொல்ல. வாங்கின முதல் மாச சம்பளம், ஏன்னா நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான காரணம் அவங்க தான், பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அதுல நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆன ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது கிஃப்டா வாங்கி கொடுத்துட்டு நமக்கு வாங்கிக்கணும் அப்படின்ற தாட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுல. ஓகே, சோ நீங்க வந்து உங்க அம்மாக்கு வந்து கொடுத்துட்டீங்க.
1: கட்டாயமா
0: கொடுத்துடலாங்க. தேங்க்யூ.
1: நன்றி.

மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்க நேரத்துல கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில பாடலோட சேர்த்து ஒரு தலைப்பும் கூட. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களின் முதல் சம்பளத்தில் வாங்கியது என்ன அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் வந்து அவங்கவுங்க சம்பளத்துல என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் போன் பண்ண காலர்ஸ் எல்லாருமே மோஸ்டா வந்து ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும், சவுண்ட் பாக்ஸ் வாங்கணும், அப்புறம் டேப் ரிகார்டு வாங்கணும், வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க. முன்னாடி கூப்பிட்ட காலர் கூட வந்து முதல் மாச சம்பளத்தை வந்து என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் மீத இருந்த காசுல எனக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையாலுமே அது வந்து ஒரு ரியலா சென்டிமெண்டான ஒரு விஷயம், நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி தரக்கூடிய தருணம் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம வாங்குற சம்பளம் வந்து நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே அளவு நம்ம அந்த பணத்தை நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கும் போது அவங்களோட முகமாகட்டும் அவங்களோட கண்களில் இருக்கக்கூடிய பேரானந்தம் வரையறுக்க

0: முடியாதுங்க, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால எல்லாருமே அந்த மாதிரி கொடுத்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் என்னன்னா கடவுள்கிட்ட வேண்டியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ஜாப் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நான் காணிக்கையாவோ இல்ல பொருளாவோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி செலுத்தியும் அவங்களோட சந்தோஷத்தை வந்து பரிமாறுறது உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில வந்து அவங்களுடைய முதல் மாச சம்பளத்துல வந்து ஒரு கமிட்மெண்ட், ஏதாவது ஒரு யோசனை அப்படின்றது கட்டாயமே இருக்கும். இன்னைக்கு இந்த தலைப்பு அப்படின்றது கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாத்துக்குமே அவங்க மனசுல டக்குன்னு தோணிருக்கும், நம்ம அப்ப என்ன வாங்கியிருப்போம் நம்மளோட முதல் மாச சம்பளத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு கூற ஒரு டாபிக்கா இருக்கும் அப்படின்ட்டு நம்புற ஒரு சூப்பரா நம்ம காலர் கிட்ட பேசிடலாம். நேயர் ரெடியா இருக்காங்க, யார் எங்க இருந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அவினாஷ் இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு தலைப்பு கிட்ட சூப்பரா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கும் மேடம். தலைப்பு கேட்டங்க மேடம்,
0: சொல்லுங்க நீங்க என்ன வாங்குனீங்க?
1: எனக்கு ஞாபகம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க சின்ன வயசுல விளையாண்டு இல்லைங்க, பக்கத்துல அண்ணன் வந்து இந்த டிஸ்ட் மாட்ட
0: போவாருங்க,
1: சின்னதுலங்க பெருசுங்க 97ங்க. அப்ப வந்து வரையாட சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு போனங்க, ஒரு நாள் ஃபுல்லா நீ மாட்டணும். அது பண்றப்ப நட்டு போட்டு போல்ட் போட்டு நாங்க சும்மா தான் போனேன், விளையாட்டு திறமாட்ட போனதுங்க. அப்புறம் போய் போனதுக்கு ஒரு மாட்டு எல்லாமே மாட்டி கொடுத்துருந்தேங்க, மாட்டு அவர் சம்பளம் கொடுப்பாரு அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் போய் பண்ணிட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டுங்க அன்னைக்கு, ஒரு நாள் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு அந்த ஒரு 70 ரூபா
0: கொடுத்தாருங்க.
1: அது 70 எதுக்குன்னா அப்படின்னா நீ போய் அம்மாட்டு கொடு
0: அப்படின்னாங்க.
1: சரி, அப்புறம் சம்பளம் சொல்ல தெரியாதுன்னு
0: வச்சுக்கோங்களேன்,
1: அந்த அண்ணன் கொடுத்தாரு எது கொடுத்தேன்னு கேட்க அவரே கூப்பிட்டு கேட்கற இந்த மாதிரி வந்தா வந்து வேலை செஞ்சா அதுக்கு சரி வச்சுக்கலாம் என்ன வாங்குற அப்படின்னு
0: கேட்டாங்க.
1: அப்புறம் ரேடியோதான் சின்னதா பாக்கெட் ரேடியோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி
0: சொல்லியிருந்தேன்.
1: அப்புறம் வாங்கிக்க பணம் எவ்வளவுன்னு தெரியுமான்னு கேட்டாங்க, நான் போய் கேட்டேன், அவங்க 75 ரூபா
0: சொன்னாங்க.
1: அது 5 ரூபா பத்துல அவங்க கடைக்காரன் பரவாயில்ல சார் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பேட்டரி வாங்குற காசுல. அப்புறம் அம்மா சொன்னாரு அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, மனசுல நிக்குதுங்க. பேசுறப்ப கண்ணு கொஞ்சம் அடி கலங்கதான் இருக்குது.
0: கண்டிப்பாங்க, அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்லாங்க. என்னைக்குமே அது திரும்ப வராது. முதல் மாசம் அதாவது உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் அப்படின்ட்டு சொல்லலாம், அதுல இருந்து நீங்க இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, இந்த தலைவுக்கு முதல் உங்களுக்கு நன்றி.
0: நன்றிங்க, நன்றிங்க. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலாங்க?
1: ஓகேங்க,
0: கட்டாயமா கொடுத்தாங்க. நன்றி,
1: நிகழ்ச்சிக்கு நன்றி.
0: நன்றிங்க, நன்றி.

0: என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், ரொம்ப சூப்பராக ஹாப்பியா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
1: மகிழ்ச்சி. ஊட்டியில கிளைமேட் இன்னைக்கு எப்படி இருக்கு? வெயிலா அல்லது மழையா?
0: இல்லங்க, செம்மையா இருக்கு கிளைமேட். இங்க
1: சூப்பர். அப்ப ஜாலியா என்ன சொல்றது, என்ஜாய் பண்ணிறதுக்கான ஒரு நல்ல.
0: ஆமா, வெதர். ஆமா, கண்டிப்பா சூப்பரான வெதர்ல இருக்கு. செம்மையா என்ஜாய் பண்ணலாம், யார் வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி கிளைமேட் இருக்கு, மழையும் இல்ல வெயிலும் இல்ல, அது ரெண்டுக்கும் இடையில.
1: சூப்பர் சூப்பர்.
0: ஓகே, அங்க கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: பயங்கர வெயிலா இருக்கு மேம், அதனாலதான் சரி நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த ஊட்டிக்கு கிளம்பி வந்துடலாம் பாக்கு.
0: கண்டிப்பா வாங்க, சிம்ஸ் பார்க்ல ஃப்ரூட் ஷோ எல்லாம் போயிட்டு இருக்கு, கட்டாயமா வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி போலாம்.
1: சூப்பரா, அப்படியே என்ன சொல்றது, பட்டிமன்றம் ஷோஸ் எல்லாம் கூட போகிறது கேள்விப்பட்டேன்.
0: ஓகேங்க, தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன்
0: சொல்லுங்க.
1: மேம், நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சு வாங்கின பொருள் டிடிஹெச் தான் மேம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிளாரிட்டியா அந்த டிவியில பாக்கணும், அதே மாதிரி ரேடியோவும் வரணும் அப்படிங்கிறதுக்காக டிடிஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வாங்கினேன். ரொம்ப ஹாப்பியா உணர்ந்தேன் அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது. வீட்டுல வந்து பிக்ஸ் பண்ண கேபிள் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, நம்ம சம்பாதிச்சிருக்கோம், ரேடியோலயும் நிறைய பேசுறோம் கூட, சரி நம்ம ஏன் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சு வாங்கின ஒரு பொருள். அப்புறமா கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தேன், அதை கிஃப்ட் பண்ணேன் அவனுக்கு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ இந்த ரெண்டு பொருட்களும் சைமில்டேனியஸ் ஆகவே வாங்கி கிஃப்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாவும் உணர்ந்தேன்.
0: ஓகேங்க, சூப்பருங்க, சூப்பர். ஓகே, நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலாங்க உங்களுக்கு?
1: இன்னைக்கு முத்து இந்த திரைப்படம், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை, அதுல இருந்து தில்லானா தில்லானா, ரொம்ப அற்புதமா இருக்கும் சாங்கோடைய இசையும் வரிகளும்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: தேங்க்யூ சோ மச் மேம், பை.
0: தேங்க்யூங்க, பை. நேர்களே, இன்னைக்கு நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில நம்ம ரொம்ப அழகா டாபிக் ஒன்று கொடுத்துருக்கோம், உங்களின் முதல் சம்பளத்தில் வாங்கியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்ட்டு சொல்லாங்க. எல்லாருமே வந்து ஒரே ஜாப்லயே இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட கமிட்மெண்ட்ஸ், அவங்களோட எஜுகேஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ அப்பப்போ ஷிஃப்ட் ஆகுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்பளம் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ கால் பண்ண காலேஜ் எல்லாமே வந்து முதல் மாச சம்பளத்துல வாங்கினது அப்படின்றது வந்து இன்னுமே நினைவுல கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச, எல்லாமே உழைப்புக்கு கிடைச்சது தான், இருந்தாலுமே அது சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கையில வந்து தானா உழைச்சி வாங்குற காசு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்துல ஆழ்ப்புல வந்து காட்டுற விஷயமா இருக்கும். ஆனா எல்லா மாதமுமே வந்து வேற வேற கம்பெனியில போகும் போது அது வந்து எல்லாத்துக்குமே அவ்வளவு நினைவுல இருக்குமா அப்படின்னு கேட்டா டவுட்டு தான். சில பேர் வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கு, ஓகே அந்த பட்ஜெட்குள்ளேயே வாங்கலாம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆக்குறவங்களும் உண்டு. ஓகே, பெரிய பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் அந்த ரெண்டு மாசம் அமௌண்ட்டையும் சேர்த்து வச்சு ஞாபக அர்த்தமா ஒரு பொருளை வாங்கி ஒருத்தருக்கு கொடுக்கறதோ இல்ல நம்ம வீட்டுல வைக்கிறதோ அப்படின்னு கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்ததான் நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, முத்து திரைப்படம்.

0: நிகழ்ச்சியில பாடலோட சேர்ந்த ஒரு தலைப்பும், அதுவும் ரொம்பவே அழகான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களின் முதல் சம்பளத்தில் வாங்கியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் ரொம்ப அழகா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் இன் தி சென்ஸ், அவங்க வந்து என்னென்ன வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்க, என்னென்னலாம் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் UTFM, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சென்னையில பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, சூப்பரா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். இந்த தலைப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க தேவிகா மேடம் கொடுத்தாங்க, திரும்பி இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. யாரு தலைப்பு தான்
0: அப்படிங்களா? ஓகேங்க.
1: ஆமா ஆமா, நான் வாங்கின சம்பளம் பாத்தீங்கன்னா 71ல முதல்ல 300 ரூபா சம்பளம் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் சேலரி. அந்த 300 ரூபா சேலரி வாங்கி 200 ரூபா எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு 100 ரூபா பேங்க்ல டெபாசிட் பண்ண ரெக்கரிங் ஆர்டியா போட்டேன். அதுல அப்ப சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு பேண்ட் வாங்கணும் போது ஆபீஸ் போட்டு செல்லுன்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட 100 ரூபா வாங்கிட்டு போய் ஒரு பேண்ட் ஒரு செட்டு டிரெஸ் ரெண்டு செட்டு டிரெஸ் எடுத்து வச்சேன். அந்த டிரெஸ் பணத்துல
0: பாடல் மைக்கேல் மதன் காமராஜன் திரைப்படத்திற்காக
1: பேர் வச்சாலும்
0: கட்டாயமா வந்துட்டு இருக்குங்க. நன்றி.
1: Thank you, madam.
0: Thank you, madam.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நிறைவு காலர் யாரு, எங்கிருந்து, அவரோட மாத சம்பளம் எவ்வளவு, என்ன வாங்கினாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், உதய எஃப்எம்
1: கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோவில் பேசுறேன்.
0: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
0: சூப்பரா இருக்கோங்க. சொல்லுங்க, நீங்க என்ன வாங்கினீங்க?
1: அதாவது நான் முதல் மாச சம்பளத்துல வந்து எனக்காக எந்த பொருளுமே நான் வாங்கிக்கல.
0: ஓகே,
1: எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுத்தேன்.
0: சூப்பர்.
1: நான் முதல் முதல்ல வாங்கினேன்.
0: அவங்களோட கண்கள்லயே நம்மளால பாக்க முடியும்.

0: இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு.
1: ஆமா ஆமா ஆமா
0: ஓகேங்க, என்ன பாட்டு கொடுக்கலாங்க இன்னைக்கு?
1: அது வந்து மன்னன் படத்துல இருந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அந்த படம் தான்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க. ஸ்டுடியோல டைம் சரியா 11:56 ஆயிடுச்சு. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நேர்கள் எல்லாருமே ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில பிடிச்ச பாடலோடு அவங்களோட முதல் மாசம் சம்பளம் எவ்வளோ, அவங்க அந்த சம்பளத்துல என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கால் பண்ண எல்லா நேயத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோட நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், 1:45 மாநிலச் செய்திகள், 1:55 திரை கானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை வாழ்வியல்

2:30 மேட்னி நேரம் ஒருபட பாடல்கள். காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திலிருந்து ஒருபட பாடல் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர் நெஞ்சங்களின் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 4 மணிக்கு நாடகம். பொன்னியின் காவலன் எழுதியவர் கொற்றவன், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கமலு, படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை. 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். நீலகிரியில் சிறப்பு வாய்ந்த மலர் காய்கறிகளின், மலை காய்கறிகளின் சாகுபடி குறித்த நேர்முகம், தகவல் களஞ்சியம் மற்றும் கிராமிய பாடல்கள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 திரைகானம். 10:00 ரவிவாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா, பண்டிட் ஹரிசங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தாரிசை. படைப்பு கொல்கத்தா வானொலி நிலையம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, சுட்டெரிக்கும் சூரியன், வேர்க்க வைக்கும் வெயில், அனல் வீசும் காத்து, இதெல்லாம் பார்த்தா கோடை காலம் ஃபுல் ஃபார்ம்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி, அது சூடாகாம ஓடணும்னா அதுக்கு ஆயில் மாதிரி இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெயில்ல அந்த தண்ணி சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். அதனால தாக எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, அப்பப்ப தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இது உங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கும். தாகம் வரும் முன் தாகம் தீர்ப்போம், தாராளமாய் நீர் குடித்து ஆரோக்கியம் காப்போம்.
1: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல் இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச் சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெலி அஞ்சல்.

0: ஆமாங்க மேடம்.
1: என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
0: இந்த அடிக்கிற வெயிலுக்குங்க மேடம், ஒரு சிறந்த ஒரு குளிர்பானம் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோங்க மேடம்.
1: ஆனா இப்ப கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு அப்படிதாங்களே?
0: குறைஞ்சிருக்குங்க மேடம். ஆனாலும் நம்ம கிளைமேட் ஊட்டி கிளைமேட் எப்படி வேணா மாறலாம்ல மேடம், அதுக்காக
1: தான். இப்ப சூடாதான் இருக்கு இல்ல, ஹீட் தான்.
0: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, இந்த கிளைமேட்க்கு என்ன சொல்ல போறீங்க
0: மேடம்? இந்த சப்ஜா விதைன்னு ஒண்ணு இருக்குங்க மேடம், கலசர்க்கரை எல்லாம் கிடைக்குங்க மேடம். அது சப்ஜா விதைய வந்து நைட் ஊற போட்டு காலையில வந்து அதை நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு இந்த டிரைவிங் பண்றவங்களுக்கு டெய்லி இந்த ஃபீல்டு விசிட் இதெல்லாம் போறாங்க இல்லைங்க மேடம், அவங்களுக்கு நல்லா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வயிற்றுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி, ஒரு சிறந்த குளிர்பானம் மேடம். இந்த வெயிலுக்கு
1: எதுல மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்? ஊற போட்டு அந்த தண்ணியை குடிச்சிருந்தா
0: சப்ஜா விதை மேடம், நைட்டு வந்து பால்ல ஊற போட்டுருந்தோம் மேடம், பால்ல ஊறப்பட்டு காலையில அது வந்து அப்படியே குடிச்சிடணும் மேடம் வெறும் வயிற்றுல.
1: அப்ப வந்து ஹீட் அது தணிக்குது.
0: ஆமாங்க மேடம்,
1: சூப்பரா சொன்னீங்க. சொல்லுங்க அனுதி, என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
0: மேடம் எனக்கு வந்து பனி புஷ்பங்கள்ல இருந்து பூந்தளிராட அந்த பாடல்
1: கிடையாது, யார் வேணாலுமே சாப்பிடலாம், சைட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இதை தண்ணியில் போட்டு வச்சுட்டு பகல் நேரத்தில் நம்ம என்ன செய்யலான்னா, ஒரு டம்ளர் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகர் தேவைப்படுறவங்க சுகரையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சோன்னு சொல்லி சொன்னால் உடலுக்கு நிஜமாலுமே இது வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம். அது மட்டும் இல்லைங்க, ஜூஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஃப்ரூட் ஜூஸ், அதில் எல்லாமே இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா கூட உடலுக்கும் நல்லது, ரொம்ப சுவையானதாகவும் கூட இருக்கும். நீங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சில சமயங்களில் இந்த க்ரீன் டீ எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த க்ரீன் டீயில் கூட நீங்கள் என்ன செய்யலான்னா கொஞ்சம் இந்த சப்ஜா சீட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி குடிக்கும்போது என்னமோ ஒரு ரிச்சாக தெரியும், அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு கூட ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட அந்த பாடல் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே இதுக்கு லேடிஸ் ஃபோன் பண்ணுன்னா 9344901018 2966781 0423 அப்படின்ற கோட் நம்பரை இணைச்சிட்டு கால் பண்ணுங்கள், உங்கள் டிப்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கான பாடல்களையும் நீங்கள் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்னேகிதியே.

0: ஒரு ஒரு நாளும் விதவிதமான டிப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் வேலையும் செஞ்சுக்கிறோம், டிப்ஸையும் வாங்கிக்கிறோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் லேடிஸ், அப்படி தானே? இனி இன்னொரு ஸ்நேகிதி அவங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கங்க மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து?
1: நான் கூடலூர்லேருந்து வருஷா பேசுகிறேங்க மேடம்.
0: கூடலூர்லேருந்து பேசுகிறீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: சூப்பர். உங்கள் கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு? நம்மளாட்டும் சூடாக தான் இருக்கும்.
1: நல்ல சூடு தாங்க மேடம்.
0: அதுதான். ஓகே, சொல்லுங்க, என்னமாச்சு டிப்ஸ் சொல்ல போறீங்களா இன்னைக்கு?
1: ஆ, சொல்கிறேங்க மேடம்.
0: என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: முகத்துக்குங்க மேடம், பாலிஷ் ஆகணும்னா தயிர், கொஞ்சம் தேனு, எலுமிச்சை பழம், மஞ்சள் பொடி,
0: சரி,
1: கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா முகத்துக்கு அப்ளை பண்ணிருந்தோங்க மேடம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம வெத வெதப்பு தண்ணியில வாஷ் பண்ணா நல்லா பாலிஷ் கிடைக்குங்க மேடம்.
0: அப்படிங்களா? அதனாலதான் கூடலூர்ல இருந்து வரவங்க எல்லாம் நல்லா பாலிஷா அழகா கலரா வரீங்க, அப்படிதானே?
1: அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம். ஆனா வந்துட்டு ஒரு நாள்ல இது செய்யக்கூடாதுங்க மேடம். ஒரு வாரமாச்சும் இது வந்துட்டு ட்ரை பண்ணும்.
0: அதுக்கப்புறம் தான் சொல்லணும் இல்ல, ஒரே நாள் பண்ணிட்டு இது இப்படி இல்ல அப்படி இல்லன்னு சொல்லக்கூடாது.
1: சரி, வரல சொல்லக்கூடாது. நமக்கு இது வந்துட்டு எல்லாம் ஒரு வாரம் எல்லாம் ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல இது வரும்.
0: ஓகே, நாங்களே இதே
1: மாதிரி பாலிஷ் கிடைக்கும்.
0: ரைட், சூப்பர். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்துட்டு மேட்டுக்குடியில இருந்து யாரது யாரது அங்க அந்த
0: ஒரே நாள்ல வந்து செஞ்சு பார்த்துட்டு நம்ம வந்து இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குறை சொல்லக்கூடாதான். இதெல்லாமே 1 வீக் செஞ்சு பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து தெரியுமா. ஆனாலும் சொல்றது எல்லாமே பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்க பொருள் தான். அதனால சூப்பரா செஞ்சு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நம்மளும் பாடலுக்கு என்னங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஸ்நேகிதியே.

ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியை கேட்டு சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ கூட ஒரு ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம என்னமோ தெரியல, அவங்களுடைய லைன் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

0: அதான் எல்லாருக்குமே வேணும்.
1: அதாவது இப்ப வெயில் காலங்கிறதால ஸ்கின் ரொம்ப டேன் ஆயிருக்கும் மேம். அப்ப அது நம்ம இந்த ஸ்கின் டேன் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா புளிச்ச தயிரும் தக்காளி ஜூஸ் இருக்கு இல்லைங்களா?
0: ஆமா, புளிச்ச தயிர் தக்காளி ஜூஸ்
1: ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes அப்ளை பண்ணி அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம்.
0: அப்படியா? அப்படி வாஷ் பண்றதுனால ஃபேஸ் நல்லா இருக்கும்.
1: ஆமாங்க மேம்.
0: சூப்பர் தான். இப்ப என்ன பாடல் கேட்க போறீங்க? என்னோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பாட்டு போடணும். நீங்க கேக்குறீங்க அப்படிதானே? ஓகே, தேங்க்யூ.
1: ஓகே மேம், தேங்க்யூ.
0: பாருங்களேன் எப்படி எல்லாம் இருக்குன்னு. தயிர் நம்ம வீட்டில் இருக்கிறது தான், தக்காளியும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். அப்போ புளிச்ச தயிர் தக்காளி இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes 20 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுடைய முகம் பளிச்சிடுமா? இதை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். தீபாக்காக நம்ம ஒரு பாட்டை ப்ளே பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8, இந்த நிகழ்ச்சி ஸ்னேகிட்டியே.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் தான் நம்ம இருக்கோம். நேர்களை நினைவில் கொள்ளுங்கள், இன்று மாலை 3:02 128வது மலர் கண்காட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது உதகை அரசு தவறவியல் பூங்காவில். அங்கிருந்து நேரலையை கேட்கலாம். 12:33:49 ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சியில் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது கேட்குறப்போ எனக்கும் கூட உங்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த மாதிரி தோன்றும்போது நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது நீங்கள் கட்டாயமாக காதில் வாங்கிட்டு இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும். அதாவது நான் எனக்கு வந்து ஒரு சின்ன சமையலை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த மணத்தக்காளி கீரை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து வயிற்றுப்புண், நாக்கில் ஏற்படுற சின்ன சின்ன உரசல்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற தன்மை கொண்டது. அதனால் நிறைய பேர் இந்த மணத்தக்காளி கீரை கிடச்சிச்சின்னு சொல்லி சொன்னால் அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான கீரை இது, சட்னி கூட இதில் வந்து பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ இந்த கீரையில் வந்து நிறைய காய்கள் இருக்கும். இந்த பழங்களை வந்து நம்ம அப்படியே பொறிச்சு சாப்பிட்ருவோம், இதில் வந்து காய்கள் நிறைய இருக்கும். இந்த காய்களெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா தூக்கி போட்டுருவோம், ஏன்னா அந்த காய்கள் கசக்கும். ஆனால் அந்த காய்கள் அவ்வளோ ருசியானதாக ஒரு சமையலுக்கு பயன்படுது, நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காய்களை எல்லாத்தையுமே பறித்து செப்பரேட்டாக வச்சிடணும், நல்லா தண்ணியில் போட்டு அலசிடணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து அலசக்கூடாது, ஏன்னா அந்த காய்கள் உடஞ்சி போகிற தன்மை கொண்டவை. ஸோ ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து அலசாமல் லேசாக அலசிட்டு நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கான தண்டு இருக்கும்ல, சின்ன சின்ன தண்டு அந்த காயில் வரும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு, கடாயை வச்சு, வானலி அதை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக கீ போடுறதா இருந்தாலும் சரி, நெய் வேணால் கொஞ்சம் விட்டுக்கோங்க, ரொம்ப கம்மி போதும், கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அப்படி நெய் இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலே கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அந்த ஆயிலில் நெய்யில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த காய்கள் எல்லாமே போட்டு வதக்குங்க. வதக்கும் போது கூட அந்த கரண்டியை ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்டக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக ஓட்டி ரொம்ப கம்மி தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதக்கி அதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதே ஆயிலோ அதே கீலையோ கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் ஆயிலை சேர்த்துட்டு என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் கடுகு, கருவேப்பில, அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் சாம்பார் பவுடர் வச்சுருப்பீங்கல்ல, எந்த சாம்பார் பவுடர் வேணாம், அந்த சாம்பார் பவுடரை புளியில் சாம்பார் பவுடர் அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மி புளி போதும். இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கீங்கல்ல அந்த கரைசலை அதில் சேர்த்துருங்க. அப்போ கடுகு, கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற சாம்பார் பவுடர், அது கூட இந்த கரைச்சி வச்ச புளி, அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடுங்க, பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா இந்த மணத்தக்காளி அந்த காய்கள் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க. கொஞ்சோண்டு வெல்லம் இல்லாட்டி சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்ச நேரம் அதை அப்படி வதக்கிட்டே இருங்க. அப்போது ஒரு பதத்துக்கு வந்துடும், ஊறுகாய் மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்துடும். சாப்பிட்டு பாருங்களேன், இதை சாப்பாட்டுக்கு நீங்கள் ஊறுகாவாகவும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கே இதை மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், காய்களும் உடலுக்கு நல்லது, அதனால் ஒரு பலனையும் கொடுக்கும். இந்த டிப்ஸ் எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணிட்டே இருந்தது. இன்றைக்கி டைம் கிடச்சிது, சூப்பராகவே சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாமே இது கட்டாயமாக செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த ஷோவில் சொல்ல போகிறீங்க. இப்போ ஒரு அழகான பாடல் உங்களுக்காக.

0: ரெண்டு ராஜகுமாரன். நீங்க கேட்ட அந்த பாடலோடு சிநேகிதியே நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியூங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் க்ரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் க்ரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதத்தில் 3வது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால்
4: கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நோட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: நேரம் 12:50.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
5: தேசிய புவிசார் கொள்கை திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கூகுள் மேப்ஸ் இல்லாமல் ஒரு இடத்திற்கு செல்வதை பற்றி யோசிக்க கூட முடியாது. ஒரு நாட்டின் வரைபட தரவுகள் வெறும் வழிகாட்டிகள் மட்டுமல்ல, அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் ஒரு மிகப்பெரிய தகவல் சுரங்கம். இன்று நாம் பயன்படுத்தும் ஊபர், ஜொமேட்டோ அல்லது ஸ்விக்கி என அனைத்தும் புவிசார் தரவுகளை கொண்டே இயங்குகின்றன. ஆனால் நீண்ட காலமாக இந்தியாவில் உயர்தர வரைபட தரவுகளை பெறுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் பல கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தன. இந்த தடைகளை உடைத்து இந்திய புத்தொழில் நிறுவனங்களுக்கும் மென்பொருள் உருவாக்குநர்களுக்கும் ஒரு புதிய உலகை திறந்துவிட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் தேசிய புவிசார் கொள்கை, அதாவது நேஷனல் ஜியோஸ்பேஷியல் பாலிசி. புவிசார் தரவு என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள இடங்கள், பொருட்கள் மற்றும் நிகழ்வுகளின் புவியியல் இருப்பிடத்தை குறிக்கும் தகவல்கள் ஆகும். இதில் செயற்கைக்கோள் படங்கள், GPS தரவுகள் மற்றும் நில அளவீட்டு வரைபடங்கள் அடங்கும். 2021 முன்பு வரை இந்தியாவில் ஒரு வரைபடத்தை தயாரிக்கவோ அல்லது உயர் தெளிவு திறன் கொண்ட படங்களை பயன்படுத்தவோ வேண்டுமென்றால் பாதுகாப்புத்துறையிடம் பல அனுமதிகளை பெற வேண்டும். இது இந்திய புத்தொழில் நிறுவனங்களின் வேகத்தை தடுத்தது. இந்த சிக்கலை தீர்க்க மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் 2022 தேசிய புவிசார் கொள்கையை வெளியிட்டது. இக்கொள்கையின் மூலம் இந்திய நிறுவனங்களுக்கு தரவுகளை அணுகுவதில் இருந்த அனைத்து உரிமை கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. இக்கொள்கை இந்திய மென்பொருள் உருவாக்குநர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் 3 முக்கியமான வசதிகளை வழங்குகிறது. அவை உயர் தெளிவு திறன் கொண்ட தரவுகள், அதாவது ஹை ரெசல்யூஷன் டேட்டா, சுய சான்றிதழ் முறை, செல்ஃப் சர்டிபிகேஷன், இறுதியாக டிஜிட்டல் ட்வின்ஸ். முன்பு 1 மீட்டர் வரை மட்டுமே தெளிவான படங்களை பெற முடிந்தது. ஆனால் இப்போது இந்திய நிறுவனங்கள் 5 சென்டிமீட்டர் வரையிலான மிக துல்லியமான உயர் தெளிவு திறன் கொண்ட வரைபட தரவுகளை அணுக முடியும். இது ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் தன்னாட்சி வாகனங்கள், அதாவது செல்ஃப் டிரைவிங் கார்ஸுக்கு மிக அவசியமானது. இனி வரைபட தரவுகளை பயன்படுத்த எந்த ஒரு அரசு அலுவலகத்திற்கும் சென்று அனுமதி வாங்க தேவையில்லை. நிறுவனங்கள் ஒரு சுய சான்றிதழை சமர்ப்பித்துவிட்டு தங்கள் பணிகளை உடனடியாக தொடங்கலாம். இது வணிகம் செய்வதை எளிதாக்குகிறது. நகரங்களின் 3D டிஜிட்டல் மாதிரிகளை உருவாக்குவதை இக்கொள்கை ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு முன்பே அல்லது ஒரு பூங்கா அமைப்பதற்கு முன்பே டிஜிட்டல் முறையில் அதன் விளைவுகளை ஆய்வு செய்ய முடியும். இந்த தரவுகள் திறக்கப்பட்டதன் மூலம் இந்திய தொழில்நுட்பத் துறையில் ஒரு தங்க வேட்டை தொடங்கியுள்ளது எனலாம். ஒரு விவசாயி தனது நிலத்தின் எந்த பகுதியில் ஈரப்பதம் குறைவாக உள்ளது, எங்கு உரமிட வேண்டும் என்பதை செயற்கைக்கோள் தரவுகள் மூலம் துல்லியமாக கண்டறியும் செயலிகளை உருவாக்குபவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உயர் தெளிவு திறன் கொண்ட மேப்கள் மூலம் டெலிவரி செய்யும் நபர்கள் ஒரு கட்டிடத்தின் எந்த நுழைவாயிலுக்கு செல்ல வேண்டும் என்பது வரை துல்லியமாக கண்டறிய முடியும். இது நேரத்தையும் எரிபொருளையும் பெருமளவு மிச்சப்படுத்தும். வெள்ளம் அல்லது நிலநடுக்கம் ஏற்படும் காலங்களில் எந்த பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை ரியல் டைம் மேப்கள் மூலம் கண்டறிந்து உயிர்களை காப்பாற்ற முடியும். ட்ரோன்கள் பறப்பதற்கான வான்வெளி வரைபடங்களை உருவாக்குவதில் மென்பொருள் உருவாக்குநர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்கம் அனைத்து தரவுகளையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் ஒரு தேசிய புவிசார் தரவு உள்கட்டமைப்பை உருவாக்கி வருகிறது. இது ஒரு தரவு சந்தை, அதாவது டேட்டா மார்க்கெட் பிளேஸ் போல செயல்படும். இதன் மூலம் ஸ்டார்ட் அப்கள் தங்களுக்கு தேவையான தகவல்களை எளிதாக பெற்று புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். தேசிய புவிசார் கொள்கை என்பது இந்தியாவின் டிஜிட்டல் இறையாண்மையை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான மைல்கல். இந்தியாவின் வரைபடங்கள் இந்திய நிறுவனங்களால் உருவாக்கப்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 2030 இந்தியாவை ஒரு உலகளாவிய புவிசார் தொழில்நுட்ப மையமாக மாற்றுவதே இக்கொள்கையின் லட்சியம். மென்பொருள் உருவாக்குநர்களே, இது உங்களுக்கான காலம். இந்த தரவுகளை பயன்படுத்தி புதிய தீர்வுகளை உருவாக்குங்கள். புதிய இந்தியாவை நாம் அனைவரும் இணைந்து படைப்போம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய புவிசார் கொள்கை திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
0: நேரம் 12:55. இது ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. இனி கேட்போம் மெல்லிசை பாடல்கள்.

ஆஷ்காஷ் செஹன்ஸா இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டோம். பொதுவாகவே இந்த கோடைக்காலம் அப்படின்னு சொன்னால் அந்தந்த ஊரில் பசங்களுக்கு எல்லாமே லீவ் இருக்கும், அதனால் கோடை விழாக்கள் நிறையவே நடந்துட்டுருக்கும். அதே மாதிரி ஊட்டி, குன்னூர் இங்கே எல்லாமே கூட விசேஷங்களாக மலர் கண்காட்சி நடந்துட்டுருக்கு, ஃப்ரூட் ஷோ கூட நடந்துகிட்ருக்கு, நிறைய ஷோஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் ஊர் ஒரே கூட்டமாகவும் அப்படியே ஒரு கோலாகலமாகவும் கொண்டாட்டத்தோடையும் இருக்குது. உங்கள் ஊரும் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினப்பில் அதே நம்ம நினச்சிட்டு அடுத்த பாடல் கூட கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊத்தி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

கண்ணடி கடவுது மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். 1:24 நிமிடம் நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது உங்கள்

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

ஆஷிகி ஹிந்தி திரைப்பட பாடல் அது. 1:38:53 வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

கண்ணினும் கண்ணடிக்கும். மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரை இசை பாடல்கள் நிறைவு பெறுகின்றன.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனிவோங், ஜப்பானின் தோஷிமுட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வரும் 2047 ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சி பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ஐபிசியில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உங்களை வேண்டுகோள்.
0: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21 தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
3: திருப்பெரும்பூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்கறது கடமை. அடிப்படை வசதி அத்தனை நாங்க செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க.
0: மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 819,000 மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4,097 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை இரண்டாவது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரைக்கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்தகட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17 தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி வார சந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டுவரப்பட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29 நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் மே 30 மாலை நடைபெற உள்ளது. June 2 கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7 வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இகாஸ் வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கொக்கோகாஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 1:55 திரைகானம் ஒன்று.

0: second best to Coco Gauff in the final last year. India will also have representation in the men's doubles with top-ranked Indian player Yuki Bhamri partnering New Zealand's Michael Venus, while N. Sriram Balaji teams up with Brazil's Marcelo de Molina. In IPL cricket, the Super Sunday double header will feature crucial matches for playoff qualification today. In the first match of the day, Mumbai Indians will take on Rajasthan Royals at the Wankhede Stadium in Mumbai at 3:30 p.m. For Rajasthan Royals, it is a must-win game in the pursuit of a playoff berth. For Mumbai Indians, it was one of the most disappointing seasons in the franchise, as they've already been eliminated from IPL 2026. In another clash of the day, Kolkata Knight Riders will face Delhi Capitals at Eden Gardens in Kolkata. The match is scheduled to begin at 7:30 p.m. Last night, riding on an unbeaten 101 runs by skipper Shreyas Iyer, Punjab Kings defeated Lucknow Super Giants by 7 wickets at the Ikana Cricket Stadium in Lucknow. Chasing a target of 197 runs set by Lucknow Super Giants, Punjab Kings scored 200 for 3 in 18 overs. Prav Simran Singh made 69 runs. Earlier, Punjab Kings won the toss and opted to bowl. And now, before we end the bulletin, the headlines once again. India and United States reaffirm strength of strategic partnership between the two countries. External Affairs Mr. Dr. S. Jaishankar calls for early trade deal, stresses on diversified energy supplies for the country. U.S. Secretary of State Marco Rubio describes India as one of the United States' most important strategic partners. BJP candidate Debangshu Panda secures massive lead in West Bengal's Faulta Assembly constituency re-polling. Government advises all Indian citizens to avoid non-essential travel to Congo, Uganda and South Sudan in view of Ebola outbreak. 24 people killed in a blast near a railway track in Quetta in Pakistan's Balochistan province. And in tennis, French Open Grand Slam begins today in Paris. And with that, we end the Midday News.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:15 நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: நீலமலை வாழ்வியல் நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியலில் எத்தனையோ பழமையான வாழ்க்கை முறைகள் இருக்கு. அந்த வரிசையில கோத்தர் பழங்குடிகளின் 7 கிராமங்களிலும் ஒரே சமயத்தில் நடைபெறும் ஒரு பழமையான பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தை பின்தொடர்ந்து வரும் ஒன்றாக நடைமுறைப்படுத்தி வரும் ஒன்றுதான் முன் முந்தேல் எனும் பெண் குழந்தைகளுக்கு நடத்தப்படும் சீர் என சொல்லப்படுகிறது. இது இவர்களின் 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கட்டாயம் அந்த வயதில் சீர் செய்திட வேண்டும் என்பது ஆண்டுதோறும் அந்தந்த வயதடைந்தவர்களுக்கு நடக்கும் ஒரு சிறப்பான பழமையான பாரம்பரிய சீர் முறையாக இன்றளவும் செய்து வருகின்றனர் என்றே சொல்லப்படுகிறது. ஒரு வருஷத்துல வந்து எப்படியோ நீலகிரியின் சிறப்பு செய்திகளாக செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இவர்களுடைய இந்த முன்வந்தேல் எனும் பழமையான முறையை படம் பிடித்தும் செய்திகளிலும் பார்க்க முடிகிறது. இதனை எப்போது செய்கின்றனர், எப்படி செய்கின்றனர், இது எத்தனை நாட்கள் இந்த பழமையான முறையை கடைபிடிக்கின்றனர் என்பதை இந்த கோத்தர் பழங்குடி பெண்மணி என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம்.
4: வணக்கம், என்னோட பெயர் மாதி. எங்களுடைய கோத்தர் பழங்குடியினர்களுடைய ஒரு முக்கிய கலாச்சாரமான மின்மிந்தேல், அதை பத்தி தான் நான் பேச போறேன். எங்களுடைய பழமையான கலாச்சாரத்துல ஒன்னா நாங்க இன்னும் கடைபிடிச்சிட்டு வர்றது மின்மிந்தேல் அப்படின்ற சாஸ்திரம். ஏன்னா இது வந்து குறிப்பா ஒரு 8-9 வயசுல இருக்கிற பெண் குழந்தைகளுக்குன்னு இந்த வந்து முறை வந்து நடக்குது. குறிப்பா இது வந்து மே மாசத்துல அமாவாசைக்கு முன்னாடி நாள் தான் இந்த சாஸ்திரம் வந்து நடக்குது. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் வேணும்ல, அதனால இதை வந்து மே மாசத்துல வைக்கிறாங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் மழை இல்லாத மாசத்துல வந்து இந்த சாஸ்திரம் வந்து நடந்துச்சு. இப்போ ஏன் மே மாசத்துல வைக்கிறாங்கன்னா, எங்க 7 ஊர்ல இருக்கிற குழந்தைங்களும் ஒன்னா ஒரே நேரத்துல வந்து இந்த சாஸ்திரம் வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக இதை வந்து வைக்கிறாங்க. இந்த சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசுக்கு வரதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவா வந்து நம்ம கொண்டாடுறோம். அதை வந்து எங்களுடைய கலாச்சாரத்துல எங்க பழமையான முறையில வந்து வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே முன்மிந்தேல் சாஸ்திரம் அப்படின்னு வந்து செய்யறாங்க. அதுதான் இந்த முன்மிந்தேல் சாஸ்திரம். எங்களுடைய 7 கிராமங்களையும் இந்த முன்மிந்தேல் அப்படின்ற சாஸ்திரம் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மந்த்லி பீரியட்ஸ் டைமுக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த தேல்வால் அப்படின்னு வீடு இருக்கும், ஒரு தனியா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, 3 நாள் அங்கதான் இருந்துட்டு வரணும். அப்புறமா அமாவாசைக்கு முன்னாடி நாள் வந்து 8-9 வயசுல இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து கீர் அப்படிங்கிற எங்களோட கலாச்சார பாரம்பரிய உடை, அப்புறம் அணிகலன்கள் இதெல்லாம் அணிஞ்சிட்டு போவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்கள வந்து நல்லா அலங்கரிச்சு பூவெல்லாம் போட்டு நல்ல நகையெல்லாம் நிறைய போட்டு, அப்புறமா ஒரு குறிப்பா ஒரு செடி இருக்கும், அந்த செடியோட 3 வாதுகளை வந்து எடுத்து தேல்வால் அப்படின்ற ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டு ஓட்டு மேல வீசுவாங்க. இப்படி இந்த ஒரு வருஷத்துல ஒரு 4-5 குழந்தைங்காச்சும் 8-9 வயசுல இருக்கிற குழந்தைங்க வந்து வீசிடுவாங்க. இது வந்து உறவினர்கள் அப்புறம் ஊர் மக்கள் இவங்க எல்லா தலைமையிலையும் வந்து இது நடக்கும். அதுக்கப்புறமா எங்களுடைய பாரம்பரிய உணவான கோதுமை கீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பொரி, இதை எல்லாத்தையும் வறுத்து அது கூட பனை வெல்லம் வந்து சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த மின்மந்தல் வீசுவாங்களா, அந்த குழந்தைங்க வந்து அவங்க கையால் இங்கே ஊரில் இருக்கிற எல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப டேஸ்டாகவும் ஒரு மறக்க முடியாத ஒரு இதாகவும் இருக்கும். இப்படி அந்த வீட்டில் வந்து 3 நாள் இருக்கணும். இப்படி 10 வயசுக்கு முன்னாடி முன்மந்தேல் சாஸ்திரம் வந்து செய்யற வந்து ஒரு கடைபிடிச்சிட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். 4வது நாளில் வந்து என்ன பண்ணணும்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு அந்த குழந்தைங்களோட தாய் மாமன் வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடணும். அப்புறமா மாலை நேரத்தில் வந்து பிறையை பார்த்துட்டு அதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க போயிடலாம். இதை வந்து ஒரு பாரம்பரிய முறையில் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க கடைபிடிச்சிட்டு வரோம்.
3: இதுதாங்க இந்த மே மாதம்னால இவங்களோட ஸ்பெஷல். இந்த வருஷம் நம்ம ஊர்ல யாரெல்லாம் இந்த சீர்முறையினை செய்ய போறாங்க அப்படின்னு ரொம்பவுமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த அழகான ஒரு சமயத்தை எதிர்பார்ப்பு என்பது இவர்களின் குழந்தைகளிடத்தில் இருப்பதனாலேயே முன்மந்தேல் எனும் சீர்முறை இன்னும் பல சிறப்பு வாய்ந்ததாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த கோத்தர் பழங்குடிகள் வாழ்வியலில் சிறப்பான ஒன்று இருக்கு என்றால் இவர்கள் பெண்களை அதிகம் முன்னிலைப்படுத்துகின்றனர் என்றே சொல்லலாங்க. கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை காத்து வருவதிலும் பெண்களே முதன்மையானவர்களாக இருக்கின்றனர் என்று சொல்வதில் மாற்றுக்கருத்தில்லை என்பதை இந்த முன்மந்தேல் எனும் சீர்முறையின் மூலமாக சொல்லப்படுகிறது. இந்த கோத்தர் பழங்குடிகளின் கலாச்சாரம் பாரம்பரியம் முறைகள் பழமையான முறையோடு பின்பற்றி வரும் இவர்களின் வாழ்க்கை முறையில் இவர்களுக்கான அடிப்படை தேவைகள், பொருளாதார நிலை, வேலைவாய்ப்பு, கல்வி என எப்படியான நிலைப்பாட்டில் இருக்கின்றனர், இதில் இவர்களின் வாழ்க்கை முறையானது பழமையாகத்தான் உள்ளனவா இல்லை முன்னேற்றத்தை கண்டுள்ளனரா, அடிப்படை தேவைகள் பல அடைந்து விட்டனரா என்பது குறித்து நேயர்களே மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

0: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
0: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
0: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திம்பல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
0: ஜீபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
0: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: உங்கள் ஊட்டி FM 101.8.
5: புதிரான கேள்விகள்,
4: எதிரான கருத்துக்கள்,
5: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
4: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
5: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
4: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 எதிரும்
4: புதிரும்
5: கேட்க தவறாதீர்கள்.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 2:30. மேட்னி டைம், ஒருபடு பாடல்கள். ஒரு சில சமயங்களில் ஒரு ஒரு பாடலாக கேட்கறதுக்கு பதிலாக இதே படத்திலிருந்து ஃபுல் பாடலும் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த ஃபீலிங்கை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த மேட்னி டைம். சூப்பராக பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் ஒருபட பாடல். இன்றைக்கி ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் என்ன படம் அப்படின்றத முதல் பாட்டு கேட்டுட்டு நீங்களே யூகிக்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8 நிகழ்ச்சி மேட்னி டைம்.

சூப்பரான ஒரு பாடலை கேட்டதுக்கு அப்புறமா நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன படம் அப்படின்னு. அதாவது இந்த படம் வந்து 1997 ரொம்ப ஃபேமஸாக வெளிவந்த படம். அப்போ வந்து பசங்க எல்லாமே ஜீன்ஸ் போட்டால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு கூட என்னமோ ஓவராக பந்தாறு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மொபைல் அது இல்லாத காலகட்டம், டெலிஃபோன் இருந்த காலகட்டம், அது கூட எல்லார் வீட்லேயுமே இருக்காது, யாரோ வீட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் தான் 1997. இந்த படமானது ஆர் பாலுவோட இயக்கத்தில் வெளிவந்துச்சு. முரளி கௌசல்யா இவங்க தான் ஹீரோவும் ஹீரோயினும். கௌசல்யா அதுதான் முதல் படம் போல தமிழில். அந்த மாதிரி வெளிவந்த படம். இதில் ஒரு சூப்பரான பாடல் இருக்கும், அந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல், முரளிக்கு அந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான படம் தான் அது. வேறு இதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒன் சைட் லவ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்ட அந்த பாடல் சபேஷ் குழுவினர் பாடினது. படத்தினோட பேரை வேணால் சொல்லிடுறேன், காலமெல்லாம் காதல் வாழ்க. இனி அடுத்த பாடலை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது மேட்னி டைம்.

கிருஷ்ணராஜ் பாடின பாடல் தான் அது. குழுவினரோடு சேர்ந்து ஒரு வெஸ்டர்ன் டச் டான்ஸ் மூடு கொடுக்குற மாதிரியான பாடல் இது. இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஒன் சைட் லவ்வாக இருந்தாலும் அது கண்ணில் ரெண்டு பேரும் பார்த்துக்காமையே வெறும் டெலிஃபோனில் மட்டுமே வாய்ஸை கேட்டுட்டு அவங்க பழகின ஒரு விதமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஃபீலிங்கான ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாடல்களும் சரி மற்ற கதையும் சரி ரொம்ப ரசிக்கிற வகையில் அமைந்தது. இயக்குனர் ஆர் பாலு, இசை வந்து தேவா, தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன். இந்த பாடல்கள் இப்போன்னு இல்லை அப்போனும் இல்லை, எப்போ கேட்டாலுமே நல்ல ஒரு இனிமையை கொடுக்குற பாடலாக இருந்தது. அடுத்த பாடல் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு பாடல், கேளுங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

இனிமையான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஹரிஹரன் பாடின பாடல் அது. இந்த பாடல் இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு பாடல். அது மட்டும் இல்லைங்க, டெலிஃபோனில் மட்டுமே இவங்க வந்து பேசிப்பாங்க, நேரில் பார்த்தது கிடையாது. ட்ரிங்க்

ட்ரிங் ட்ரிங் அப்படின்ற ஒலி மட்டும்தான் டெலிஃபோனுக்கு. இப்போ வந்து வித்தியாசமான நிறைய ஒலிகள் இருக்கிறதுனால நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் டெலிஃபோனுக்குன்னு ஒரு சத்தம் தான், அது மட்டும்தான். அந்த சத்தம் முரளியோட காதில் விழுகும்போது தான் கடைசி காலத்தில் முரளிக்கு ஹீரோயினை பார்க்க முடியாமல் போயிடுது. அப்படி பார்க்க முடியாமல் போகும்போது ரொம்ப கவலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்துடுறாரு. அவருக்கு சுயநினைவு வரதில்லை, ஆனால் நோய் எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட அவருடைய நரம்புகள் என்னமோ மண்டையில் பாதிக்கப்பட்டுருது. அப்போ என்னென்னா, இந்த டெலிஃபோனில் ஹீரோயின் வந்து அந்த டெலிஃபோனில் அவங்க ரிங் பண்ணி அவரை கூப்பிடும்போது தான், ஜீவா ஜீவான்னு கூப்பிடும்போது தான் உயிரே வருது. அந்த அளவுக்கு டெலிஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பாடல் இது அப்படின்னே சொல்லலாம், படம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த பாடல் கூட கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது காலமெல்லாம் காதல் வாழ்க படப்பாடல்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா பாடியது அந்த பாடல். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு காலமெல்லாம் காதல் வாழ்க மேட்னி டைம் நிறைவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சிக்காக சில நொடிகள் காத்திருப்போம் நேர்களை.

அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகளவு வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, வட்டமலை நீர்த்தேக்கம், மதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அவிநாசியில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, மேட்டுப்பட்டி, குப்பனம்பட்டி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சிவகங்கை மாவட்டம் சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, நீலகிரி மாவட்டம் எமரால்டு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு மாவட்டத்திலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, சேலம், புதுச்சேரி பகுதிகளில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 26ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 27ஆம் தேதியன்றும் 28ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படக்கூடவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன்
மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி. விடுமுறை விருப்பம் கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடலை தெரிவிக்க செலிடப்பேசி எண்கள் மூலம் தெரிவிக்கலாம். 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037, எஸ்டிடி குறியீட்டு எண் 044. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 3:01. ஹலோ ஊட்டி, இந்நிகழ்ச்சியில் என்னக்கு ஊட்டியில் 128வது மலர் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. உதகை அரசு தாவரவேல் பூங்கால சரவணன், நம்ம ஆர்ஜே ராகவேந்திரா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இந்த ஆர்ஜிஎஸோட நம்ம அங்கே இருக்க விஷயங்களை, அங்கே இருக்க விசேஷங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடலை கேட்க போகிறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

இன்றைக்கி ஊட்டியில் 128வது மலர் கண்காட்சி நடந்துகிட்டே இருக்கு. உதகை தாவரவேல் பூங்காலிருந்து நம்மளுடைய ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே ஜெய ராகவேந்திரா ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்கு விஷயங்கள் எல்லாமே தரப்போகிறாங்க. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இன்றைக்கு ரொம்ப வந்து கோலாகலமாக இருக்குது. சண்டே அப்படின்னும் போதே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஃப்ளவர் ஷோ அப்படின்னும் போது இன்னும் கூட ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின் சொல்லணும். அங்கே வண்ண வண்ண பூக்கள் இருக்கா, பட்டாம்பூச்சி மாதிரி எல்லாருமே உடைகள் உடுத்தி கலர்ஃபுல்லாக அப்படின்னு நின்றுட்டுருக்காங்களாம். பின்ன வந்து நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறமா சரவணன் நம்ம கூட பேசுவார். மற்றவங்களும் அங்கே இருக்கவங்க அவங்களுடைய சந்தோஷத்தையும் நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க. அதுக்குள்ளே இன்னொரு பாடலை கூட நம்ம கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: நிலையத்தில் நேரம் 3:13 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 அப்படி ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம் மதராசப்பட்டினம் திரைப்படத்துல இருந்து. இன்னைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னாக்கா 128வது மலர் கண்காட்சி வந்து அப்படியே ஸ்பெஷலாவே கடந்த வாரத்திலிருந்து அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சரவணன் அப்படியே சூப்பரா களத்துல இருக்காரு. அப்படின்லாம் என்ன களம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய தாவரவியல் பூங்கால தான் இருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொரு பயணிகள் கிட்டையும் இன்னைக்கு அட்டகாசமா நம்ம கிட்ட பேச போறாங்க. அந்த
1: நீலகிரி மாவட்டம் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மாவட்டம். இங்க வந்து 128வது மலர் கண்காட்சி வந்து 10 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அதாவது 18ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி வரையிலும் 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்குது தோட்டக்கலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக. இங்க சுற்றுலா பயணிகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்று மட்டும் 167,000 சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்திருக்கிறார்கள்.
0: ஓகே, ரொம்ப சூப்பராவே போயிட்டு இருக்கு இல்லையா சரவணன். நாங்க எல்லா காட்சிகளுமே பாத்தீங்கன்னா
1: 10 நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு 10 நாள் இருக்குது, அதனால பிரச்சனை இல்ல, நம்ம போய் மெதுவாவே பாக்கலாம், ரொம்ப அடிச்சு பிடிச்சு கூட்டத்தோட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸா வராங்க. அதுலயும் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் சுற்றுலா பயணிகள் அதிகமா இருக்காங்க.
0: ஆமா, அதிகமான பயணிகள் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க இல்லையா.
1: ஆமா, அதுல அழகான குடும்பம் ஒண்ணு அப்படியே சுத்தி பார்த்துட்டு ரொம்ப டயர்டா வந்து அப்படியே அந்த புள்ளல உட்கார்ந்துட்டாங்க. அப்படியே ஜில்லுன்னு ஒரு காத்து, ஒரு மிதமான ஒரு வெயில், அந்த வெயில் வந்து அப்படியே தன்னை மறந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மலர்களை பார்த்துட்டு அதுல வந்து ஒரு சின்ன மலர் ஒண்ணு இருக்குது, அந்த மலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: நித்தீஷ்.
1: நித்தீஷ், எத்தனாவது படிக்கிறீங்க?
2: 7வது.
1: 7வது வந்துட்டீங்களா? அப்ப பாஸ் ஆகி 7வதா? அப்ப 6வதுல இருந்து 7வது வந்துருக்கீங்க, பாஸ் ஆயிட்டீங்களா? எப்ப வந்தது ரிசல்ட்? போன மாசமே வந்துருச்சு. சரி, இப்ப நீங்க 1ஆம் தேதி ஸ்கூலுக்கு போகணும். 1ஆம் தேதி போறீங்களா, 4ஆம் தேதி போறீங்களா?
2: 4ஆம் தேதி போறோம்.
1: ஏன் 4ஆம் தேதி போறீங்க?
2: வெயில் அதிகமா இருக்கு.
1: ஓ, அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கலாம்னு எண்ணம். எதை பண்ணினாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லையா? சரி, பாஸ் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்தீங்களா? அப்ப எனக்கு தெரியலையே இன்னும் என்ன பண்ணலாம்.
2: வாங்கிட்டு
1: வந்து கொடுத்துறீங்களா? ஓகே, எங்களுக்கு சாக்லேட் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இங்க ஜில்லுன்னு ஐஸ் தான் வேணும். சரி, கார்டன்ல இவ்ளோ பெரிய புல்லு மட்டத்துல விளையாண்டீங்கல்ல, யார் யார் கூட விளையாண்டீங்க?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட.
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டீங்களா? இங்க என்ன ஃபுட்பால் விளையாண்டீங்களா? என்ன
2: விளையாண்டீங்க? உருண்டு விளையாண்டோம்.
1: இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த புல்லுல வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருண்டு விளையாடுறதான் ரொம்ப விரும்புவாங்க. ஓகே, அடுத்த லீவுக்கு கண்டிப்பா வரீங்களா? வந்துருவீங்கல்ல? அடுத்த லீவு நீங்களா தானே வந்துருவீங்களா? தனியாவே வந்துருவீங்க? வரணுமே. நீங்க 8வது போயிருவீங்களா அடுத்த வருஷம்? அப்போ தனியா வந்துடலாம் தானே? நான் வந்துருங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். ஓகே சார், வணக்கம்.
3: சொல்லுங்க சார்,
1: உங்க பேருங்க சார்?
3: ராமுருகன்.
1: நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
3: திருப்பூர்ல இருந்து.
1: திருப்பூர் நல்ல ஒரு தொழில் நகரம், அதே நேரத்துல வந்து ரொம்ப வெயிலான ஒரு தேசம். இங்க வரும்போது எப்படி இருக்கு?
3: ரொம்ப கூலிங்கா இருக்கு, சில்னஸா இருக்கு.
1: நீங்க எத்தனை நாள் ப்ரோக்ராம்ல வந்திருக்கீங்க?
3: 1 டே தான்.
1: அப்ப காலையில தான் வந்திருக்கீங்க? இப்ப ஈவினிங் ரிட்டர்ன் ஆயிடுவீங்க?
3: ஆயிடுவோம்.
1: கார்டன் மட்டும் தானே வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்க?
3: கார்டன் மட்டும் தான்.
1: காலையில இருந்து ஹாஃப் டே வந்து கார்டன் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க?
3: ரெண்டு கார்டன் போயிட்டு வந்தோம்.
1: என்னென்ன கார்டன்?
3: ரோஸ் கார்டன் போனோம், கர்நாடகா பூங்கா போனோம். இப்ப இங்க
1: லஞ்ச் எங்க பண்ணீங்க?
3: இப்ப இங்கதான்.
1: என்ன சாப்பிட்டீங்க?
3: கொண்டு வந்து சாப்பிட்டோம்.
1: கொண்டு வந்து சாப்பிட்டீங்க? கட்டு சாதம் சொல்லுங்க. அப்போ கட்டு சாதம் சாப்பிட்டீங்க. சரி, உங்க கூட யார் யார் வந்திருக்காங்க? சேர்ந்து வந்திருக்கீங்க. சரி, உங்க ஃபேமிலியில உங்க கூட வைஃப் குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது?
3: 17 வருஷம் ஆச்சு.
1: 17 வருஷம் ஆச்சு. சரி, உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்சமான கலர் என்ன? மாட்டிட்டீங்களா?
3: பிங்க்.
1: பிங்க், ஓகே. பிங்க் அப்படின்னு போது இங்க இங்க இங்க பாருங்களேன், அவங்க வந்து வயலட்டாக நீங்க பிங்க்ன்றீங்களே, இப்படி மாட்டிட்டீங்களே.
3: மறந்துட்டேன்.
1: அப்படியே மறக்க கூடாது. 17 வருஷம் ஆச்சு பாத்தீங்களா, நாங்க எப்படி கெடுக்குப்பிடி போட்டோன்னு
3: மாட்டி
1: மாட்டி விட்டுட்டோம் பாத்தீங்கல்ல. ஆனாலும் ஜாலியா இருக்கிறீங்க இல்லையா? இங்க இதுக்கு மேல என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க?
3: இதுக்கப்புறம் தொட்டப்பிட்டா போறோம், அப்படியே கோத்தகிரியிலே அப்படியே
1: இறங்கிடுவீங்க. நன்றி, நன்றி. தம்பி, உங்க பேர் என்ன?
4: சபரிகிரி.
1: நீங்க எங்க இருந்து வரீங்க?
4: நாங்க திருப்பூர்.
1: என்ன படிக்கிறீங்க?
4: 12th.
1: 12th படிக்கிறீங்க? +1 to +2. அப்ப இந்த வருஷம் பப்ளிக். சோ இந்த வருஷம் மட்டும்தான் வந்து நீங்க ஜாலியா இருக்க முடியும். இந்த லீவு மட்டும்தான்.
4: ஆமா. 1 இயர் கஷ்டப்பட்டாகணும்.
1: அப்ப 1

0: இயர்க்கு எங்க வெளியே எல்லாம் ப்ரோக்ராம் இல்ல
1: இல்ல
0: அவுட்டர் எல்லாம் போக மாட்டீங்க என்ன பேக்கா ஒன் இயர் அவுட்டர் எல்லாம் வரமாட்டேன்னு சொல்றாங்களே எல்லாரும் இப்படி சுற்றுலா பயணிகள் சொன்னா நாம என்ன பண்றது?
2: ஆமா சரவணன், நம்மளுக்கு நம்ம பயணிகள் வந்தா தானே நம்ம ஊட்டியை கலக்கட்டும்.
0: ஆமா ஆனாலும் டுவெல்த்தின் போது இடையில கொஞ்சம் குவார்ட்டர்லி லீவ் ஆஃபர்லி லீவ் எல்லாம் வரும்.
2: கண்டிப்பா அந்த லீவ்ல எல்லாம் அவங்க வரலாம் தாராளமாவே.
0: இல்ல ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களா மாதியம்? இதெல்லாம் வந்து நாங்க எங்க போய் கொடுமையை சொல்றது?
2: அப்ப அப்ப கண்டிப்பா வந்து இந்த செகண்ட் சீசன் வரல, அப்பதான் நம்ம ஊட்டி இன்னும் அழகா பூத்துக்குழுங்கிற நிறைய மலர்கள் வந்து வித்தியாசமா வளரும் இல்லையா? அந்த டைம்ல இன்னும் வந்து பாத்தாங்கன்னா கிளைமேட்டும் செமையா இருக்கும்.
0: நவம்பர் மாதத்துல வரும். அப்ப நீங்க வாங்க.
2: ஆமா
0: ஓகே மேம். உங்க பேருங்க மேம்?
3: மல்லிகா.
0: நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க?
3: நாங்க திருப்பூர்ல இருந்து.
0: திருப்பூர்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் வேலைக்கு போறீங்க?
3: இல்ல வேலைக்கு போறேன்.
0: வேலைக்கு போறீங்க, என்ன வர்க் பண்றீங்க?
3: டெய்லரிங்.
0: ஓ டெய்லரிங் தான் முக்கியமா. நீங்க அங்க என்னென்ன
3: பனின் கிளாத் பேண்ட் இந்த மாதிரி தான் தைக்கிறேன்.
0: ஒரு நாளைக்கு வந்து நீங்க இப்போ தைக்கும் போது பீஸ் கணக்கு வருமா இல்ல வந்து பண்டில் கணக்கு வருமா?
3: சாம்பிள் தான் தைக்கிறேன்.
0: சாம்பிள் தான். அப்ப காலையில எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்?
3: காலையில 8:00 இருந்து நைட் 8:00 வரைக்கும்.
0: 8:00 வரைக்கும். சோ 12 மணி நேரம் உங்களுடைய வேலை. லஞ்ச் அவர்?
3: லஞ்ச் அவர் 3:30 மணி நேரம்.
0: சாப்பாடு எடுத்துட்டு
3: போயிடுவீங்க?
0: உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம்?
3: எனக்கு பிடிச்சது தெரியண்ணா.
0: தெரியண்ணா ஏன் அந்த படம் ரொம்ப பிடிக்கும்?
3: அது என்ன நல்லா இருக்கு.
0: பாட்டெல்லாம் நிறைய கேட்பீங்க? இப்ப நீங்க அங்க டெய்லரிங் எல்லாம் பண்ணும் போது எஃப்எம் எல்லாம் கேட்பீங்களா?
3: அங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க
0: பாட்டெல்லாம் கேட்பீங்க. பிடிச்ச நடிகர் யாரு?
3: பிடிச்ச நடிகர் விஜய்.
0: விஜய். ஓ நம்ம தளபதி தான் பாத்தீங்களா? சரி, என்ன பாடல் அவர் நடிச்சதுல ரொம்ப பிடிக்கும்?
3: ஊட்டி சாங்ல என்னவோ ஒரு சாங் வருமே, படம் மறந்து போச்சு எனக்கு. அது இல்ல மறந்துச்சு, ஆனா ஒரு சாங் பிடிக்கும்,
0: ரொம்ப பிடிக்கும். அது ஊட்டியில எடுத்தான் அந்த சாங்.
3: ஒன்ஸ் மோரா? ஒன்ஸ் மோர் இல்ல, தேவியானி ரொம்ப இருக்கும். நினைத்தேன் வந்தாய்,
0: நினைத்தேன் வந்தாய்,
3: அதுல ஏதோ பாட்டு நான் மறந்து போச்சு.
0: எல்லா பாட்டும் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் தங்கம்?
4: தளபதி டி கே சிங்.
0: ஓ அந்த பாட்டு பிடிக்கும். சோ ஒரு குடும்பமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து ரொம்ப குதூகலமா வந்திருக்காங்க, ஒரு குடும்பமா வந்திருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரெபேக்கா.
2: ஆமா பயங்கரமா அவங்களோட என்ஜாய்மெண்ட் வந்து அவங்க பேச்சுலயே எனக்கு தெரியுது சரவணன். அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டா நம்ம ஊட்டியோட கிளைமேட்டும் சரி அந்த கார்டன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியா போறது நிச்சயமா ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன் தான் உருவாக்கும் அந்த இடத்துல. ஒரு பொடுசுல இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்றாங்கன்றது வந்து பேசும்போதே நிறைய விஷயங்கள் தெரியுது.
0: அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி அவங்களும் எல்லாருமே குதூகலமா வந்திருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாங்க.
2: கண்டிப்பா பேசிடலாம். இப்ப எனக்கே ஆசை வருது இங்க விட்டுட்டு அங்க வந்துடலாமான்னு.
0: பேசுங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
0: உங்க பேரு?
5: பிரவீனா.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
0: ஓ நீங்க வீட்டுலதான் இருக்கீங்க, அப்போ உங்களோட டார்ச்சர் அவருக்கு தாங்க முடியாது.
5: இல்ல அவர் வீட்டுல இருந்தாதானே டார்ச்சர்
0: பண்ணீங்க. இந்த பதிலுக்காக தான் நாங்க இப்படி ஆப்போசிட்டா போட்டு வாங்குவோம். உங்க வாயில இருந்து எப்படி ஒரு பதில் வந்துருச்சு பாத்தீங்களா? திருப்பூர் எப்படி இருக்கு?
5: திருப்பூர் ஓகே தான்.
0: சரி, இப்ப வேலைக்கு போறவங்க வந்து அந்த வெயில் எல்லாம் தெரியாது, எப்படியோ ஒண்ணு நம்ம வேலைக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை பண்ணிடுவாங்க. பட் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது இப்ப கொஞ்சம் ரொம்ப வெயிலா இருக்கே அப்படின்னு ரெஸ்ட் எல்லாம் எடுப்பீங்களா?
5: கண்டிப்பா எடுப்போம்.
0: தூங்குவீங்களா?
5: தூங்குவீங்க.
0: தூங்குவீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்? சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு எஃப்எம் எல்லாம் கேப்பீங்களா?
5: எனக்கு பாட்டு கேட்கனா ரொம்ப பிடிக்கும். எஃப்எம் கேட்டது இல்ல, ஏதாவது ப்ளூடூத் போட்டு பாட்டு கேட்டுக்கோ.
0: அதுல பாட்டு கேப்பீங்க. சரி, ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு?
5: எனக்கு விஜய் பாட்டுல எல்லா பாட்டுமே பிடிக்கும்.
0: இருந்தாலும் ஒரு பாட்டை வந்து
5: 90s உள்ள பாட்டு எல்லாமே பிடிக்கும்.
0: இல்ல நீங்க வேலையெல்லாம் செய்யும் போது தனியா வீட்டுல வந்து ஏதாவது ஒரு பாடல முணுமுணுத்துட்டே எப்படியும் வேலை செய்வீங்க இல்லையா, தனியா பாடிக்கிட்டு, அந்த மாதிரி பாட்டுனா என்ன பாட்டு பிடிக்கும்?
5: அந்த மாதிரி பாட்டுனா இந்த பிரியமானவளை படத்துல பிடிக்கும்.
0: என்ன பாட்டு?
5: எனக்கு சட்டுன்னு வர மாட்டேன்
0: ஆனா பாட்டு பிடிக்கும். எல்லாருமே வந்து தடுமாறிடுறீங்களே ஒரு செகண்ட் இல்லையா,
5: கேட்கவும் பதில் வர மாட்டேங்குது.
0: வர மாட்டேங்குது. நாங்க இதுக்காகவே பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்து அடுத்த டைம் நாங்க உங்களை க்வெஸ்சன் கேட்கறோம். நன்றி சார். உங்க பேரு?
6: ராஜா.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் ஆட்டோ வச்சு ஓட்டிட்டு இருக்கேன்.
0: ஆட்டோக்காரர் நீங்க? பாருங்க எப்படி இருக்கும் அங்க வெயிலுக்குள்ள ஆட்டோ சவாரி பண்ணும்போது எப்படி இருக்கும்?
6: இங்க ரொம்ப கடுமையான வெயில் தான், ஆனா அதுக்கு வந்து ஜில்னஸ்க்கு வந்து இப்ப ஊட்டி பாட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆனா ஊட்டி கிளைமேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கிருந்து நீங்க ஆட்டோலயே வந்திருக்கலாம்?
6: இல்ல இல்ல, கார்ல அங்க வந்தோம். எல்லா ஃபேமிலியோட மூணு ஃபேமிலி ஜாயிண்டா வந்தாங்களா, சரி ஒரு என்ஜாய்மெண்டோட வரும் கார்ல பைக்ல அப்படியே அவங்கவுங்க இருக்கவங்க எல்லா ஃபேமிலி தான் வந்திருக்கோம்.
0: இப்ப நீங்க இப்படி வந்து ஒரு குடும்பமா வந்திருக்கீங்க, பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு நாள் இதை பிளான் பண்ணீங்க?
6: இது வந்து அப்பப்போ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம் மூணு ஃபேமிலியும் சேர்ந்து. நாங்க எங்க பிடிக்கிறதோ கொடைக்கானல் ஊட்டி அது பிடிக்கும். இப்ப ஊட்டிக்கு மொதல் டைம்

0: ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் வந்திருக்காங்க.
1: ஓ இவங்க எல்லாம் முதல் டைம் வந்திருக்காங்க.
0: முதல் டைம் வந்திருக்காங்க. இதோட மூணா டைம் வந்திருக்கேன்
1: நான். நீங்க மூணா?
0: ஆமா ஆமாங்க.
1: சோ நீங்க தான் பெரிய கைடன்ஸ். அப்போ
0: கைடன்ஸ் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஊட்டி டிராவல்ஸ் ஓட்டம் எனக்கு ஓரளவுக்கு ஊட்டி தெரியும். அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸா கேட்டு அந்த பிளேஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு
1: போயிட்டு இருக்கீங்க. இந்த அலங்காரங்கள் எல்லாம் பாத்தீங்க, இதுல எது ரொம்ப பிடிச்சிருக்கு?
0: இதுல ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுங்க, இந்த கலை வண்ணமா போட்டிருக்கீங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவா பூ பாத்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் இந்த இது எதிர்பார்த்து வரல, ஆனா இங்க வந்தாலும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா வெயில் பாதி, கிளைமேட் கூலிங் பாதி, அதாவது ஸ்டில்னஸ் ஏசி மாதிரி இருக்குது, வெயில் மாதிரி இருக்குங்க. இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணது இல்ல, இந்த வாட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டோம்.
1: கண்டிப்பா இதற்காக தான் நாங்க ஊட்டியில எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்றோம். என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றிங்க. ஊட்டிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி.
1: அதாவது பாத்தீங்க அப்படின்னா ரெபேக்கா, இங்க இருக்கக்கூடிய இந்த கலை வடிவங்கள்ல வந்து கிராமிய நடனங்களை பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல வந்து ஏற்கனவே நான் போன வாரம் இதே மாதிரி நேரலையில சொன்ன மிருதங்கம் வாசிக்கிற மாதிரியும், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், குச்சிப்பிடி, நாதஸ்வரம், பொய்க்கால் சிறை, இந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில மலர்கள் வாடாமல் இருப்பதற்காக அந்த மலர்கள் வாடிய மலர்களையும் அழுகிய மலர்களையும் வந்து அப்பப்போ மாத்திட்டே இருக்காங்க. வேற்று மலர்களை கொண்டு வந்து உடனே அந்த இடத்துல வச்சு வச்சு ஃபுல்ஃபில் பண்றாங்க. சோ என்னன்னா எப்பவுமே அது வந்து அழகாவே தெரியுது இந்த காட்சி பொம்மைகள் எல்லாமே.
2: ஆமா, அந்த ஃப்ரெஷ்னஸோட அந்த மலர்கள் வந்து புத்தும் புதுசா இருக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப மனசை கவரும் இல்லையா சரவணன்? அப்ப நம்ம பயணிகளும் பாத்தீங்கன்னா அதை ரொம்பவே ரசிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு.
1: நிச்சயமாக. அது இப்படியே இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டே நான் வரும்போது, இப்ப நான் நிக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக்கி மவுஸ் அப்படிங்கிற ஒரு பூக்கள் இருக்கும். அந்த பூக்களுடைய வண்ணங்களே காதுக்கு ஒரு கலரு, முகத்துக்கு ஒரு கலரு, மீசைக்கு ஒரு கலரு, கண்ணுக்கு ஒரு கலருங்கிற மாதிரி அந்த மலர் முழுக்கவே வந்து வண்ணமா இருக்கும். ஆனா அந்த மலர் பாக்குறதுக்கு வந்து மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த தாவரவியல் பூங்கால சின்ன சின்ன பாத்திகள்ல வச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்குது. இதை குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்புறாங்க.
2: கண்டிப்பா பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. அதாவது அரிதான நிறைய மலர்களை வந்து நம்ம தாவரவியல் பூங்கால வந்து இந்த ஃப்ளவர் ஷோல வந்து கண்டிப்பா வர பயணிகள் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அதோட நீங்களும் சேர்ந்து பாக்குறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு இப்ப கொஞ்சம் பொறாமையா இருக்கு.
1: நிச்சயமாக. அதாவது ஒவ்வொரு விஷயமும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். மாதிரி போன வாரம் நேரலையில இருக்கும்போது ஒரு பகுதியில நின்று இருந்தோம், அந்த பகுதியில இருக்கக்கூடிய மலர்களை பத்தி சொன்னோம். இந்த வாரம் நேரலையில இன்னொரு பகுதியில நிற்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க மலர்களை நாமும் சேர்ந்து ரசிச்சுட்டு இருக்கோம் சொல்லலாம்.
2: கண்டிப்பா எனக்கும் அந்த ஆசை வந்துட்டே இருக்கு. உடனே ப்ரோக்ராம் முடிச்சிருந்தா அங்க நான் ஆஜராக போறேன் சரவணன்.
1: நிச்சயமா வாங்க ரெபேக்கா, நானும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கேன். ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாமா?
2: கண்டிப்பா. இந்த இவ்வளவு நேரம் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ண அந்த ஃபேமிலி அத்தனை பேருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நின்றுங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம் ரோஜா கூட்டம். திரைப்படத்திலேருந்து உன்னி கிருஷ்ணன் அவருடைய வாய்ஸில், பரத்வாஜ் அவர்களின் இசையில தான் அந்த அழகான பாடல். நிச்சயமாக அந்த பாடல் கேட்கும் போது நம்ம நேயர்களும் அப்படியே சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஹலோட்டி நிகழ்ச்சியில் 128வது மலர் கண்காட்சி வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டுருக்க இந்த சூழ்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிலேருந்து நம்ம ஆர்ஜே சரவணன் வந்து சூப்பராக நேரலை கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் வந்துட்டு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மலர்கள் அந்த காட்சிகளை எல்லாம்
1: வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம உள்ளூர் மக்களே வந்து சுற்றுலா பயணிகளா மாறிடுறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கு.
0: கண்டிப்பா ஒரு குடும்பத்தோட வந்துட்டு அந்த நாள்ல அதுவும் ஸ்பெஷலா ஏதாவது ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த தாவரவியல் பூங்கால காட்சிகளையும் பார்த்து பயணிகளையும் பார்த்து அப்படியே ரசிச்சு அதை சாப்பிடுவாங்க பாருங்க, அதுதான் சமையா இருக்கும் அங்க இருக்கும் போது இல்லையா.
1: நம்ம உள்ளூர் குடும்பமும் இங்க வந்து ஒரு குடும்பமா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நீங்க எந்த ஏரியா?
2: நாங்க ஊட்டி ஃபர்னல்.
1: ஃபர்னல், ஆமா. சோ ஃபர்னல்ல ரொம்ப ஃபேமஸ் எது சொல்லுங்க?
2: நமக்கு வந்து பேலஸ் தான்.
1: பேலஸ் தான் பாத்திருக்கீங்களா?
2: கே பாத்துறோம். பின்ன டனல், ட்ரெயின் டனல் ஒன்று இருக்கு. பியூட்டிஃபுல் பிளேஸ் அது. நியர் பை பார்த்தா கனடா கார்டன். இது ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிளேஸ்.
1: சோ நீங்களே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு இதை கேட்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறீங்க, இது இது பக்கத்துல பக்கத்துல இருக்குன்னு. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் ஆக்சுவலி ரியல் எஸ்டேட்.
1: ரியல் எஸ்டேட். யா யா. ஆ சரி. அப்ப ஊட்டி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
2: ஆமா ஆமா
1: இல்லையா. ஊட்டில வந்து ஸ்னோ டவுன் அப்படிங்கிற பகுதி எந்த பகுதி?
2: ஸ்னோ டவுன் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இதுதான தலக்குந்தா. தலக்குந்தா
1: ஏன் ஸ்னோ டவுன் அப்படின்னு? அந்த பகுதி
2: ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ்ங்க. அதாவது ஸ்பெஷலி பார்த்தா கனடா மக்கள் எல்லா மக்களும் ஒண்ணுக்கூடிய இடம். சோ அது மெயின் ஆன் தி வே பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பிளேஸ், நியர் பை ஃபாரஸ்ட். சோ அது பார்க்க இயற்கையான ஒரு அழகு அது. ஆனா அது அச்சுனிங்களா, அதுக்கு ஊட்டியோட செகண்ட் பிளேஸ் அழகுன்னா அது ஒண்ணுதான். சோ ஸ்னோ டவுன்
1: அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, உண்மையிலுமே நம்மளுடைய பனியினுடைய தாக்கம் அப்படிங்கறதும் இந்த மழை காலங்களில் வரக்கூடிய அந்த மழை மேகம் இருக்கு இல்லையா, மிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம், அது ரெண்டும் முதல் முதலா இறங்கக்கூடிய பகுதி அந்த பகுதி தான். அதனாலதான் வந்து ஸ்னோ டவுன் அப்படின்னு.
2: கண்டிப்பா
1: இன்னைக்கு நீங்க வந்து உள்ளூர்க்குள்ளேயே இருந்தாலும் நம்மளுடைய மலர் கண்காட்சியை ரசிக்க வந்திருக்கீங்க.
2: கண்டிப்பா.
1: எப்படி இருக்கு?
2: சோ இது வந்து என்ன சொல்லாம, இது இயற்கை அழகும் உயரும் மாதிரி நம்ம டேரக்டா பாக்குறது ஒரு அழகு தானே. சோ இது நம்ம வந்து இப்ப ஊட்டி இருந்தாலும் ஃபேமிலியோட வந்து இங்க பாத்து இயற்கை பாக்குறதுங்க, நமக்கு மக்களோட சேர்ந்து டூர் சேர்ந்து பார்க்கும் அது ஒரு தனி ஒரு சுகம்.
1: நல்லா இருக்கு. நிச்சயமாக. நன்றி நன்றி.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: அடுத்ததாக பேச போறோம்.

0: கிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க உங்க பேரு?
1: என் பேர் திலகா.
0: நீங்க என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க? நான் டைலரிங் பண்ணிட்டு இருக்கேன்.
0: டைலரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு?
1: என்னோட தொழில் நல்லா போயிட்டு இருக்குதுங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அது நல்லா போயிட்டு இருக்குது.
0: உதகை பகுதியிலே நீங்க இருக்கீங்க, நம்ம உள்ளூர் மக்களுக்கு நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, இந்த வேலை பளுக்கு இடையில இப்படி வந்திருக்கிறது எப்படி இருக்கு?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன்னா எப்ப பாரு வேலை வேலைன்னு போது இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது.
0: இப்ப நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, யார் யாரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஊர்ல இருந்து எல்லாம்?
1: ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, எங்க ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்காங்க, நாத்தனார் நாத்தனார் பொண்ணுங்க, மச்சின மச்சின பொண்ணு எல்லாம் ஃபேமிலியா நிறைய பேர் வந்திருக்காங்க.
0: சரி, நீங்க வந்து பெண்களுக்கான பிரத்யேக ஆடை தயாரிப்புல இருக்கீங்க, ஓகே. இங்க வந்திருக்கும் போது இங்க இருக்கிற கலருங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த கலர் நம்ம இது வரைக்கும் மிஸ் பண்ணிருக்கோம், அந்த கலர் மிஸ் பண்ணிருக்கோம், ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்க?
1: ஃபீல் பண்ணிருக்கேங்க. நிறைய பேர் போட்டுக்கிட்டு வர ட்ரெஸ், அவங்களுடைய பேக் நெக் பிளவுஸ் டிசைன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது, ஓ நம்ம இது வரைக்கும் இது பண்ணாம இருக்கோம், இதுக்கப்புறம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது.
0: இங்க இருக்கிற இந்த பூக்கள்லயே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர்?
1: எல்லோங்க.
0: எல்லோ?
1: எல்லோ.
0: ஏன் அதனால எல்லோ பர்டிகுலர்?
1: எல்லோ பர்டிகுலருங்கிறது அது எல்லா நல்ல விஷயத்துக்கு அது மெயினா அதுதான் இது பண்ணுவோம். ஒரு சாமிக்குனாலும் சரி, எல்லாத்துக்குமே எல்லோங்கிறது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர்.
0: இங்க வந்து இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற எல்லா இடத்தையும் கவர் பண்ணி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உள்ளூர் மக்களா இருந்து இந்த கார்டன்ல பிடிச்ச விஷயம் என்ன?
1: பிடிச்ச விஷயம் வந்து நம்ம இதுல ஃப்ரண்ட்ல அது இது போட்டிருக்காங்க இல்லைங்களா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு.
0: ரசிக்கிறீங்க? நிறைய இடத்துல போட்டோ எடுத்தீங்க?
1: நிறைய போட்டோ எடுத்திருக்கோம், நிறைய இடத்துல எடுத்திருக்கோங்க.
0: இதெல்லாம் எப்ப வந்து உங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டால எல்லாம் அப்லோட் பண்ண போறீங்க?
1: பண்ணிடுவாங்க, இப்பவே ஒரு கொஞ்ச நேரத்துல பண்ணிடுவோம்.
0: பண்ணிடுவீங்க? அப்போ மினிமம் எவ்வளவு லைக்ஸ் வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க?
1: கண்டிப்பா வருங்க, அது ஒரு 1000-1005 மேலேயே வரும்.
0: பாருங்க, அப்படி ஒரு எதிர்பார்ப்போட அழகா வந்து ஒவ்வொரு போட்டோவும் எடுத்திருக்காங்க ரெபேக்கா.
2: ஆமா, ரொம்பவே அழகா இருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு லைக்ஸ் தான் வருது அப்படின்ற ஆர்வத்தோட எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதுல அவங்களும் ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க, கண்டிப்பா நிறைய லைக்ஸ் வரும் சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லிருங்க.
0: போட்டிருக்காங்க, நம்ம அதன் மூலமாக ஏற்பட்ட விபத்துகள் எல்லாம் இந்த தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களையும் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி இயற்கையோட இணைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில வந்து ஒவ்வொரு பூக்களுக்கு மத்தியிலையும், அந்த புல்வெளிகளுக்கு மத்தியிலையும், ஒவ்வொரு அலங்காரங்களுக்கு மத்தியிலையும், ஒவ்வொரு மரம் செடி கொடி அப்படின்னு ஒவ்வொன்றுமே வந்து இங்க பசுமையோட அழகா இருக்கு.
2: கண்டிப்பா
0: இது வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து இப்ப ஆசைப்படுறாங்க.
2: அது இல்லாம நிறைய வராதவங்களுக்கு வந்து அந்த அவங்க போடுற ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் சரி, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆசை வரும்ல சார், நம்மளும் கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால கண்டிப்பா இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்டா தான் இருக்கும். அந்த ரீல்ஸ் போடுறதும் சரி, நம்ம அந்த பூக்களோடைய காட்சிகளை அப்படியே ரொம்ப அழகா வந்துட்டு அவங்க நிறைய. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமராவோட குவாலிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ரியல்லா நம்ம எப்படி பாக்குறோமோ அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா அவங்க வந்து ரீல்ஸ் பண்ணி போடும்போது பாக்குறவங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும், நம்மளும் போய் பாக்கலாமே அப்படின்ற ஒரு என்ன வரும் இல்லையா.
0: இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற போட்டோகிராஃபர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து அவங்க அப்பவும் பிரிண்ட் போட்டு அவங்க கையில கொடுக்கும்போது, நான் நின்னுட்டு இருந்த இந்த பூக்களுக்கு முன்னாடி நிக்கிற போட்டோ என் கையில அடுத்த செகண்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க.
2: கண்டிப்பா அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இதுல நம்ம எவ்வளவு ஈஸியா வந்து பாத்துக்க முடியுது இல்லையா, எவ்வளவு அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி.
0: அதுவும் ஒவ்வொரு இடத்துலயும் நின்று அவங்க போட்டோ எடுக்கும் போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த போஸ் ஆகட்டும், இல்ல அவங்க ரொம்ப சிரிப்போட வந்து அந்த பூக்கள்கிட்ட பேசும் போது அந்த பூக்களை பார்த்து சிரிக்கிறாங்க, பூக்களை கொஞ்சுறாங்க, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பக்கமும் பாக்கும்பொழுது நமக்கு வந்து நம்ம ஊரை நம்ம நிறைய மிஸ் பண்றோமோ அப்படின்னு நமக்கே ஒரு ஃபீலிங் கொடுக்குது.
2: கண்டிப்பா கண்டிப்பா, உண்மையாமே இப்ப எனக்கு அது அதிகமாவே இருக்கு. நீங்களாவது கார்டன்ல நின்னுட்டு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இங்க நீங்க சொல்ல சொல்ல எப்படா நம்ம அங்க உள்ள போவோம்ன்ற மாதிரி இருக்கு.
0: நிச்சயமாக ரெபேக்கா, அப்படியே எல்லாருமே சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. கலை நிகழ்ச்சிகளும் வந்து காலையில இருந்து சிறப்பு பட்டிமன்றம் இருந்தது, அதைத் தொடர்ந்து வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது, அதைத் தொடர்ந்து பாட்டு கச்சேரி இப்ப நடந்துட்டு இருக்குது. நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்டைய பழங்குடியின மக்களினுடைய அவங்களுடைய கலாச்சார நடனங்களும் அவர்களுடைய பாடல்களும் வந்து அப்பப்போ மற்ற சுற்றுலா பயணிகளுக்காக அங்க வந்து பாடப்படுகிறது. அதாவது மொழி புரியவில்லை என்றாலும் இசை புரியும் இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் அந்த பாட்டு கச்சேரி நடக்கும்போது அங்க ஒரு டான்ஸ் நடக்கும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அங்க வேடிக்கை பாக்குறவங்களுக்கு இன்னும் ஜாலியா இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு கேங்கே சேர்ந்து வந்து அந்த நடனத்தை வந்து அங்க ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு குரூப்ஸும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பூக்களுக்கு மத்தியில இந்த குழந்தைங்களுடைய அட்டகாசம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு குட்டித்தனமான குறும்பு
2: குறும்பு

0: அந்த குறும்பு பாத்தீங்கன்னா பூக்களுக்கு நிகராக அந்த பபுள்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு.
1: ஆமா, பந்து விளையாட்டு கேங் கேங்கு மாறிடும் சார். நான் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிறேன் இல்லையா.
0: ஆமா, ஏற்கனவே அந்த குட்டி பையன் ஒருத்தர் சொன்ன மாதிரி வந்து புள்ளுல எல்லாரும் உருண்டுக்கிட்டு லைனா, நம்ம வந்து கிளாஸ்ல எல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அந்த சட்டையை பிடிச்சுக்கிட்டு சிக்கு புக்கு ரயில்னு சொல்லி
1: ஓடுவோம். ஆமா,
0: அந்த மாதிரி வந்து இங்க புள்ளு மட்டத்துல வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே லைனா எல்லாரும் உருண்டுட்டு
1: வராங்க. பூக்களுக்கு மத்தியில ஒரு குடும்பமா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ரசிச்சு பாக்குறதே வந்துட்டு ஒரு மனசுல இருக்க எல்லா கவலையுமே பறந்து போயிடும் அந்த நிமிஷத்துலயே இல்லையா. எல்லாத்தையும் உலகத்தையும் மறந்துதான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்துட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு.
0: நிச்சயமா ரேபேக்கா, ஒரு இனிமையான பாடலை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க கொஞ்சம் மூச்சு விடுவோம்.
1: கண்டிப்பா சரவணன், இப்ப பேசின அத்தனை பேருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்க, தொடர்ந்து கேட்கலாம். ரொம்ப அருமையா வந்து சரவணன் இன்னைக்கு வந்து தாவரவியல் பூங்கால இருந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணிகளையும் அவங்களுடைய மனநிலையும் அந்த இடத்துல என்னெல்லாம் அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களுடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம கூட அப்படியே சூப்பரா வந்து லைவா நம்மளும் அங்க நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா அவங்க பேசின சரவணனுக்காகவும் அங்க இருக்க ஒவ்வொரு பயணிகளுக்காகவும் பேசின அந்த ஃபேமிலிக்காகவும் சூப்பரான பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே எப்பவுமே சமஹிட்டு.

0: கண்டிப்பா பூ பூக்கும் ஓசை வந்து கேட்க ஆசை அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் அமைந்திருந்தது. அந்த பாடல் வரிகளை கேட்கும் போதே நிச்சயமா மலர்களுக்குள்ள அப்படியே உலாவிட்டு இருக்க நம்ம சரவணனுக்கும் ஒரு எனர்ஜி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய பயணிகள் கிட்ட செமையா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாம். ஹலோ சரவணன்.
1: அதாவது ரெபேகா, நீங்க இப்ப சொன்னீங்க பூ பூக்கும் ஓசை அப்படின்னு ஒரு பாடலை கொடுத்திருந்தீங்க, ஆனா அந்த பூ பூக்கும் ஓசையே இல்லாம ஒரு கார்டன் இங்க இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு?
0: அது எங்க இருக்கு?
1: நம்மளுடைய தாவரவியல் பூங்கால வந்து எப்படி இத்தாலியன் கார்டன் இருக்கோ, டாப் கார்டன் இருக்கோ, அந்த மாதிரி வந்து பூக்களே இல்லாத இலை கார்டன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
0: சூப்பர். வெறும் இலை மட்டும் இருக்கு, அதுவும் கலர்ஃபுல்லா இருக்கா இல்ல பச்சை நிறமா தான் இருக்குதா?
1: இல்ல, பச்சை நிறங்கள், சிவப்பு, இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிகள் வந்து பூக்களே இருக்காது,
0: வெறும் இலைகள் மட்டும்,
1: வெறும் இலை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கார்டன், இலை கார்டன் அது இருக்கு.
0: சூப்பர். இது கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு சரவணன். நிச்சயமா பூக்கள் மட்டும் தான் அழகா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, நம்மளுக்கு இலைகள் கூட அழகு அப்படின்னு காமிக்கிறாங்க பாத்தீங்களா?
1: நம்ம வந்து பாடல்கள் சொல்லிருக்காங்கல்ல, மழை மட்டுமா அழகு, சொல்லும் வெயில் கூட அழகு அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல.
0: ஆமா, அந்த மாதிரி இல்லையா?
1: நிச்சயமாக. நம்ம கிட்ட பேசுறதுக்கு தொடர்ந்து ஒரு தம்பதியர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்ங்க.
1: உங்க பேருங்க?
2: எங்க பேருக்கு கார்த்திகேயன். அனிதாங்க.
1: எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க?
2: ஈரோட்ல இருந்து வந்திருக்கிறாங்க.
1: ஈரோடும் வந்து ஒரு தொழில் நகரம் தான்.
2: தொழில் நகரம் சார், பயங்கர ஹாட்டு, 110 டிகிரி டெம்பரேச்சர் தாங்கவே முடியல. இன்னைக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்றோம். காட்டேரி பூங்கா பார்த்தோம், சென்ஸ் பார்க் பார்த்தோம், அடுத்து இப்ப பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கிறோம், கர்நாடகா பூங்கா போகணும், போட்டிங் ஹவுஸ் போகணும். பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுது, அருமையா இருக்குதுங்க, கிளைமேட் அட்டகாசமா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்றோம்.
1: நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: நானு எங்க ஃபேமிலிங்க, எங்க பசங்க 3 பேர், நாங்க 2 பேர் 5 பேர் வந்திருக்கிறோம். நல்லா இருக்குதுங்க.
1: ஒன் டே ப்ரோக்ராம் தான் வந்திருக்கு?
2: ஒன் டே ப்ரோக்ராம் தான் சார், ஒன் டே ப்ரோக்ராம் தான். நாளைக்கு டியூட்டிக்கு போயிருவோம்.
1: உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு?
2: 10 வருஷம் ஆகுதுங்க
1: சார். 10 வருஷம் ஆச்சு. சரி, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: இப்போ அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? அவரோட பர்த்டே என்னைக்கு?
3: 20 நவம்பர் 1981.
1: வருஷத்தோட டக்குன்னு சொல்லிட்டீங்களே. சரி, அவருக்கு பிடிச்ச கலர் என்ன கலர்?
3: அவருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்.
1: நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர்?
2: கிரீன்.
1: கிரே. கரெக்ட் தானா?
3: கரெக்ட் தான் சார்.
1: 10 வருஷம் அப்புறம் சும்மா புரிஞ்சு வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்றீங்களா? சரி, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க
3: இன்னைக்கு எல்லாரும்? நாங்க இன்னைக்கு லெமன் சாதம் சார், வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு
1: வந்துட்டோம். ஏன் வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர்?
3: எங்களுக்கு ஹோட்டல்ஸ் டெவலப் செட் ஆகாது, பசங்க இருக்கிறதுனால நாங்க வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம்.
1: ஹோம்லி தான். சரி, நீங்க சைவமா அசைவமா?
2: நாட்டுக்கோழிங்க, மிளகா கறி, பள்ளிப்பாளையம், நல்லாம்பட்டி, காட்டு வறுவல், ஆயா வறுவல் நிறைய இருக்குங்க சார்.
1: இதெல்லாம் தாண்டி சிந்தாமணி பாத்தீங்களா, எவ்வளவு உணவு வகைகள் வந்து ஈரோடுல வருது. ஈரோடு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரெபேகா நீங்க கேட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு கேக்குதா இல்லையா ரெபேகா?
0: கேக்குது சரவணன். பயங்கரமா நம்ம நேயர்கள் எல்லாமே ரொம்ப என்ஜாய்மெண்டோட அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே எனக்கு புரியுது. அந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷமா
1: இருக்காங்க. ஆமா
0: ஆமா இல்லையா, கண்டிப்பா நம்மளுக்கும் அது வந்து நம்ம ஊட்டி ஸ்பெஷல்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா, என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் அந்த அளவுக்கு அதை ரசிச்சு வச்சிருக்காருன்னு தெரியுது அதுல இருந்து.
1: இந்த நீங்க சொன்ன வெரைட்டிஸ்ல வந்து அவங்க என்ன ரொம்ப நல்லா சமைப்பாங்க? சின்னாமணி செய்வாங்க. ஆனா சின்னாமணி வந்து ரொம்ப காரமா செய்வாங்க.
3: காரம் சார், நாங்க ஒன்னு ஹாட்டா சாப்பிடுவோம்.
1: ஓ, ஹாட்டா சாப்பிடுவீங்க. இப்போ அங்க வந்து நிறைய ஈரோடு சுத்தி வந்து கோழி பண்ணைகள் எல்லாம் இருக்குது, அதனால உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இந்த நாட்டுக்கோழியை எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: நாட்டுக்கோழி எனக்கு தெரியும் சார், நமக்கு
1: உங்களுக்கு தெரியும், ஆனா எங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்க அதை தான் நாங்க உங்ககிட்ட கேள்வியா கேட்கிறோம்.
2: உங்களுக்கு நீங்க சாப்பிடும் போதே நல்லா தெரியும், சாப்பிடும் போது தெரியணும். பார்க்கும் கறி நல்லா ஹார்ட் இருக்கும் சார், வெட்டும் போது தெரிஞ்சுக்கலாம். கிராஸ் கறினாக்கா அது ஒரு மாதிரியா, நொட நொடன்னு ஒரு மாதிரியா இருக்கும் சார். நாட்டுக்கோழிங்க நல்லா கெட்டியா நல்லா இருக்கும் சார்,
1: நல்லா இருக்கும்.
0: அதாவது சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் சொல்றேன் சரவணன். அதாவது இப்ப நம்ம சாதாரண சிக்கனுக்கு ஒரு 2 விசில் விடுறோம்னு வைங்களேன், இதுக்கு ஒரு 10 விசில் விட்டாலும் வேகாதுங்கிறாரு,
2: அப்படிதானுங்க சார்?
1: பாருங்களேன், மண் சட்டி சமையல் எவ்வளவு ஒரு ருசியா இருக்கும்.
0: கண்டிப்பா சொல்லும் போதே ரொம்ப ஆசையா இருக்குல்ல சாப்பிடணும்னு.
1: சரி, சைவத்துல ரொம்ப பிடிச்சது என்ன உணவு உங்களுக்கு பிடிக்கும்?
3: சாம்பார் புளிக்குழம்பு. இல்ல,
1: சாம்பார் பிடிக்கும். அந்த சாம்பாருக்கு ஒரு சைட் டிஷ் வைப்பாங்கல்ல, அது என்ன பிடிக்கும்?
3: உருளைக்கிழங்கு செய்வோம்.
1: பாத்தீங்களா, எல்லா இடத்துலயுமே சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வருவல் தான் ரெபேகா. இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல.
0: கண்டிப்பா, அதுவும் நம்ம ஊட்டி அடிச்சுக்க ஆள் இல்ல சரவணன். உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்ம ஊர்லதான் நல்லா இருக்கும்.
1: உருளைக்கிழங்கு பொரியல் வருவது குழந்தைங்களோட வந்திருக்கீங்க. இனி அடுத்து என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு?
2: அடுத்து படகு போனாங்க, அடுத்து கர்நாடகா பூங்கா போயிட்டு அப்படி நைட்டு வீட்டுக்கு போயிடும்.
1: ஓ, இன்னைக்கு ஒன் டே ப்ரோக்ராம் தான், நைட்டே கிளம்பிடுவீங்க. ஓகே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா இருந்தது?
2: அருமையா இருந்துச்சு சார், அது உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி.
1: நிச்சயமாக நீங்களும் வந்து நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து ஊட்டி எஃப்எம்க்கு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, நன்றி மேடம்.
3: தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
1: விவேகா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப அழகா ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க, குடும்பத்தோட வந்திருக்காங்க, பசங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். 110 degrees வெயில்ல இருந்து இங்க ஜிலு ஜிலுன்னு ஒரு காத்தோட வந்திருக்கோம்.
0: கண்டிப்பா இந்த கிளைமேட்டே அவங்களுக்கு வந்து ரொம்ப இதமா இருந்திருக்கும் இல்லையா? அந்த வெயில்ல இருந்து நம்ம ஊட்டி கிளைமேட்டை வந்து எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்றது அவங்க சொல்றதை வச்சே நம்மளுக்கு புரியுது சரவணன்.
1: நிச்சயமாக, அதாவது இன்னைக்கு தாவரவியல் பூங்கால பாத்தீங்க அப்படின்னா, நேற்றை விட இன்றைய தினம் நிறைய கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மாலை 6 மணிக்கு மேலதான் வந்து இன்றைய சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கறது வந்து அரசு வெளியிடுவாங்க.
0: ஓகே,
1: சோ அது நாளைக்கு நமக்கு தெரியும்.
0: கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் அப்படின்றனால அநேக பயணிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாவே இருக்கு இல்லையா?
1: ஆமா, காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பேர் வந்து லோக்கல் பீப்புள்ஸும் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க.
0: ஓகே,
1: ஆமா, நம்ம சுத்தி பார்க்கும் போது நமக்கு தெரியும் இல்லையா உள்ளூர் மக்கள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: அது மட்டும் இல்லாம இந்த மாலை நேரங்கள்ல இந்த லைட் செட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. வந்துட்டு அந்த மரங்கள்லயும் மற்ற அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சூஸ்லயுமே வந்துட்டு ரொம்ப அழகா வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அந்த உருவத்தை வந்து அப்படியே காட்சிப்படுத்துற மாதிரி, அந்த உள்ள போனா நம்ம ஊட்டியாடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே.
1: ஆமா, அதுலயும் வந்து குறிப்பாக சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு மரத்தின் கீழே வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. அது என்ன மரமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
0: எந்த மரம் எனக்கு தெரியல சரவணன், நீங்களே சொல்லிடுங்களேன்.
1: அதாவது நம்ம ஊர்ல மேஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம், ஜகரண்டா அதோட அறிவியல் பெயர். நம்ம மேஃப்ளவர் சொல்லுவோம், வயலட் கலர்ல அந்த மரம் முழுக்கவே பூத்திருக்கும். அந்த இலையே இல்லாம அந்த மரம் முழுக்கவே வந்து பூக்களாவே இருக்கும். அந்த பூக்கள் வந்து அப்படியே காத்துல கொஞ்சமா அப்படியே உதிர்ந்துகிட்டே இருக்குங்க.
0: ஓகே,
1: ஒரு லேசான காத்து அடிச்சா கூட அதுல இருக்கக்கூடிய அந்த மலர்கள் வந்து அப்படியே உதிர்ந்துகிட்டே இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு அந்த மரத்து கீழே நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுறாங்க எல்லாரும்.
0: ஓகே, ஏன்னா அந்த ஸ்லோ மோஷன்ல கூட வச்சு நிறைய பேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூக்கள் விளரது கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா இல்லையா?
1: ஆமா,
0: சுற்றுலா
1: பயணிகளுக்கு மட்டுமல்ல, ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், நேச்சர் போட்டோகிராஃபர், தாவரவியல் துறையில படிக்கக்கூடிய மாணாக்கர்கள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொக்கிஷமா தான் இருக்கு நம்மளுடைய தாவரவியல் பூங்கா.
0: கண்டிப்பாக அனைவருக்குமே ஒரு ஆச்சரியப்படுத்தும் விதமாகவும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலர்களும் வந்துட்டு புது புது விதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமான காட்சிகளோட ரொம்ப பாக்கறதுக்கு அழகா இருக்கு. கண்டிப்பா எல்லா பயணிகளும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கும் ஒரு பெருமையா இருக்கு நம்ம ஊட்டியில இருக்கிறது அப்படின்றது.
1: அது மட்டுமல்ல, இந்த வார நேரலையில நாம இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரமும் இருக்கக்கூடிய நேரலையில பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய விதவிதமான அபூர்வமான மரங்களை பற்றிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஆனா அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் அடுத்த வாரத்துக்கு வரையும்.
0: கண்டிப்பா வந்துட்டு அதுக்காக நாங்களும் ஈகரா வெயிட் பண்றோம் நேயர்களோட சேர்ந்து. அங்க இருக்கக்கூடிய மரங்களை வந்து நம்ம வெறும் ஒரு வித்தியாசமா பார்க்காம அப்படியே கேஷுவலா சில நேரங்களை பார்த்துட்டு போறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்ன, அதனுடைய தகவல்கள் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமாக, அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு நண்பன் சரவணன்.
0: ஓகே, தேங்க்யூ சரவணன், பாய். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு சரவணன் வந்து தாவரவியல் பூங்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணிகளும் சரி, நம்ம உள்ளூர் பயணிகளும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து போயிருக்காங்க. உள்ளூர் மக்களும் வந்துட்டு அந்த இடத்த காட்சிகளை வந்து ரசிச்சுட்டு நம்மளுடைய தாவரவியல் பூங்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலர்களையும் அங்கே இருக்கக்கூடிய புது புது விஷயங்களையும் பார்த்து அங்கே இருக்க நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளையும் ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நேர்கள் இதுவரை சூப்பராக அலவுட்டி நிகழ்ச்சியில் வந்துட்டு 128வது மலர் கண்காட்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உதகை அரசு தாவரல் பூங்கல நேரலை நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சிங்க. இவ்வளவு நேரம் பேசின நம்ம ஆர்ஜே சரவணன் அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணிகளும் பேசின ஒவ்வொரு நேயர்களுக்கும் வந்துட்டு ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம். தொடர்ந்து நிந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: பூவெல்லாம் முன்மாசம் திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய அகலோட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 4 மணி.
2: பொன்னியின் காவலன் நாடகம். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் இளங்கோ குமணன், இஎம்எஸ் முரளி, பி ஆர் துரை, ஏ ராஜேந்திரன், இஏ வில்சன், வி சசிகுமார், கே பி குமார், கே ஆர் அனுராதா, எஸ் ஜெயந்தி, எல் மோகன் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ்.
3: சோழ சாம்ராஜ்யம் மிகப்பெரும் புகழும் பண்பட்ட பழமையும் மிக்கது. சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லும் அளவுக்கு உலகளாவிய புகழில் சிறந்து விளங்கினாலும், சோழ தேசம் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் போர் தொடுத்து பெற்ற பெருவெற்றிகளால் தான் என்பதே அடிப்படை உண்மையாகும். கரிகால் பெருவளத்தான் பரந்த பாரத தேசத்தின் பல மன்னர்களையும், கடல் கடந்து ஆண்ட மன்னர்களையும் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதோடு அல்லாமல் அந்த மன்னர்களின் நட்பையும் பெற்றான் என்பது அவனது வீரத்தையும் ஈரத்தையும் பறைசாற்றுகின்றது. அந்த ஒப்பற்ற பேரரசனின் மகத்தான சாதனையாக அவனது லட்சியத்தில் ஒன்றாக தோன்றியதே இன்றளவும் உலகம் கண்டு வியக்கும் கல்லணையாகும். பொன்னி நதியான காவிரிக்கு கரையெடுத்து சோழ நாட்டின் வளம் பெருக காரணமான கல்லணை உருவாவதற்கு கரிகாலன் எடுத்த முயற்சியின் ஒரு பகுதிதான் புனைவு கலந்த புதையலான இந்த பொன்னியின் காவலன் என்ற வரலாற்று நாடகம்.

0: அமைச்சரே, இன்றைக்கு சூரியன் தலை காட்டாமல் இருப்பதனால் உச்சி வெயில் நேரம் கூட இதமாக இருக்கிறது அல்லவா?
1: ஆமரசே, அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது.
2: இந்த நிலப்பரப்பையே புரட்டி போடுகின்றவர் இங்கே வந்து நிற்கிறாரே, அதுதான் காரணம்.
3: நன்றாக சொன்னீர் நாங்குறாரு. இயற்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் வந்து நிற்பதைக் கண்டு ஒருவேளை கதிரவன் தலை காட்ட அஞ்சுகிறானோ என்னவோ.
4: ஆமாம், சூரியனை போன்ற ஒளி பொருந்திய வாளை கையில் ஏந்தி எட்டு திக்கும் வெற்றி கொடி பறக்க விட்டிருக்கும் கரிகாலர் இங்கே நிற்கும் போது
2: சூரியன் சுட்டரிக்க வந்தால் நியாயமாகுமா?
5: இன்றென்ன கிண்கிணி ஓசை பலமாக இருக்கிறதே, இந்த ஓசை மாமன்னருக்கு பிடிக்காதே.
0: சரியாக சொன்னாய் அழகா. அடே அப்பா, புலவர் கூட்டத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்கள் அடிக்கின்ற கிண்கிணியில் காதே கிழிந்து விடும் போல் இருக்கிறது.
5: நல்லவேளை இங்கே புலவர்கள் யாரும் இல்லை. இருந்திருந்தால் இவர்கள் சொன்னதையெல்லாம் பாட்டாகவே பாடியிருப்பார்கள்.
1: அப்படி இல்லை அழகா. என்ன இருந்தாலும் கரிகாலரின் வெற்றிகளும் இதோ இப்போது மேற்கொண்டிருக்கும் கல்லணை பணிகளும் காலாகாலத்துக்கும் நிலைக்கக்கூடிய உன்னதமானவை அல்லவா? ஒரு மன்னன் போர்களில் வென்று புகழ்கொடி பறக்க விடுவதை விடவும் குடிமக்கள் உள்ளங்களில் என்றென்றும் நிலைக்கும் அளவிற்கு நீடித்த நன்மையை செய்துவிட்டு செல்பவனே சிறந்த அரசன்.
3: சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே.
0: சரி, இப்போது கல்லணை கதைக்கு வாருங்கள். இன்றைக்கு இங்கிருந்து 2 நாழிகை நடக்கும் தூரம் வரை கரை எழும்பிவிடும் அல்லவா?
1: ஓ, தாராளமாக எழும்பிவிடும் அரசே. 20,000 வீரர்களுக்கு மேலாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கரை எழும்பாமல் இருக்குமா?
2: ஆம், அதோ பாருங்கள், அங்கே பாருங்கள், ஈழத்து படை வீரர்கள் 12,000 பேர்கள் காவிரியை 2 பிரித்து புதிய ஆற்றையே உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
4: அங்கே வடக்கே வச்சிர நாட்டு படை வீரர்கள் வேலை செய்கிறார்கள்.
3: கிழக்கில் களப்பிரர்கள் அதகலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
5: அதெல்லாம் சரிதான், ஆனாலும் இது மிகப்பெரிய பணி என்பதால் காலம் பிடிக்கத்தான் செய்யும்.
1: உண்மைதான். இந்த கல்லணையில் வந்து அமரக்கூடிய பெரும் கற்பாறைகள் ஒவ்வொன்றும் யானைகள் மூலம் இங்கே வந்து சேர்வதற்கே 1 திங்களாகிறது.
5: எல்லாவற்றையும் விட அணை கட்டுவதற்கு இந்த இடத்தை பேரரசர் தேர்வு செய்ததும் காவிரியை 2 பிரித்ததும் தான் மாபெரும் செயல், பெரும் தொலைநோக்கு செயல்.
2: சரியாக சொன்னாய் அழகா.
1: ஆம், அதுதான் மாமன்னரின் மிகப்பெரிய மதிநுட்பம். அதை எண்ணி நாம் வியக்காமல் இருக்க முடியாது.
0: இதில் வியப்பதற்கு நிலத்தை ஆராய்ந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெருக்கெடுக்கின்ற பொன்னி நதியில் இருபுறமும் உடைப்பெடுக்கிறது. தாழ்வான வடப்பகுதிக்கு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. அதன் மூலம் வெள்ளச்சேதம் பெருமளவில் ஏற்பட்டு மக்கள் அல்லற்பட்டனர். மழைக்காலத்தில் வருகின்ற வெள்ளமெல்லாம் கடலுக்கு போய் சேர்ந்து விடுவதனால் கோடைக்காலத்தில் வறட்சியால் மக்கள் அல்லற்பட்டனர். மிகுதியான நீரிருந்தும் நம் நாடு வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம்தான் என்பதை ஆராய்ந்து விட்டோம். அதனால்தான் இங்கே இப்போது கல்லணை உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து தனியாக தடம் மாறாமல் கொள்ளிடம் ஆற்றையும் நாம் உருவாக்குவதால் மக்களின் ஆண்டாண்டு கால துயர் நீங்கும்.
2: தாங்கள் தோன்றியது சோழர் குடியின் பெரும் பேரு.
6: வணக்கம் அரசே. அங்கே மகத நாட்டு மன்னர் பிரதாபருத்திரர் குழுவினர் கட்ட வேண்டிய கரையில் வேலைகள் நடக்காமல் தேங்கி கிடக்கிறது.
0: காரணம்?
1: நம்மிடம் அடிமைப்பட்டும் கூட அவர்களை மகத நாட்டுக்கு அனுப்பி வைத்ததுதான் காரணம். ஆட்களை அனுப்பி கல்லணையின் கட்டுமானத்தில் பங்கு பெறுவதாக சொல்லி சென்றவன் சொன்னபடி ஆட்களை அங்கே அனுப்பி வைக்கவில்லை.
7: மேலும் அங்கே மகத நாட்டில் தங்களுக்கு எதிரான சதி வேலைகளிலும் இறங்கியிருக்கிறார். தங்களின் புகழை சிறுமைப்படுத்தும் விதத்தில் செருக்குடன் பேசி வருவதோடு விரைவில் சோழ நாட்டை வென்று அழிப்பேன் என்றும் சூழறைக்கிறாம் அந்த பிரதாபருத்திரன்.
4: கரிகாலரின் புகழுக்கு களங்க விளைவிக்கும் அந்த வாய் வீச்சு வீரன் மட்டும் இம்முறை என் கையில் கிடைத்தால் என் கையாலே அவன் வாயை கிடித்து விடுவேன்.
0: தளபதியாரே, கல்லணை எழுகின்ற இந்த வேளையில் மனம் நிறைய களிப்புடன் இருப்பதற்கு பதிலாக இங்கே நீங்கள் கடும் கோபத்தில் இருப்பதை நினைத்தால் சிரிப்பு தான் வருகிறது.
1: எங்கள் வேதனை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா?
0: அங்கே மூளை குழம்பி பிதற்றுகிற அந்த பிரதாபருத்திரனை நினைத்து நீங்கள் அனைவரும் இங்கே பிதற்றுகிறீர்களே, சிரிக்காமல் என்ன செய்வது?
4: அரசே, இந்த சூழலிலும் சிரிக்கிறீர்களே.
1: இதுதானே கரிகாலரின் சிறப்பு அம்சம்.
0: சிரிப்பென்ன, எனக்கு மட்டுமா சொந்தம்? நீங்களும் சிரியுங்கள்.

0: தளபதியாரே, வர வர எனக்கு பெருமை போய்க் கொண்டிருக்கிறது, பொறாமை வந்து கொண்டிருக்கிறது.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? விளங்கவில்லையே.
0: சோழ நாட்டில் எழும்பும் கல்லணையை பற்றியும் கரிகாலனை பற்றியும் இங்கே இமயவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கவனித்தீர்களா?
1: ஓ, அதுவா? அவர்கள் புகழ்வதில் அர்த்தம் இருக்கத்தானே செய்கிறது.
0: பிரதாபரே, என்ன உளறுகிறேன்? எங்கு என்ன பேசுவது என்று கவனம் இல்லையா உங்களுக்கு?
1: மன்னிக்க வேண்டும் அரசே, நம் அண்டை நாடுகளில் கூட கரிகாலன் பேச்சாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வந்தேன்.
0: இனி எங்கும் கரிகாலன் பேச்சை இருக்கக்கூடாது தளபதியாரே.
1: அதற்குத்தான் தங்கள் திட்டப்படி அங்கே சோழ நாட்டில் எல்லா வேளைகளும் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறதே.
0: எங்கே அதிவேகமாக நடக்கிறது? நாம் இங்கிருந்து அனுப்பிய கனகதாராவிடம் இருந்து இதுவரை நல்ல செய்தி எதுவும் வந்தபாடு இல்லையே.
1: அரசே, ஒரு வகையில் பார்த்தால் கனகதாரா நாட்டியத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவிதானே. அவள் நம் உத்தரவின்படி சோழ நாடு சென்றாலும் அங்கே அவள் நம் திட்டத்தை செயல்படுத்த எப்படியும் சில நாட்கள் ஆகத்தானே செய்யும்.
0: கரிகாலன் கதை முடியும் நாள் வரை நான் அவமானத்தை சுமந்து கொண்டுதான் தெரிய வேண்டும் போல இருக்கிறது. என்னையும் உங்களையும் இன்னும் நம் வீரர்களையும் காவிரி ஆற்று கரையெடுக்கும் வேலையில் ஈடுபடுத்தி நம்மை வேலையாட்கள் போலல்லவா அவன் அவமானப்படுத்தி விட்டான் அந்த கரிகாலன்.
1: அவனிடம் போரில் தோற்றதற்கு நமக்கு கிடைத்த தண்டனை அது.
0: அந்த தண்டனைக்கு பதில் வீர மரணமே அடைந்திருக்கலாம். அவன் நம்மை கொல்லாமல் விட்டதோடு கைது செய்து சோழ நாடு கொண்டு சென்று விட்டான்.
1: சரணடைந்தவர்களை கொள்வது தர்மம் இல்லை என்பதால் அப்படி செய்து விட்டான். தர்மம் தெரிந்தவன். சோழ நாட்டில் நாம் பட்ட அவமானத்தை நினைவில் வைத்திருந்ததால்தான் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அணையாமல் இருக்கும். கரிகாலன் நமக்கு தந்த அவமானத்தை மறக்க முடியுமா?
0: அங்கு

0: காவிரி கரை எடுக்கும் வேளையில் நம் வீரர்கள் மண் சுமந்ததை காண பொறுக்கவில்லை தளபதி.
1: கரிகாலனிடம் இனி போர் செய்து வெல்ல முடியாது என்பதனால்தான் அவனை கனகதாரம் மூலம் சூழ்ச்சியால் வெல்வதற்கு திட்டமிட்டுள்ளோ.
0: அவளை நாம் அனுப்பி வைக்கும் போதே அவள் தடுமாறத்தானே செய்தாள். அன்று அவளிடம் பேசியதெல்லாம் நீங்களும் அறிந்ததுதானே?
1: ஆமாம், உன் நாட்டியத்தால் முகரி நாட்டுக்கு பெருமை சேர்த்தாய். இனி நம் நாடு மானத்தோடு வாழ்வதற்கு உன் உதவி தேவை. அதற்காக கரிகாலனை வீழ்த்த நீ சோழ நாடு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டீர்கள், அல்லல்ல உத்தரவிட்டீர்கள். உன்னால்தான் இக்காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உன் அழகும் உன் தமிழ் மொழி பேச்சும் அனைத்துக்கும் மேலாய் உன் அபாரமான நாட்டிய திறமையும் கொண்டு இதனை சாதிக்க முடியும் என்றல்லவா எடுத்து கூறினோம்.
0: அவளது நாட்டியத்தை விடவும் நாட்டின் நன்மைக்காக செய்யும் தியாகம் என்றும் அழியாத பெருமையை கொடுக்கும் என்றல்லவா அவளுக்கு நிரம்ப எடுத்துச் சொல்ல வேண்டியிருந்தது. அப்படியும் அவள் பழிக்கு அஞ்சினால் தொடர்ந்து மறுத்தாள்.
1: விட்டோமா? இதற்கு நீ இணங்காவிட்டால் உனது இந்த பிடிவாதத்தால் தந்தையில்லாத நீ இப்போது தாயையும் இழக்க நேரிடும் என விரட்டிய போதுதானே அவள் நம் வழிக்கு வந்தாள்.
0: வழிக்கு வந்தாள், சோழ நாடு சென்றாள். ஆனால் அங்கு எல்லாம் திட்டப்படி நடக்கிறதா? அவளுக்கு துணையாக சென்ற நம் குழு அதையெல்லாம் ஒழுங்காக செய்கிறதா? அது குறித்து அவளிடமிருந்து செய்தி வந்து வெகு நாளாகிவிட்டதை தளபதியாரே.
1: அரசே, அவள் நிலையை ஆராய்ந்து வரத்தானே துணை தளபதியார் வீரசிங்கன் இப்போது அங்கு சென்றிருக்கிறார்.
0: அவரிடமிருந்து செய்தி வரவில்லையே.
1: அரசே, அவரே விரைவில் ஒரு நாள் நல்ல செய்தியோடு இங்கே வருவார்.
0: அந்நாள் என்னாளோ?

0: தங்கம் தங்கம் என்னம்மா இக்கரையிலிருந்து அக்கரையை பார்த்தபடியே நிலைத்த விழி நிலைத்திருக்க நிலை மறந்து நின்று விட்டாய்?
1: பெரியவரே, அன்று நீங்கள் சொன்ன அந்த அழகனைத்தான் தேடுகிறேன். எங்கே அந்த அழகன்?
0: இன்றைக்கு பார்த்து ஏன் அந்த அட்டை பயல் இங்கு வரவில்லை என்றுதான் புரியவில்லை.
1: அழகன் என்றீர்கள், இப்போது அட்டை பயல் என்கிறீர்கள்?
0: நீ வேற ஏனம்மா வேடிக்கை காட்டுகிறாய்? அந்த கரிகாலனை விட்டு கன நேரமும் பிரியாமல் அட்டை போல் ஒட்டி கொண்டிருப்பவன் என சொல்ல வந்தேன்.
1: ஓ, கரிகாலன் இங்கு இருக்கையில்?
0: ஏனையா,
1: ஏனையா, கரிகாலன் பெயரை கேட்டதும் காற்றாய் பறக்கிறீர். நீர்தானே அங்கே கரிகாலன் இருக்கிறான் என்று கூறினீர். அதோ அங்கே பரிவாரங்கள் கூட முகாமிட்டு இருக்கிறதே. அப்படியானால் நீங்கள் சொன்ன அழகனும் அங்குதானே இருக்க வேண்டும்?
0: இருக்க வேண்டும், ஆனால் இல்லையே. ஒருவேளை ஏதேனும் காரியமாய் அவனை அந்த கரிகாலன் எங்கேனும் அனுப்பியிருப்பானோ?
1: எனக்கு என்னவோ அவனால் நம் காரியம் சாதிக்க முடியுமா என்ற ஐயம் தோன்றுகிறது.
0: அதற்குள் அவசரப்படாதே. நீ காரியம் சாதித்துக் கொள்ள வேண்டுமானால் அவன்தான் சரி.
1: நீங்கள் வர சொல்லியே வராதவன் நமக்கு சரிப்பட்டு வருவான் என என்ன நிச்சயம்?
0: என்னம்மா இப்படி சொல்லிவிட்டாய்? அவன் ஓயாமல் உன் முதலாளி அம்மா பெயரைத்தான் மந்திரம் போல் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
1: என்ன உளறுகிறீர்? அவன் எப்போது கனகதாராவை பார்த்தான்?
0: இரண்டு முறை கனகதாராவின் நாட்டியத்தை பார்ப்பதற்காகவே இங்கிருந்து கிளம்பி பூம்புகார் நகருக்கு சென்றும் கூட அவளை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தவன் அவன்.
1: அப்படியா? நீங்கள் என்னை பற்றி அவனிடம் கூறவில்லையா? அவன் கனகதாரா மீது பித்தாய் கிடக்கிறான் என தெரிந்தால் கனகதாராவின் தோழி உன்னை காண வேண்டுமாம் என்று கூறினால் இந்நேரம் அவன் இங்கே ஓடி வந்திருப்பானே.
0: அடடடடா, இந்த யோசனை எனக்கு தோன்றாமல் போய்விட்டதே.
1: சரி சரி, இப்போது என்ன செய்யலாம்? அவன் இல்லாமல் வேறு ஆள் தெரியாதா உங்களுக்கு?
0: கரிகாலனை குறிவைக்க உனக்கு ஏற்ற ஆள் அவன்தான்.
1: எனக்கு ஒரு ஐயம் பெரியவரே, கரிகாலன் மேல் உங்களுக்கு ஏன் இந்த வஞ்சம்?
0: அது உனக்கு இப்போது தேவையில்லாத கேள்வி.
1: தேவையில்லைதான், என் உயிரை பணயம் வைத்து இதில் இறங்கி இருக்கிறேன். இந்த சதி செயலும் கூட எனக்கு தேவையில்லைதான். ஆனாலும் என்ன செய்ய, விதி விதி பலியது. ஆமாம், நீங்கள் கை காட்டுபவனால் நமக்கு ஆபத்து ஏதும்
0: வராது. வராது, நீ இந்த கிழவனை நம்பலாம். உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். தங்கம், மீண்டும் சொல்கிறேன், இந்த சோழ நாட்டில் அவனை விட்டால் உனக்கு வேறில்லை கதி. இந்த திட்டத்தில் நீதான் சதி, உனக்கு அவன்தான் பதி.
1: ஏது ஏது, விட்டால் அவனுக்கும் எனக்கும் நீங்களே முன்னின்று முடிச்சு போட்டு விடுவீர்கள் போலிருக்கிறது.
0: சரி சரி சரி, கோபப்படாதே கோபப்படாதே. அந்த அட்டை பயலை பிடிப்பதற்கு உனக்கு ஒரு வழி இருக்கிறது. அருகே வா, வந்து காதை காட்டு.
1: பெரியவரே, இந்த யோசனை சரி வருமா?
0: இன்றே நீ அந்த அழகனை பிடிக்க இதுதான் வழி.
1: இந்த கல்லணையை கட்டி முடிப்பதற்குள் இதே காவேரி கரையில் கரிகாலன் தகனம் செய்யப்படுவார். அதை நானே முடித்து வைப்பேன்.
0: நிச்சயமாக. எங்கே சத்தியம் செய் பார்க்கலாம்.
1: சத்தியமாக?
0: என்னம்மா, சத்தியம் அதற்குள் அசத்தியமாகிவிட்டதே.
1: நீங்கள் ஏன் என் காலை மிதித்தீர்கள்?
0: அங்கு யாரோ வருவது போல் இருக்கிறதம்மா. வா வா வா, ஓடி விடுவோம். வா.
1: சரி சரி.
2: இந்த புன்னந்தி வேளையிலே பொற்றாமரை குளத்தினிலே பொற்சிலை போல அங்கே குளிப்பது யார்? தேவ கன்னிகையா? இருக்கும் இருக்கும், என்ன நடக்கிறது என்று சற்று மறைந்திருந்து பார்ப்போம்.
1: அங்கே யாரோ மரத்திற்கு பின்னால் மறைந்தது போல இருக்கிறதே. யார் அது? யார் அங்கே? இங்கே என்ன செய்கிறீர்? யாரையா நீர்? இங்க உமக்கு என்ன வேலை?
2: அடடே, அதிகாரம் அதிகமாய் பறக்கிறதே. யார் அனுமதி பெற்று வந்து நீராடினீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள்.
1: நான் நீராட யார் அனுமதி வேண்டும்?
2: நீங்கள் நீராட அனுமதி தேவையில்லை, ஆனால் இங்கு வந்து நீராட அனுமதி வேண்டும்.
1: ஓ, இங்கு வந்து நீராடுவதற்கு அனுமதி வேண்டுமா? இயற்கையை யாரும் எங்கும் ரசிக்கலாம். அனுமதி பெற்று வந்து நீராட இது என்ன, உமது பாட்டன் வீட்டு தடாகமா? அல்லது இந்த தடாகத்தில் குளித்தது என்ன தண்டனைக்குரிய குற்றமா?
2: ஆமாம், இது பொதுமக்களுக்கு உரியதல்ல. தேவ கன்னிகைகள் வந்து நீராடும் தடாகம் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் கூட குளிப்பது தேவ கன்னிகையோ என்றுதான் நினைத்தேன். ஆனால் எந்த தேவ கன்னிகையும் இப்படி துடுக்குத்தனமாக பேச மாட்டார்கள்.
1: ஓஹோ, அப்படி எத்தனை தேவ கன்னிகையை கண்டுவிட்டீரோ?
2: இப்படியே இங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம்.
1: அப்படியானால் தண்டனை எனக்கல்ல, உங்களுக்கு தான் கிடைக்கும்.
2: என்ன, எனக்கு தண்டனையா?
1: ஆம், ஒரு தேவ கன்னிகை குளிப்பதை மறைந்திருந்து பார்த்தீர்கள் அல்லவா?
2: என்ன, உண்மையாகவா? நான் ஒரு தேவ கன்னிகையிடமா உரையாடி கொண்டிருக்கிறேன்?
1: ஏன், கிள்ளித்தான் பார்த்துக் கொள்ளுங்களேன்.
2: அதுவும் சரிதான்.
1: ஏன் என்னை கிள்ளினீர்கள்? அதனால் தானே நான் விழப்பார்த்தேன்.
2: கிள்ளி பார்க்க சொன்னது யார்?
1: நான் உங்களைத்தான் கிள்ளி பார்த்துக் கொள்ளுங்கள் என்றேன். முதலில் கையை எடுங்கள், என்னை விடுங்கள்.
2: தடாகத்தில் விழப்போன இந்த தேவ கன்னிகையின் பெயர் என்ன? ரம்பையா, மேனகையா, இல்லை ஊர்வசியா?
1: என் பெயர் தங்கம்.
2: ஆஹா, கனகச்சிதமான பெயர்.
1: உங்கள் பெயர்?
2: எல்லோரும் என்னை அழகன் என்று அழைப்பார்கள்.
1: சரியாகத்தான் அழைக்கிறார்கள். தாங்கள் இப்படி என்னை இடையில் கரம் கொண்டு தாங்கி பிடிக்கும் நிலை வரும் என்று நானும்
2: நினைக்கவில்லை.
1: இந்த நிலை சரியில்லை. ஐயோ, நேரமாகிவிட்டதே, முதலாளி அம்மா தேடுவார். இப்போது நான் கிளம்புகிறேன்.
2: தங்கம், நானும் துணையாக வருகிறேன்.
1: நீங்கள் வந்தால் வினையாக போய்விடும்.
2: தங்கம்,
1: நாளை இதே நேரம் மீண்டும் இங்கேயே சந்திப்போம்.
2: அப்படியா?
1: அப்படித்தான், நான் வருகிறேன்.
2: தங்கம், ஆஹா தங்கம்.
3: அடே அப்பா, கனகதாராவின் மாளிகைக்குள் வருவதற்கு துணை கழுபடிகள்?
4: யார்? துணை தளபதியார் வீரசிங்கரா? வாருங்கள், என்ன திடீர் விஜயம்?
3: வந்த காரணம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? உன்னிடந்து தகவலே வரவில்லை என்றுதான் நம் மன்னர் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். உனக்கு இங்கு என்னதான் ஆயிற்று?
4: ஏன், எனக்கு என்ன? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன்.
3: ஆனால் எனக்கு வந்த செய்தி அப்படி இல்லையே.
4: அப்படி என்ன கேள்விப்பட்டீரோ?
3: இங்கே கரிகாலனின் மெய்க்காப்பாளனிடம் நீ மனதை பறிகொடுத்திருப்பதாக நமது நடனக்குழு ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது. நல்ல வேளையாக அது எனக்கு மட்டும்தான் இப்போது தெரிந்திருக்கிறது. மன்னரின் காது கேட்டினால் உன் கதை மட்டுமா, அங்கு உன் அன்னையின் கதையும் சேர்ந்து முடிந்துவிடும். தெரியுமா, நீ தாமதம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் உங்கள் இருவரின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்றுதான் கவலைப்படுகிறேன்.
4: விரைவில் கரிகாலனுக்கு நாள் குறிக்கப்பட்டுவிடும். இப்போதுதான் நமக்கு சரியான ஆட்கள் இருவர் இங்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம்
5: நீ யார் அம்மா என்னை வழிமறித்துக் கொண்டு?
6: தங்கன்னு இங்க யாரும் இல்ல.
5: உனக்கு எதுவும் தெரியாதம்மா.
6: எனக்கு தெரியாம இங்க யாருமே உள்ள நுழைய முடியாது, உன்னை உள்ள போக அனுமதிக்க முடியாது.
2: அங்க என்ன சத்தம்?
1: யாரோ வருகிறார்கள், நீங்கள் போய் மறைந்து கொள்ளுங்கள்.
5: நீ என்ன சொல்றது? நானே உள்ள போறேன்.
1: யாரது? யாரையா நீங்கள்?
5: வணக்கம் அம்மணி.
1: யார் நீங்கள்?
5: தங்களுக்கு மிகவும் வேண்டியவன் தான்.
1: அப்படியா? ஆனால் நாம் தங்களை பார்த்ததாக.
5: அது பரவாயில்லை, இங்கே உங்கள் தோழி பணிப்பெண் தங்கம் என்ற பெண்.
6: அம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் இவரு.
1: பரவாயில்லை வள்ளி, நீ போ, நான் பேசிக் கொள்கிறேன்.
5: பார்த்தாயா வள்ளி, நீ போ தள்ளி. அம்மா, நீங்கள் தானே கனகதாரா?
1: ஆமாம்.
5: உங்கள் தோழி தங்கம் என்று?
1: ஆமாம் இருக்கிறாள். அவளுக்கு என்ன?
5: அவளுக்கு முக்கியமான ஒரு வேலையாக செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்.
1: ஆஹா, என்ன செய்தி?
5: இல்லை, அதை அவளிடம்தான்.
1: அவள் வேறு, நான் வேறு அல்ல, என்னிடம் சொல்லுங்கள்.
5: ஆம், இருவரும் வேறு வேறு அல்ல என்று உரிமையுடன் நீங்கள் சொன்னாலும் வாயும் வயிறும் வேறுதானே எல்லோருக்கும்.
1: பெரியவரே, உங்கள் விளக்கம் எனக்கு தேவையில்லை. தங்கத்துக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை சொல்லுங்கள்.
5: இந்தாருங்கள் ஓலை. மன்னர் முன் தாங்கள் நாட்டியமாட வேண்டும் என்றும் அதற்கான நாள் குறிப்பிட்டு கேட்டு வாங்கி வர சொல்லி தங்கம் என்னிடம் கேட்டிருந்தாள்.
1: அப்படியா? நீங்களே மன்னரை சந்தித்து நாள் குறித்து வந்தீர்களா?
5: எனக்கு வேண்டியவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் விளக்கமாக சொன்னேன். அவனிடம்தான் மன்னர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இருக்கிறார்.
1: ஓ, அப்படியா? மிக்க மகிழ்ச்சியான செய்தி. ஆம், நாட்டியம் எங்கு, எப்போது?
5: சோழ மன்னர் கல்லணை கட்டுமானத்தில் இருக்கிறார். அங்கேயே ஒரு மன்றமும் மாளிகையும் அமைத்திருக்கிறார்.
1: ஓ,
5: கல்லணை கட்டுமான பணியில் இருப்பவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பொருட்டு வரும் பௌர்ணமி நாளில் தாங்கள் அங்கே நாட்டியமாடுகிறீர்கள். உங்களுக்கு அதற்கான எல்லா வசதிகளும் செய்து தருவதாகவும் மன்னர் கூறியிருக்கிறார்.
1: பௌர்ணமிக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது.
5: ஆம், தங்கம் மன்னரை தனியாக பார்க்க வேண்டும் என்று கூறினாள்.
1: ஓ, தனியாகவா? எதற்கு?
5: அது எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி மன்னரை அவள் தனியாக சந்தித்து பேசுவதற்கும் அனுமதி வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி என்னிடம் ஒன்றும் கேட்காதீர்கள்.
1: சரி சரி, உங்கள் ஒப்பந்தம் உங்களுடனேயே இருக்கட்டும். இந்தாருங்கள், ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இதோ உங்களுக்கு என் சன்மானம்.
5: எனக்கு தேவையானதை தங்கம் தந்து விடுவாள்.
1: பெரியவரே, தங்கத்திடம் என்ன அவ்வளவு உரிமை?
5: ஒன்றும் இல்லை அம்மா. ஒரு வகையில் பார்த்தால் தங்கம் எனக்கு மகள் போலத்தான்.
1: ஓ,
5: எனவே அந்த உரிமையில் தான் அப்படி சொன்னேன்.
1: சரி சரி, அப்படியா சங்கதி? தங்கத்துக்கு இங்கே ஒரு தகப்பன் வேறு இருக்கிறாரா?
5: அப்படி

0: நான் வைத்துக் கொள்ளுங்களே என்று சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டில் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகட்டும்.
1: உண்மைதான் பெரியவரே, இந்த சோழ நாடு எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனாலும் என்ன செய்ய, நாங்கள் விருந்தினர்கள் தானே, ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே.
0: எல்லோரும் ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே. நான் சொல்ல வந்தது, எங்கள் நாட்டில் வந்த விருந்தினர்களை போற்றுவதில் தமிழர்களின் மரபு தனித்துவமானது அம்மா.
1: ஆமாமாமாம், நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் தான் என்னவோ விருந்தோம்பலில் சிறந்த இந்த தமிழ் மண்ணில் நிரந்தரமாய் இருப்பதற்கு மனது பிரியப்படுகிறது.
0: நன்றி அம்மா, போய் வருகிறேன்.
1: போய் வாருங்கள் பெரியவரே.
2: கனகதாரா, என்ன செய்தி அது? என்ன பெரியவர் இப்படி வந்து சொல்லிவிட்டு போகிறார்?
1: ஆமாம், விருந்து வலிய வருகிறது. அதை விடவும் மிக மலிவாக கை கெட்டும் தூரத்தில் வருகிறது.
2: அப்படியா?
1: பௌர்ணமி நாளில் கல்லணை கரையோரம் தனியாக கரிகாலனை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அது போதும்.
2: நான் வந்த நேரம் நல்ல நேரம் என்று நினைக்கிறேன். 5 நாட்கள் தானே நான் காத்திருந்து கரிகாலன் கதை முடிந்து விட்டது என்ற நல்ல செய்தியோடு நம் நாட்டுக்கு செல்கிறேன். அல்ல அல்ல, நாம் அனைவரும் செல்வோம்.

0: ஆஹா, என்ன ஒரு நாட்டியம், என்ன ஒரு நாட்டியம்! இப்படி ஒரு நாட்டியத்தை இதற்கு முன் கண்டதே இல்லை என்னும் அளவுக்கு அற்புதமாக ஆடினாய். நாட்டியத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் கண்முன்னே காட்டினாய். வெகுச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய உன்னை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை.
1: அரசரக்கரசே, தங்களை பணிந்து வணங்குகிறேன். இவ்வளவு புகழ்ச்சிகளுக்கும் நான் தகுதி உடையவளா என எனக்கு தெரியவில்லை.
0: உண்மையிலேயே உன் ஆட்டம் பாராட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உன்னிடம் ஒரு அபார திறமை இருக்கிறது.
1: நன்றி மன்னரே.
0: இந்த கல்லணை கட்டுமானத்தில் இருக்கும் அத்தனை தோழர்களையும் வீரர்களையும் மகிழ்வித்த உனக்கும் உன் குழுவினருக்கும் இதோ பொன்னும் மணியும் பட்டாடைகளும் பரிசளிக்கின்றேன்.
1: ஆஹா, நன்றி அரசருக்கரசரே.
0: ஏன் உன் குழுவினர் எட்டிப்போய் நிற்கிறார்கள்? வாருங்கள், அனைவரும் வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: இவ்வளவு பெரிய பொற்கிழியா!
0: உங்கள் திறமைக்கு இதைவிடவும் பல மடங்கு கொடுக்கலாம். வாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: மகிழ்ச்சி அரசே, ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
1: அனைவர் சார்பாகவும் இவற்றை நானே பெற்றுக்கொள்கிறேன்.
0: ஏன், அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாதா?
1: இல்லை அரசே, எங்கள் வழக்கப்படி நாட்டியத்தை தலைமையேற்று நடத்துபவர்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: அப்படியா? சரி, ஆகட்டும். இதோ பெற்றுக்கொள் அனைத்தையும்.
1: நன்றி பேரரசே.
0: ஆம், உன் பெயர் என்ன சொன்னாய்?
1: கனகதாரா.
0: ஆஹா, தங்கம், என்ன ஒரு பொருத்தமான பெயர்.
1: பேரரசே, என் பெயர் கனகதாரா.
0: இரண்டும் ஒன்றுதான் அம்மா. கனகம் என்றால் தங்கம், தாரா என்றால் நளினமான பெண். எனவே கனகதாரா என்பதை தங்க மங்கை என்னும் பொருள்பட தமிழில் கூறினேன் அம்மா. சரி, வா, என் கையிலிருந்து பரிசுகளை எடுத்துக்கொள்.
1: இல்லை அரசே, கொடுப்பவர் கரம் உயர்ந்திருக்க வேண்டும், பெறுபவர் கரம்தான் தாழ்ந்திருக்க வேண்டும். அதுதானே முறை?
0: அடடே, ஈகைக்கான இலக்கணத்தை கூறிவிட்டாயே. ஆனாலும் பரவாயில்லை, நான் ஒன்றும் உன்னை விழுங்கி விடமாட்டேன். அருகில் வந்து எடுத்துக்கொள்.
1: அனல் மேல் காய்வது போல் மன்னரிடத்தில் ஒழுகுதல் வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்கு.
3: அடடே, நீ இந்த சோழ மண்டலத்தை சார்ந்தவள் போலவே பேசுகிறாயே.
1: ஒரு வகையில் நான் இந்த மண்ணுக்கு சொந்தமாக போகிறவள் தான்.
0: சரி, இதோ உன் விருப்பப்படியே இதை பெற்றுக்கொள்.
1: நன்றி அரசே.
2: என்ன இது, கனகதாரா இப்படி செய்கிறாள்?
4: அதுதான் எனக்கு விளங்கவில்லை.
2: கைக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு விட்டாளே.
4: அப்படியானால் வேறு ஏதோ திட்டம் இருக்கிறதோ?
2: ஆனால் நாம் நமது அடுத்த திட்டத்தை செயல்படுத்தி விட வேண்டியதுதான்.
4: அதுதான் சரி.
0: என்ன அழகா, வைத்த கண் வாங்காமல் கனகதாராவையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
4: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே.
3: ஒன்றுமில்லாமலா நடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாய்?
4: இவ்வளவு சிறப்பான நாட்டியத்தை நான் என் வாழ்வில் இதுவரை கண்டதில்லை.

0: நீங்கள் இருவரும் நாம் தப்பிப்பதற்கு இடையூறு இல்லாமல் வெளியேறும் வழியை கவனித்துக் கொள்ளுங்கள்.
1: ஆமாம், யார் கண்டிலும் படாமல் தப்பிப்பதற்கு நாம் இப்போது அணிந்திருக்கும் இந்த சோழ நாட்டு வீரர்களின் உடை நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சற்று பொறுங்கள்.
0: எனப்பா?
1: கூடாரத்துக்குள் பேச்சு குரல் கேட்கிறது, கவனியுங்கள்.
2: என்ன அழகா, மாலை பொழுதிலிருந்தே உன் முகத்தில் ஒருவித மாற்றம் தெரிகிறது.
3: அப்படியா? எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே.
2: என்னப்பா இப்படி சொல்லிவிட்டாய்? உண்மையிலேயே நாட்டியம் கண்டதிலிருந்து உன் முகத்தில் ஒருவித மாற்றம், மலர்ச்சி, மகிழ்ச்சி, இப்படி எல்லாமே தெரிகிறதே.
3: அரசே, தங்களுக்கு ஏதாவது கலகலப்பு செய்ய வேண்டுமென்றால் நான் தான் கிடைத்தேனா?
2: நான் என்ன பொய்யா சொல்கிறேன்?
3: அரசே, தாங்கள் இப்படி பேசுவதெல்லாம் சரியல்ல.
2: அடேப்பா, ஒரு பேரரசனுக்கே உத்தரவு போடுகிறாயா?
3: மன்னிக்க வேண்டும் அரசே, நான் அந்த அர்த்தத்தில்...
2: ஏன் பதறுகிறாய் அழகா? என்னிடத்தில் உனக்கு இல்லாத உரிமையா? உன் உயிரை துச்சமென மதித்து என் உயிரை பலமுறை காத்த சுத்த வீரன்னி, இளவயது முதலே நிழல் போல தொடர்ந்திருக்கும் உன்னிடத்தில் நான் வேடிக்கை செய்யக்கூடாதா? இதற்கேன் பதறுகிறாய்? சரி, அதை விடு. நாட்டியம் பார்த்த பிறகு உன் மனதில் எதுவுமே தோன்றவில்லையா?
3: அற்புதமான நாட்டியம். தாங்களே அங்கு கூறியது போல இப்படி ஒரு நாட்டியத்தை நான் இதற்கு முன் கண்டதே இல்லை.
2: ஆமாம், கனகதாராவின் நாட்டியம் கண்டவர் வியக்கும் அதிசய நாட்டியம்தான். கேட்க வேண்டுமென நினைத்தேன். அழகா, நாளை மாலை பொழுதில் எங்கோ நீ செல்ல வேண்டும் என்று கூறினாயே, என்ன விஷயம்?
3: அது ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும்.
2: ஏன், பெண் பார்க்க செல்கிறாயோ?
3: அப்படி எதுவும் இல்லை அரசே, ஒரு முக்கியமான பெரியவர் ஒருவரை சந்திக்கப் போகிறேன்.
2: அப்படி யாரப்பா உனக்கு முக்கியமானவர்?
3: பார்த்துவிட்டு வந்த பின் சொல்கிறேன் அரசே.
2: சரி சரி சரி, நேரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டது, நீயும் சென்று ஓய்வெடுத்து.
3: ஆகட்டும் அரசே. அங்கே ஏதோ பிரகாசிக்கிறது.
2: யார் அங்கே?
3: அரசே, நகரங்கள், நகரங்கள் கத்தி வீச போகிறார்கள்.
2: வீரர்களே, பிடியுங்கள் அவர்களை.
0: ஓடுங்கள், ஓடுங்கள்.
2: நல்ல வேளை அழகா, என்னை நோக்கி வீசப்பட்ட குருவாளை சாமர்த்தியமாக தட்டிவிட்டாய்.
3: அரசே, தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நான் ஓடிச் சென்று அவர்களை...
2: அவசியமில்லை, நம் வீரர்கள் அவர்களை மடக்கி பிடித்து விடுவார்கள். இந்நேரம் நான் பஞ்சனையில் படுத்திருந்தால் படுத்தவன் மீண்டும் எழுந்திருக்க வாய்ப்பில்லாமலேயே போயிருக்கும்.
3: அரசே, அந்த நிலைக்கு தங்களை விட்டிருக்க மாட்டோம்.
2: என் மார்பை குறிவைத்து மட்டுமல்ல, உன்னையும் தான் குறிவைத்து நஞ்சு தோய்ந்த இந்த இரண்டு குருவாளும் வீசப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் போது எதிரி அவ்வளவு நெருக்கத்தில் வந்துவிட்டான் என்பதை அல்லவா காட்டுகிறது?
3: எதிரி வந்துவிட்டதை இந்த வாள் காட்டட்டும். நாம் யாரென்று எதிரிக்கு காட்டும் நாள் நெருங்கிவிட்டது.
2: அழகா, இம்முறையும் என் உயிர் காத்திருக்கிறாய். உயிர் காப்பான் தோழன் என்ற பழமொழியை என் மட்டில் உயிர் காப்பான் அழகன் என்றுதான் மாற்றிச் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது.
4: அன்பரே, நான் ஒன்று கேட்டால் மறைக்காமல் உண்மையை சொல்வீர்களா?
3: இதுநாள் வரை உன்னிடத்தில் ஏதேனும் நான் மறைப்பதாக நினைக்கிறாயா தங்கம்?
4: இல்லை, ஆனால் கேள்வி உங்களை பற்றியதில்லை.
3: பிறகு?
4: கரிகாலரை பற்றியது.
3: மாமன்னரை பற்றியா?
4: ஆம், நேற்று முன்தினம் கல்லணை பாசறையிலேயே மன்னரை கொல்வதற்கு சதி நடந்ததாமே.
3: தங்கம், உனக்கு எப்படி இது தெரியும்?
4: நடந்தது அரசல் புரசலாக என் காதுக்கும் வந்தது. அந்த கொலைகார கூட்டம் தப்பிவிட்டதாமே.
3: இல்லை தங்கம், அவர்கள் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
4: விளங்கவில்லையே.
3: அவர்களாக தப்பிக்கவில்லை, அவர்கள் நோக்கம் அறிவதற்காக நாங்கள் தான் அவர்களை தப்ப விட்டிருக்கிறோம்.
4: அப்படியா?
3: என்ன தங்கம் அப்படி பார்க்கிறாய்?
4: மாமன்னருக்கு வைத்த குறியில் அவரது நிழல் போடவே தொடரும் நீங்கள் அகப்பட்டு விட்டால்? அதை நினைத்துதான் கவலையாக இருக்கிறது.
3: கவலைப்படாதே தங்கம், என் உயிர் உன்னிடத்தில் இருக்கும் போது யார் என்னை என்ன செய்துவிட முடியும்?
4: மீண்டும் மன்னரின் மீது அக்கூட்டம் தாக்குதல் நடத்தினால்?
3: உன் கேள்வியே தவறு தங்கம், அவர்கள் நடத்தியது தாக்குதல் அல்ல, கலையின் பெயரால் ஒரு சதி, அதுவும் தகுந்த திட்டமிடல் இல்லாமல்.
4: ஏன் அவர்கள் மாமன்னரை குறிவைத்தார்கள்?
3: கரிகாலரை குறிவைக்க காரணம் தேவையா? பகை அரசர்க்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பவர், இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர், இளம் வயதிலேயே பகையினை வீழ்த்தி பட்டத்திற்கு வந்தவர், அவரை குறிவைக்க

0: பலருக்கும் காரணம் பல இருக்கலாம். ஆனால் அந்த காரணத்தில் நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? பகை இருக்கிறது, பகுத்தறிவு இல்லை. நீச்சத்தனம் செய்கிறார்கள், நீதியை மறந்து விடுகிறார்கள். நேற்று முன்தனம் வந்ததும் அப்படி ஒரு கூட்டம் தான். அக்கூட்டத்திற்கு உதவி செய்த சோழ நாட்டு பெரியவர் ஒருவர் பிடிபட்டிருக்கிறார்.
1: என்ன
0: தங்கம், என்ன சிந்தனை, ஏன் இந்த திடீர் அமைதி?
1: நான் ஒன்று கேட்பேன், உண்மையாய் பதில் சொல்வீர்களா?
0: இன்றைக்கு என்ன நிறைய கேள்வியுடன் வந்திருக்கிறாயா?
1: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களே.
0: சரி கேள்.
1: தெய்வீகமான காதல் சோகத்தில் முடியும் என்பார்களே, அது நிஜம்தானா?
0: தங்கம், காவியங்கள் தான் அப்படி சொல்கின்றன. ஆனால் எத்தனையோ காதலர்கள் உயர்ந்த உன்னத காதல் வாழ்வை எய்தியதை நான் கண்டிருக்கிறேன். தியாகத்திற்கு முன்பாக அந்த காதலில் சில உறுதிப்பாடுகளை செய்தால் நிச்சயம் அவர்களாலும் வாழ முடியும்.
1: ஒரு ஒப்புக்காக கேட்கிறேன். ஒருவேளை நான் தங்களிடம் உண்மையை மறுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் ஏற்பீர்களா அல்லது ஒதுக்குவீர்களா?
0: எப்போதும் காதலில் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட சுத்தமான பத்தரை மாற்று பொன்னை கொண்டு எந்த ஆபரணமும் செய்ய இயலாது. அதில் சிறிதளவேனும் தாமிரம் சேர்ப்பார்கள். சுத்தமான தங்கத்திற்கே அந்த நிலை. எனது இந்த தங்கத்தின் காதலில் சிறிது பொய்மை கலந்திருந்தாலும் நான் நிச்சயம் ஏற்பேன்.
1: அப்படியானால் என்னிடத்தில் ஏதேனும் பிழையாக இருந்தாலும் என்னை நீங்கள் மனம் ஓந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா?
0: இதே கேள்வியை நானும் உன்னிடம் கேட்கலாம் அல்லவா?
1: நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். காரணம், உங்கள் மீது நான் வைத்திருக்கும் பேரன்பை என்னால் வார்த்தையில் விவரிக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கவே முடியாது. இந்நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், நான் ஒரு சாதாரண பெண் அல்ல.
0: தெரியுமே, நீ ஒரு தேவ கன்னிகை. அப்படித்தான் உன்னை வாவிக்கரையில் நான் முதன் முதலில் பார்த்தபோது நினைத்தேன்.
1: இல்லை, நான் ஒரு நடன தாரகை. என் நடன கலையின் புகழ் இவ்வுலகெல்லாம் ஒளி வீச வேண்டுமென கனவு கண்டாலும் வேறு ஒரு நோக்கத்துக்காகவே இந்த சோழ நாட்டுக்கு வந்துள்ளேன்.
0: நீ வந்த நோக்கம் என்னவோ?
1: நான் வந்த நோக்கம் வேறு, ஆனால் இப்போது என் ஏக்கம் வேறு. தங்களை கைப்பிடித்த மனைவியாய் உங்களை விட்டு பிரியாத நிலையுடன் வாழ வேண்டும் என்றுதான் என் உள்ளம் உருகுகிறது. நாம் இந்த சோழ நாட்டை விட்டு எங்கேயாவது சென்று விடலாம்.
0: சோழ நாட்டை விட்டு நாம் ஏன் போக வேண்டும்? அது மட்டுமல்ல, உன்னை இனி எங்கும் நான் போகவிடப் போவதும் இல்லை.
2: அசையாதீர்கள் வீரர்களே, அங்கேயே நில்லுங்கள். தங்கத்தை தொட்டால் தொட்ட கை உங்கள் அங்கத்தில் இருக்காது.
1: யாரது?
3: நான் தான்.
1: பெரியவரே, பலத்த காவல் இருக்கும் இந்த சிறைக்குள் தாங்கள் எப்படி வந்தீர்கள்? ஏன் வந்தீர்கள்?
3: உன்னை காப்பாற்றத்தான் உயிரை பணயம் வைத்து இந்த சிறைச்சாலைக்குள் நுழைந்திருக்கிறேன். இதோ பார் சாவி.
1: பெரியவரே,
3: பேசுவதற்கு இது நேரமில்லை. சீக்கிரம் இங்கிருந்து இருவரும் தப்பிச் செல்லுங்கள். இல்லாவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்காது. அப்பாடா, ஒரு வழியாக பூட்டை திறந்தாகிவிட்டது.
4: வா, சத்தம் செய்யாமல் வா, அழகனையும் காப்பாற்றி விடுகிறேன்.
0: யாரது?
1: நான் தான்.
0: தங்கம்,
4: அதிகமாக பேச நேரமில்லை. சீக்கிரம் என்னோடு வாருங்கள், வெளியேறுவோம். ஓசைகின்றி என்னை பின்தொடருங்கள்.
0: தங்கம், இவர் யார்?
1: இந்த பெரியவர் எனக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார்.
0: நம்மை ஏன் விடுவிக்கிறார்?
1: சோழ நாட்டில் இருந்து நம்மை தப்பிக்க ஏற்பாடு செய்கிறார்.
4: உங்கள் இருவரையும் விடுதலை செய்வதற்காக தான் இவ்வளவு பாடுபடுகிறேன்.
0: பெரியவரே, எங்களை பொதுவான சிறையில் அடைக்காமல் இம்மாளிகைக்கு கொண்டு வந்த தனிமை சிறை படுத்தது யார் என்று உமக்கு தெரியுமா?
4: தெரியாமல் என்ன, எல்லாம் அந்த கீழே அமைச்சர் செய்த வேலைதான். என்ன தங்கம், அழகனுக்கு விவரமே?
1: ஐயா, தயவு கூர்ந்து விரைவாக இங்கிருந்து சென்று விடுங்கள். எதுவும் இங்கே பேச வேண்டாம். இவர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் நானும் இருப்பேன். சீக்கிரம் சென்று விடுங்கள். எங்கள் பொருட்டு நீங்களும் சிக்கிக் கொள்ளாதீர்கள்.
3: அழகா, தங்கம் சிலவற்றை உன்னிடம் கூறாமல் மறைத்திருக்கலாம். ஆனால்
1: பெரியவரே, மீண்டும் தாங்கள்.
0: ஐயா, நான் அறிந்தவரை தங்கம் என்னிடம் உண்மை ஏதும் மறைத்திருப்பதாக தோன்றவில்லை.
3: அப்படியா? தங்கத்தின் மனத்தையும் குணத்தையும் அறியும் அளவுக்கு உனக்கு நெடுங்காலம் அவள் பழக்கமோ?
0: ஒருவரின் மனதை எடை போட நாட்கள் தேவையா? கண்ணும் கருத்தும் இருந்தால் சில நொடிகளே போதும்.
3: அடே அப்பா, அழகன் நல்லவன் என கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்ணின் மன ஆழத்தை அறியும் வல்லவன் என இப்போதுதான் கேள்விப்படுகிறேன்.
1: ஐயா, தயை கூர்ந்து.
3: தங்கம், பெண்ணால் கெட்டவர்களை பார்த்திருக்கிறேன், இப்போது உன்னால் கெட்டவனையும் பார்க்கிறேன். இறுதியாக ஒன்று கூறுகிறேன், இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்கும் என்று கூறுவதற்கு உத்தரவாதம் இல்லை.
1: விதி அதுதான் என்றால் மரணத்திலாவது எங்கள் காதல் கை கூடட்டும்.
3: சரி அம்மா, சரி. இதற்கு மேல் இங்கு நிற்பது வீண் வேலை. உங்கள் விதிப்படி நடக்கட்டும், நான் வருகிறேன்.
1: கவனமாக செல்லுங்கள் பெரியவரே. எங்களுக்காக சிறைச்சாலை வரை வந்து உதவி செய்ய நினைத்த உங்களை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். சென்று வாருங்கள்.
3: செல்வதற்கு முன் ஒரு சிறிய ஐயம்.
1: சொல்லுங்கள்.
3: அழகா, நாளை காலையில் உண்மை வெளிப்படும் போது கடும் தண்டனை உண்டென நீ உணரவில்லையா? அல்லது அரசர் உன் மீது அன்பு வைத்திருப்பதனால் தப்பிவிடலாம் என்ற அசட்டு துணிச்சலில் இருக்கிறாயா?
0: உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது.
3: என்னவோ சொல்கிறாய், உன்னால் இந்த அப்பாவி பெண் தப்பிப்பதும் தடையாகிறதே.
1: பெரியவரே, இருந்தால் சேர்ந்து இருக்கிறோம், இருந்தால் இறப்பிலும் சேர்ந்தே இருப்போம். போய் வாருங்கள்.
3: வருகிறேன். இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும்.
1: இறைவா, காவலர்கள் கண்ணில் படாமல் பெரியவர் பத்திரமாக போய் சேர வேண்டும்.
0: தங்கம், எனக்கு நேற்று மாலை முதல் நடந்தேறிய சம்பவங்கள் எல்லாம் புதிராகத்தான் இருக்கின்றன.
1: எனக்கும் தான்.
0: நீ எதற்காகவோ என்னிடம் எதையோ மறைக்கிறாய், அது என்னவென்று எனக்கு புரியவில்லை.
1: என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. என்னால் சிறைக்கு வந்துவிட்ட உங்களை என் உயிரை தந்தாலும் மீட்பேன், ஆனால் என்ன நடந்தாலும் உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் அன்பை மட்டும் சந்தேகப்படாதீர்கள்.
0: இல்லை தங்கம், ஒன்று மட்டும் புரிகிறது, நீ ஏதோ ஒரு தியாகத்துக்கு தயாராகிவிட்டாய். மீண்டும் சொல்கிறேன், நான் இருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் அண்டிட விடமாட்டேன்.
1: அன்பரே.
0: தங்கம்.
1: அன்பரே.
0: தங்கம்.
5: ராஜாதி ராஜ, ராஜா மார்த்தாண்ட, ராஜா குல திலக, சோழர் குல சூரியன், புன்னிக்கரை கண்ட செண்டி கோமகன், புன்னியின் காவலன், கரிகால பேரரசர்
6: வாழ்க வாழ்க,
5: கரிகால பேரரசர்
6: வாழ்க வாழ்க,
5: கரிகால பேரரசர்
6: வாழ்க வாழ்க.
7: அறிவிற் சிறந்த அவையோர்க்கும் மொழியில் சிறந்த தகை சான்றோர்க்கும் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் கரிகாலனின் அவையடக்க வணக்கம்.
8: வணங்குகிறோம் அரசே.
7: அழகா, உன்னை இப்படி குற்றவாளியாய் காண்பேன் என நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. ஆயினும் நீதியும் நேர்மையும் அனைவருக்கும் பொது. தாயாகினும் தந்தையாகினும் தாரமாகினும் தமையனாகினும் நியாயத்தராசு எதன் பொருட்டும் இந்த கரிகாலன் அவையில் தாழாது, தர்மம் வீழாது. அமைச்சரே.
9: அரசே.
7: தாங்கள் விசாரணையை தொடங்கலாம்.
9: பெண்ணே, மகதம் எனப்படும் முகரி நாட்டு மன்னன் பிரதாபருத்திரனின் கூட்டத்தைச் சேர்ந்தவள்தானே நீ?
1: ஆம்.
9: சோழ நாட்டுக்கு நீ வந்தது கரிகாலரை கொலை செய்வதற்காகத்தானே? சொல்.
0: இல்லை, அவள் குற்றம் ஏதும் செய்யவில்லை.
9: அழகா, நீ இப்போது குற்றவாளி. இந்த கொலைகார கூட்டத்திற்கு நீயும் உணர்ந்தை. உன்னை கேட்கும் போது மட்டும் நீ பேசினால் போதும். பெண்ணே, இதனால் வரையிலும் மன்னரின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் பெற்ற அழகனையே நீ குற்றம் ஏதும் செய்யவில்லை என கதறும் அளவுக்கு மயக்கி வைத்திருக்கிறாய். நீ பலே ஆள்தான்.
0: அமைச்சரே, தங்கம் ஒன்றும் ஆள் மயக்கி அல்ல.
9: அழகா, நான் ஒன்றும் பொதுப்படையாக கூறவில்லை. உன்னை மட்டும் மயக்கி இருக்கிறாள், இது உண்மைதானே? இவள்தான் கனகதாரா என தெரிந்தும் நீ பழகி இது குற்றம்தானே?
0: இல்லை, இவள் பெயர் தங்கம் என்றுதான் அறிவேன். ஆனால் இவள் கனகதாரா என்று நீங்கள் தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்.
9: அழகா, ஏன் இப்படி அடியோடு மாறிவிட்டாய்? இவள் அன்று கல்லணையில் நாட்டியும் ஆடும் போது நீயும் அரசரோடு அமர்ந்து மெய்மறந்து ரசித்தாயே, அப்போது கூட இவள்தான் உன்னிடம் பழகியவள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா?
0: இல்லை, கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கிறது.
9: அமைதி, அமைதி. அப்படி என்றால் நீ கனகதாராவிடமும் பழகியிருக்கிறாயோ?
0: இல்லை, பார்த்திருக்கிறேன். அதுவும் சற்று தொலைவில் இருந்து, அவ்வளவுதான்.
9: ஓஹோ, பார்த்த மாத்திரத்திலேயே கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் அப்படி என்ன மலையளவு வித்தியாசம் கண்டுவிட்டாய்?
0: கனகதாரா ஆடம்பரமும் அதிகாரமும் ஆணவமும் மிக்கவள். அதற்கு நேரெதிராய் தங்கம் எளிமையும் அடக்கமும் அன்பும் மிக்கவள்.
9: அடே அப்பா, இருவரையும் இவ்வளவு கணித்திருக்கும் நீ அவ்விருவரும் ஒருவர்தான் என்பதை எப்படி அறியாமல் போனாய்? அதுதான் என் வியப்பு.
0: அமைச்சரே, உங்கள் வியப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது.
9: அப்படியானால் அவளே சொல்லட்டும். கனகதாரா, நீ சொல். இந்த அவைக்கு மட்டுமல்ல, அழகனுக்கும் சேர்த்து விளக்கமாக சொல். நீதானே கனகதாரா?
1: ஆம்.
9: அழகா, இப்போதாவது உண்மையை சொல். உண்மையிலேயே கனகதாராவுக்கும் தங்கத்திற்கும் உனக்கு வித்தியாசமே தெரியவில்லையா?
0: இல்லை, நான் கனகதாராவை பார்த்தது அந்த நாட்டியத்தின் போது மட்டுமே. அன்று ஒப்பனையில் இருந்ததால் என்னால் அடையாளம் காண முடியவில்லை.
9: இதை என்னை நம்ப சொல்கிறாயா?
0: நான் சொல்வது உண்மை, நம்புவதும் நம்பாததும் தங்கள் விருப்பம்.
9: நமது மன்னரை பற்றியோ அல்லது முகரி மன்னனை பற்றியோ இவள் உன்னிடம் ஏதேனும் கூறியது உண்டா?
0: நமது மன்னர் முகரி மன்னனை என்ன செய்தார் என்பது பற்றி ஒரு முறை கேட்டதுண்டு. அதற்கு நான் விளக்கம் கூறிய போது இப்போதுதான் எனக்கு சில உண்மை விளங்குகிறது. கரிகாலரை தவறாக நினைத்தது என் பெரும் குற்றம் என தங்கம் கூறியதுண்டு.
9: இன்னும் இவளை நீ தங்கம் என்றே கூறுகிறாயா?
0: இவள் என்றுமே எனக்கு தங்கம்தான்.
9: உன்னிடம் பிறகு வருகிறேன். சரி கனகதாரா, நீ சொல், அழகன் எப்படி உனக்கு அறிமுகமானான்?
1: இங்கே எனக்கு பழக்கமான ஒரு பெரியவர் மூலம்.
9: யார் அந்த பெரியவர்?
10: அமைச்சரே, ஒற்றற்படை தலைவர் நேற்றிரவு அந்த பெரியவரை கைது செய்திருக்கிறார். சில நொடிகளில் அவரை கொண்டு வந்து விடுவார்.
9: ஆகட்டும் கனகதாரா, அன்று நீ ஆடிய நாட்டியம் மன்னரை கொல்வதற்கான திட்டம் தானே?
1: ஆம்.
9: பிறகு ஏன் உன் திட்டம் நிறைவேறவில்லை?
10: அமைச்சரே, அந்த சதிகாரி எங்கள் திட்டப்படி நடந்து கொள்ளாததான் காரணம். அவளுக்கு தான் தெரியும்.
9: சரி, காரணத்தை அவள் பிறகு கூறட்டும். முதலில் உங்கள் திட்டம்தான் என்ன, அதை கூறுங்கள்.
10: அன்று கரிகாலர் முன்னிலையில் கனகதாரா நாட்டியமாடி முடிந்ததும் மன்னரின் கரங்களால் பரிசில் பெறுவாள்.
11: அப்போது யாரும் அறியா வண்ணம் அவள் அணிந்திருக்கும் கடும் நஞ்சுதோய்ந்த புலிநகத்தால் மன்னரது கரங்களை தெரியாதனமாக பட்டது போல் கீறிவிட வேண்டும்.
12: அந்த விஷம் மன்னரின் உடலில் வேலை செய்ய அரை நாள் பிடிக்கும்.
13: அதற்குள் நாங்கள் பூம்புகார் நகரை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்பதுதான் திட்டம்.
9: அடே அப்பா, என்ன சாதுரியமான திட்டம்! கனகதாரா, இவர்கள் சொல்வது உண்மைதானே?
1: ஆம்.
9: அழகா, பார்த்தாயா இந்த அழகி செய்த அழகான வேலையை? இதுவும் எனக்கு தெரியாது என்றுதான் சொல்ல போகிறாயா?
0: கேட்கவே நெஞ்சம் கொதிக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீர்கள்?
9: அழகா, நான் நம்புவதற்கட்டும். உன்னையும் இந்த பெண்ணையும் தனித்தனியே சிறையில் வைத்து பூட்டியிருந்தேன். ஆனால் காலையில் இருவரும் அது எப்படி ஒரே அறைக்குள் இருந்தீர்கள்?
7: அமைச்சரே, சிறைக்குள்ளும் இவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறார்களா?
9: அரசே, அதுதான் எனக்கும் புதிராக இருக்கிறது. அழகா, இதற்காவது நீ உண்மையை சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
0: ஓர் பெரியவர் உதவி செய்தார், தப்பிக்க ஏற்பாடும் செய்தார்.
9: அப்படியா? இப்படி தப்பிக்க முயற்சி செய்தாயா?
0: ஒரு தவறும் செய்யாத நான் ஏன் அப்படி தப்பிச் செல்ல வேண்டும்?
9: அதாவது, விடிந்தால் நம் தலை தப்பாது என்று தெரிந்தும் நீங்கள் இருவரும் தப்பித்து விடாமல் சிறையிலேயே இருந்தீர்கள், அப்படித்தானே?
0: ஆம். உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு.
9: உனக்கு இருக்கலாம், ஆனால் உண்மையில் கொண்ட நம்பிக்கை எங்களுக்கு சிதைந்து போகும் அளவுக்கு உன் நடத்தை இருந்திருக்கிறது. அழகா, நீ இப்போது குற்றவாளியாக இருக்கிறாய்.
12: வணக்கம் அரசி, தங்களை காண காலாந்தகர் என்ற முதியவர் வந்திருக்கிறார்.
7: என்ன, காலாந்தகரா? அமைச்சரே, காலாந்தகர் என்னை காண வருவது அவருக்கு சிறுமை, நான் அவரை காணச் செல்வதுதான் அவருக்கு பெருமை. நானே சென்று அவரை உரிய மரியாதையுடன் வரவேற்று உபசரித்து விருந்தினர் மாளிகையில் தங்கச் செய்கிறேன்.
9: அரசே, தாங்கள் இங்கு இல்லாமல் இந்த விசாரணையை தொடர
7: இதோ மணிமுடியை அரியணை மீது வைக்கிறேன். அமைச்சரே, எனக்காக காத்திருக்க வேண்டாம். தாங்கள் விசாரணையை தொடர்ந்து நடத்தி நீதி வழங்குங்கள். தாமதமாக தரப்படும் நீதியானது தண்டனைக்கு ஒப்பானது.

0: சற்றே தாமதிக்க வேண்டாம்.
1: அப்படியாகட்டும் அரசே.
0: இந்த அரசவை எதன் பொருட்டும் நீதி வழுவக்கூடாது. நீதிக்கு பின் பாசம், இது முன்னோர் வகுத்த வேதம். அதுவே என் இதய நாதம். வருகிறேன்.
2: வாழ்க மன்னர், வாழிய சோழ நாடு, வாழ்க வாழ்க.
3: என்ன நடக்கிறது இங்கே?
1: அமைதி, அமைதி.
4: அமைச்சரே, இதோ சதி திட்டத்துக்கு உடந்தையாக இருந்த கிழவரை கொண்டு வந்திருக்கிறோம்.
1: ஓ, நீதானா அந்த கிழம்? எல்லாம் உன்னால் வந்த வினைதானா?
5: அமைச்சரே, நான் கிழம் என்றால் நீர் என்னை விட பழுத்த கிழம்.
1: அமைதி, அமைதி. பெரியவரே, கரிகாலரை கொலை செய்வதற்கென சோழ நாட்டில் புகுந்த பெண்ணுக்கு உடந்தையாய் இருந்தீரே, அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? உண்மையை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறைய வாய்ப்பிருக்கிறது.
5: அன்று கொலை முயற்சியே நடக்கவில்லை அமைச்சரே.
1: அப்படியா? நீர் தப்பிப்பதற்கு கூறும் உமது வார்த்தை ஜாலம் இங்கே எடுபடாது.
5: அமைச்சரே, நான் கூறுவது சத்தியம். அன்று நாட்டியத்தின் போது அரசரை கொல்ல கனகதாரா எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனாலும் அதை செயல்படுத்தியது போலவே நாடகமாடி தனது கூட்டத்தாரை சோழ நாட்டிலிருந்து தப்புவிக்க செய்தாள். உண்மையில் அவள் அன்று கரிகாலரை தொடவே இல்லை.
1: தாரா, பெரியவர் கூறுவது உண்மையா?
6: ஆம், உண்மைதான்.
1: ஏன் அவ்வாறு நாடகமாடினாய்? ஏன் நீ மட்டும் இங்கேயே தங்கினாய்?
5: அமைச்சரே, அதற்கும் இந்த அழகந்தான் காரணம்.
1: அப்படியா? எப்படி?
5: அழகனும் கனகதாராவும் மனதார விரும்புகிறார்கள். அவனை விட்டு பிரிந்து போக முடியாமல் இவள் தவிக்கிறாள். தப்பிச் சென்ற இவளது கூட்டமோ ஊருக்கு வெளியே பிடிபட்டு விட்டது.
1: என்ன தாரா, பெரியவர் கூறுவது
6: முற்றிலும் உண்மை.
1: சரி, குற்றத்தை நீயே ஒப்புக்கொள்ளுகிறாய். ஆனால் மன்னரை கொலை செய்யும் முயற்சியிலிருந்து ஏன் பின்வாங்கினாய்?
6: கரிகாலரின் இமய படையெடுப்பின் போது எங்கள் முகரி நாட்டு மன்னர் பிரதாபருத்திரனை அடிமைப்படுத்தினார். காவிரிக்கு கரை கட்டும் வேலையும் தந்து அவரை அவமானப்படுத்தினார். அதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் நான் இங்கு வந்தேன். இங்கே பொன்னி நதிக்கு கரை எழுப்பும் பணியில் கரிகாலரை அவமதிக்கும்படி எங்கள் மன்னர் நடந்து கொண்டதாகவும், தொடர்ந்து கரிகாலரை அவமதித்து வந்ததாகவும், நாட்டை ஆள்கின்ற மன்னருக்கு அகந்தை கூடாது எனும் பாடத்தை கற்பிக்கவே கரிகாலர் விரும்பினார். தம் நெற்றியில் உள்ள ஒரு விழுப்புண்ணையே நெற்றிக்கண் போல காண்பித்து வந்த எங்கள் மன்னர் பிரதாபருத்திரருக்கு பாடம் புகட்டவே கரிகாலர் அவ்விதம் செய்ததாக அழகன் என்னிடம் விளக்கி கூறியதும் கரிகாலரின் மேன்மையான உள்ளம் எனக்கு புரிந்தது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பல்லாண்டுகளாக கல்லணையை எழுப்பி வரும் அந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவரை கொலை செய்யும் எண்ணத்தை அப்போதே கைவிட்டேன். அத்துடன் இதுநாள் வரை மாமன்னரின் உயிரை காத்து வரும் என் மனதுக்கு உகந்தவரின் மனதுக்கு என்னால் வலி உண்டாகக் கூடாது எனவும் நான் முடிவெடுத்தேன். அனைத்துக்கும் மேலாய் ஒரு உயிரை கொல்லும் எண்ணமோ துணிவோ என்றும் எனக்கு கிடையாது. ஆனால் இதனை செய்ய வேண்டும் என்றதொரு நெருக்கடியை ஏற்படுத்தி என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள். எனவே வேறு வழியில்லாமல் நான் சோழ நாட்டுக்கு வந்தேன்.
1: சரி, இதெல்லாம் நம்பினாலும் கூட இது எதுவும் தெரியாமல் தான் அழகன் உன்னை காதலித்தான் என்பதை நம்புவதற்கில்லை.
5: நம்பத்தான் வேண்டும் அமைச்சரே. ஒரு வகையில் பார்த்தால் கரிகாலரின் உயிரை காப்பாற்றிய பெரும் பங்கு அழகனுக்குத்தான் உண்டு. பல சந்தர்ப்பங்களில் தன் வாளின் துணை கொண்டு கரிகாலரை காத்தவன் இப்போது தனது வார்த்தைகளின் துணை கொண்டு கனகதாராவின் மனமாற்றத்துக்கு காரணமாகி கரிகாலரை காப்பாற்றியிருக்கிறான். எனவே இவர்கள் இருவருக்கும் தண்டனை வழங்குவது நியாயமில்லை.
7: ஆமாம், ஆமாம்.
8: அழகன் குற்றமற்றவன்.
9: கனகதாராவும் சதிச்செயல் ஒன்றும் புரியவில்லை.
10: மனம் திருந்திய கனகதாராவுக்கு தண்டனை கூடாது.
8: ஆமாம், ஆமாம்.
1: அமைதி, அமைதி. பெரியவரே, கனகதாராவையும் அவளது மனமாற்றத்திற்கு காரணமான அழகனையும் மன்னித்தாலும் சோழ நாட்டில் பிறந்து ராஜதுரோகம் புரிந்த

0: உம்மையும் கனகதாராவின் கூட்டத்தினரையும் இந்த அரசவை மன்னிக்காது.
1: அமைச்சரே, மூப்பு காரணமாக இந்த கிழவனையும் மன்னிக்க கூடாதா?
2: அமைச்சரே, இந்த கிழவனை மட்டும் மன்னிக்க கூடாது.
3: அமைச்சரே, என்ன தண்டனையானாலும் எனக்கு கொடுங்கள். அந்த பெரியவர் மீது எந்த தவறும் கிடையாது. என் மீது கொண்ட அன்பினால் எனக்கு உதவி புரிந்தார். அவர் என் தந்தைக்கு ஒப்பானவர். தயை கூர்ந்து அவரை தண்டித்து விடாதீர்கள்.
2: கூடாது அமைச்சரே, கூடாது. இந்த கிழவன் ஒரு தேச துரோகி, இவனை மன்னிக்கவே கூடாது.
4: ஆமாம், ஆமாம். அதோ கிழவன் ஓடுகிறான்.
5: பிடியுங்கள்,
4: கிழவன் தப்பிக்க பார்க்கிறான்.
5: பிடியுங்கள், பிடியுங்கள்.
2: இது என்ன, கிழவன் நரைமுடியை கிடைக்கிறானே.
4: மாமன்னர்
6: கரிகால சக்கரவர்த்தி,
4: பொன்னியின் காவலன்.
2: அரசருக்கு அரசரே, இது என்ன நாடகம்? இது புரியாமல் உளறிவிட்டேனே. அடியேனை மன்னித்தருள வேண்டுகிறேன்.
7: நானும் அமைச்சரும் சேர்ந்து நடத்திய இந்த நாடகம் நன்மையில் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான்.
2: என்ன நாடகமா?
7: அவையோருக்கு சிலவற்றை விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இதோ நிற்கும் கனகதாரா முகரி நாட்டு ஒப்பற்ற நாட்டிய தாரகை, என்னை கொலை செய்வதற்கு ஏவி விடப்பட்ட அப்பாவி பெண். அவள் வந்தபோதே ஒற்றர் படைத்தலைவர் மூலம் விவரம் அறிந்து கொண்டேன். என் பொருட்டு ஒரு விவரமறியாத பெண்ணுக்கு, அதுவும் நாட்டிய தாரகைக்கு, நம் நாட்டில் யாதொரு துன்பமும் விளைந்திடக் கூடாது என்று முடிவெடுத்துதான் அவளுக்கு உதவியாக அழகனை கை காட்டினேன். இது விஷயத்தில் அழகன் ஒரு நிரபராதி மட்டுமல்ல, அப்பாவியும் கூட. அவன் கனகதாராவுக்கு என் மீதிருந்த அவப்பெயரை நீக்கி நன்மதிப்பை கூட்டியதோடு அவளையும் திருத்தி நல்வழிப்படுத்தியதால் அழகன் பாராட்டிற்குரியவன். கனகதாராவின் அன்னையை பிடித்து வைத்துக் கொண்டு அவரை கொன்றுவிடுவேன் என மிரட்டியதால்தான் தன் உள்ளத்துக்கு மாறாக இந்த சதிச்செயலை மேற்கொள்ள கனகதாரா முன்வந்தாள். ஆனாலும் தன் சொந்த நலனை விடவும் இங்கே சோழ நாட்டு மக்கள் படும் பெருந்துயருக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லனை எழும்புவதற்காகவாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதனால்தான் என்னை அவள் கொல்லாமல் விட்டாள். இதுதான் உண்மையான காரணம்.
2: ஆஹா, கனகதாராவின் எண்ணம் பெரிதினும் பெரிது.
7: ஆம் கனகதாரா, உனக்கொரு நற்செய்தி. அங்கே பிரதாபனின் சிறையில் இருந்த உன் அன்னை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். விரைவில் அவரும் இங்கே வந்து உன்னை சந்திப்பார்.
3: அரசே, என் நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது. தங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்?
7: என் மகள் போன்ற உன்னிடம் நான் நன்றியை பெறுவது முறையாகுமா கனகதாரா? வள்ளி, நீ போய் அதை கொண்டு வா.
8: ஆகட்டும் அரசே.
0: பிறர் மனமகிழ நல்லவர்கள் எதை செய்தாலும் அது அழகுதான். ஆனாலும் கனகதாராவுக்கும் அழகனுக்கும் தண்டனை உண்டு.
2: அமைச்சரே, இது அநியாயம்.
0: புறவரே, இது அமைச்சரின் கட்டளை அல்ல, அரச கட்டளை.
2: இருந்தாலும் அமைச்சரே, இசைப்பாடும் புலவரெல்லாம் வசைப்பாடினால் அசைமாறும் பசை காயும்.
0: என்ன உளறல் இது?
2: தண்டிக்கவும் ஐயா, மன்னிக்கவும் அண்ணா, குளறி விட்டது என்ன?
7: புலவரே, எடுத்ததற்கெல்லாம் அவசரப்பட்டால் புலமை வருமா? புலம்பல் தான் வரும். இப்போது நீர் சற்று பொறும்.
8: அரசே, இதோ தாங்கள் சொன்னபடி மணமாலைகள் கொண்டு வந்திருக்கிறேன்.
7: அழகா, காதல் சிறையில் இருந்த உங்கள் இருவருக்கும் இந்த நீதிமன்றம் கல்யாண சிறையை பரிசளிக்கிறது.
2: இது அல்லவோ நல்ல தீர்ப்பு.
0: தன்னை கொல்ல வந்த பாவைக்கும் நல்ல வழிகாட்டும் நாயகன் எங்கள் கோமகன்.
2: ஆமாம், இது அல்லவா புன்மணம்.
7: மணமக்கள் நீடூழி வாழ்க.
2: வாழ்க, வாழ்க.
0: பொன்னி கரை காணும் சென்னி கரிகாலர்,
2: புன்னியின் காவலன் புகழ் வாழ்க, வாழ்க.
9: எங்கள் பொன்மணச் செம்மல் புகழ் வாழ்க, வாழ்க.
0: இல்லையனாது அள்ளித்தரும் வள்ளல் வாழ்க.
4: கல்லனை கண்ட காவிய தலைவன் வாழ்க,
9: வாழ்க, வாழ்க, வாழ்க, வாழ்க.
7: மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, வணங்குகிறோம். நாடு வாழ்க, மக்கள் வாழ்க,
9: வாழ்க, வாழ்க, வாழ்க, வாழ்க, வாழ்க, வாழ்க.
10: நேயர்கள், இதுவரை பொன்னியின் காவலன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கரிகாலன் மற்றும் கிழவராக இளங்கோ குமணன், அழகனாக இஎம்எஸ் முரளி, அமைச்சராக பி ஆர் துரை, பிரதாபருத்திரனாக ஏ ராஜேந்திரன், பராக்கிரமனாக இஏ வில்சன், வீரசிங்கனாக வி சசிகுமார், நாயனக் கவிஞராக கே பி குமார், கனகதாரா மற்றும் தங்கமாக கே ஆர் அனுராதா, வள்ளியாக எஸ் ஜெயந்தி, தனஞ்சயராக எல் மோகன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5 மணி. பொன்மாலை பொழுது வாடா மலர். நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். மலர்கள் பலவிதம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நிறமும் உண்டு, குணமும் உண்டு. அவற்றில் அனிச்ச மலர் நம் சுவாசம் பட்ட அளவிலேயே வாடிவிடும். ஆனால் வாடாமல் இருக்கும் மலர் வாடாமலர். வாடாமலர் போன்று நம் நினைவில் நின்ற பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடா மலர். நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பிடம்பெற கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய அந்த இனிமையான பாடல் இதயக்கணி திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. நிலத்தில் நேரம் 5:20. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது, வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

பொன்மாலை பொழுது வாடாமலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஊட்டியஃபம் 101.8 இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் இது. கேட்ட அந்த பாடல் நாளை நமதே திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-ல இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா. சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது. நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள்? இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

சூப்பரான பாடல் கேட்டோம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர்.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

கேட்ட அந்த பாடல் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து கே ஜே எஸ்எஸ் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது கே வி மகாதேவன் அவர்களின் இசையில். நிலையத்தில் நேரம் 5:43 நிமிடம். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடா மலர். நினைவில் நின்ற இனிமையான பாடல்களின் தொகுப்பு இடம்பெற கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

5:48 நொடியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமல. இனிமையான மாலை நேரத்தில் கேட்ட அந்த இனிய பாடல் கௌரவம் திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா மற்றும் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களின் இனிமையான குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.

11:53 நிமிடத்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். கேட்ட அந்த பாடல் என்னென்ன திரைப்படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் ஒலிக்க கேட்டோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: சிஏடி சங்கர் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களின் இனிமையான குரலில் வேதா அவர்களின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள்.

அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
3: பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
4: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
3: இன்னொன்னு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம்.
4: நீ இப்ப கிளம்பு.
5: RBI சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று மாலை மற்றும் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 356 பகுதி இடம்பெறும். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் நீலகிரியில் சிறப்பு வாய்ந்த மலைக்காய்கறிகள் சாகுபடி குறித்த நேர்முகம், தகவல் களஞ்சியம் மற்றும் கிராமிய பாடல்கள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 திரைகாணம். 10:00 ரவிவாஷி அகில் பாரதிய சங்கீத் சபா. பண்டிட் ஹரிசங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தார் இசை இடம்பெறும். நாளை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே ஏற்படும் மரபணு கோளாறு குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்துதல் தடுப்புச் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா ஜோசப் அவர்கள்.

7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 ரெட்ரோ ராங்கங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் இடம்பெறும். 9:10 சைபாள் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். சாதனை சிற்பிகளைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெறும். 10:30 பயணிகள் விருப்பம் நேர்கள் கருத்து பகிர்வு. 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம் இடம்பெறும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 பூவையர் உலகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: நாளை மாலை 5 மணிக்கு புதுதில்லி ராஷ்டிரபவனில் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar.

0: கேட்ட பாடல் லட்சுமி திரைப்படத்திலிருந்து சாம் குரலில் ஒழித்தது. நிலைத்த நேரம் 6:24. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி.

0: प्लेटफॉर्म नंबर 2 से चलने वाली सुपर फास्ट एक्सप्रेस के यात्रियों
1: ना इंगे इरके
2: ना ओंदे तेडल इदे मोबाइल चार्ज பண்ணனும்
1: மூளைய சார்ஜ் பண்ணு
3: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க पर्सनल டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்
1: பாத்தியா
2: அப்ப இருங்க நான் பே பண்றேன் சிக்னல் இல்ல
3: இப்ப என்ன பண்ணுவ
2: ஃப்ரீ வைஃபை இருக்கல்ல
1: மடையா திருந்துடா
3: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை
2: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க
4: பை பை
3: ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க
5: கண்ணா நேத்தே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது வாஷிங் மிஷின் ஓடுது வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா ஜீரோ நான் கேட்டதுக்கு சொல்றான் சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள் ஹர் ஹர் சூரியகர்
6: முட்டாள் புதுகார் வெள்ள வாய்ப்பு
7: சொல்கிறது
8: வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா.

0: நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக்க அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லி சொல்லிடு, நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்ப 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை, இப்ப ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ்னா அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபிலையும் சொல்லியிருக்கோம், இப்ப சிறைத்துறையும் சொல்லிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்தவித கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது, எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜெனரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள் குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னா என்னென்ன மாதிரி பண்ணணும், ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவரும் சேர்ந்து மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக்கா அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக்கா அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கை முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக்கா அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக்கா அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ளது.

0: புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வீயை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: நாக்குபிட்டன ஜனையல்லாக நமஸ்காரா, இது ஊட்டி எஃப்எம் 101.8. நங்க ஜனாவு சந்தோ நங்க ஊட்டி எஃப்எம் தோக 6:41 இஜுமணி கெட்டா பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள் கேத்தன. ஈ படு

வழி பாடல்கள், ஒந்தொந்த ஜனவும் ஒந்தொந்த மாக்கியான பாடல்கள். இதில் சந்தோஷா, துக்கா, ஆனந்தா, யோசனை எல்லா விதவாத கலந்த ஒரு கலவையா நாங்கள் ஜனஜனகு கேத்துந்திதா. நீங்க ஆர்வமா கேப்பா ஈ கதையா நான் இங்காய் பிளே மாடினேன். மனசு மாறிரா என்ன நெனப்பு ஓடிரா, மம்மா நின்னா கண்டா மேலத்தா. ஊனா மயிலுனி என்ன நீ கேனா மாறிரா, ஏனா ஏகியூ நின்னா கேனா என்ன திந்தரா.

நங்கல்லா செய்தோ இன்னகிட்ட கேட்டோ இது பெட்டத கமலு மடுகுமழி பாடல்கள். டெய்லி சந்து 6:41 மணி கிட்ட நீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோகை நாங்க கேட்டு கவனமாடி ஒன்னொன்னு ஜனவும் கேட்டு நோடிவி நான் இங்க மறுச்சு நீங்க நான் சந்திச்சேன்.

0: ஹலோ,
1: 8ஆம் தேதி எப்ப வரும்?
2: ஹலோ
1: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8ஆம் தேதி எப்ப வரும்?
3: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை
1: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.

0: நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி இடம்பெறுவது
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: மக்கள் மனதில் சுதந்திர எழுச்சியை ஏற்படுத்தவே நாடக நடிகர்களும் நாடக ஆசிரியர்களும் தங்களை பிரச்சாரகர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் என்று சொன்னீர்கள். கொடிகாத்த குமரன் போன்றவர்களின் தியாகங்களை அறிந்தால் மக்களுக்கு நிச்சயம் தேசப்பற்று வளரத்தான் செய்யும். அதற்கு பலமான பிரச்சார தளமான பத்திரிகைகள் முக்கிய பங்கு வகித்திருக்குமே தாயே.
4: ஆமாம், அப்படித்தான் இருந்தது மகனே. நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தேசப்பற்று கொண்ட பத்திரிகையாளர்களின் பங்கு மிக அதிகம்தான். பத்திரிகைகளின் மூலம் தொடக்கத்தில் அவர்கள் மக்களுக்கு அரசியல் கல்வி அளித்தார்கள். சமய சமுதாய சீர்திருத்தங்களை மக்களிடம் கொண்டு சென்றார்கள். அரசின் நடவடிக்கைகளை விமர்சித்தார்கள். பத்திரிகை வழியாக மக்களிடம் பொது கருத்தை உருவாக்கினார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் குறித்த தகவல்களை திரட்டி வெளியிட்டார்கள். தேசியம் வளர இவையெல்லாம் பெரிதும் உதவி செய்தன. அந்த நேரத்தில் பத்திரிகைகளை சேவை நோக்குடனேயே தொடங்கினார்கள். நாட்டுப்பற்று, அரசியல் ஆர்வம், துன்பங்களை தாங்கும் தைரியம், இவைதான் அந்த பத்திரிகைகளின் சொத்தாக இருந்தது. காங்கிரஸ் இயக்க தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் இத்தகைய குணங்களை கொண்ட பத்திரிகையாளர்களாகவே இருந்தார்கள். பம்பாயில் கூடிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் 1/3 பிரபல பத்திரிகையாளர்கள்தான். ஜி சுப்பிரமணிய ஐயர், பாலகங்காதர திலகர், சுரேந்திரநாத் பானர்ஜி, சிஷிர் குமார் நகாஷ், மோதிலால் கோஷ், கோபால கிருஷ்ண கோகலே, என் என் சென், தாதாபாய் நவ்ரோஜி, ஜி பி வர்மா என முக்கியமான பத்திரிகையாளர்கள் தான் அதில் இருந்தார்கள். பின்னாளில் காந்தியும் ஒரு பத்திரிகையாளனாகவே தன்னை முன்னிறுத்திக் கொண்டான். அந்நிய மொழியான ஆங்கிலத்தை கூட சுதந்திர போராட்டத்தின் போது தேச தலைவர்கள் சாணக்கியத்தனமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆங்கிலத்தை கொண்டே ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க பெருமுயற்சி செய்தார்கள். ஹிந்து ஆங்கில இதழை தொடங்கிய ஜி சுப்பிரமணிய ஐயர் இதில் முன்னோடி. இன்னும் சில ஆங்கில இதழ்களும் கூட சுயராஜ்ய பயிருக்கு நீர் வார்த்தன. முதலாம் உலக போரின் போது அன்னி பெசண்டும் திலகரும் தனித்தனியே சுயாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அதன் கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்காக அனி பெசன்ட் மதராஸ் ஸ்டாண்டர்ட் என்ற பத்திரிகையை வாங்கி அதற்கு நியூ இந்தியா என்று பெயரிட்டு நடத்திய போது திலகரோ கேசரி மராட்டா பத்திரிகைகளை அதற்காக நடத்தினார். அரசாங்கம் இந்த பத்திரிகைகளுக்கு அதிக பொறுப்பு தொகை வசூலித்தது. 1917 அன்னி பெசன்ட் கைதான போது அரசின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயாட்சி இயக்கம் தீவிரமடைந்தது. அதில் பெரும்பான்மையான பத்திரிகையாளர்கள் பங்கேற்றார்கள். இந்த சுயாட்சி இயக்கத்தால் உந்தப்பட்டு தமிழ் மண்ணில் திரு வி கல்யாண சுந்தரம் களம் இறங்கினான். அவன் தேசபக்தன் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தி வந்தான். திருவாரூர் விருத்தாச்சல கல்யாண சுந்தர முதலியார் என்பதைத்தான் திருவீகா என்று சுருக்கி அழைத்தார்கள். 1883 பிறந்தவன். சென்னையில் பள்ளி கல்வி கற்றான். அவன் தெய்வ பக்தி மிக்கவன். தேவாரம், திருவாசகம் என கதிரைவேர் பிள்ளையிடமும் பிறகு மயிலை வித்வான் தணிகாச்சல முதலியாரிடமும் தமிழ் படித்தான். அதனுடன் சேர்ந்து சம்ஸ்கிருதமும் பயின்றான். ஆங்கிலம், வேதாந்தம், பிரம்ம ஞான தத்துவம் என பல துறைகளிலும் அவன் கவனம் இருந்தது. சென்னையில் சொற்பொழிவாற்றிய பிபின் சந்திரபாலின் பேச்சும் அரவிந்தரின் பத்திரிகையும் திருவிகாவை ஒரு தேசபக்தராக உருவாக்கியது. தேசபக்தன் எனும் பத்திரிகையில் ஆசிரிய பொறுப்பை ஏற்று நடத்தினான். பின்னாளில் நவசக்தி இதழின் ஆசிரியராக இருந்தான். அரவிந்தோ நடத்தி வந்த வந்தே மாதரம் இதழை சென்னைக்கு வரவழைத்து மக்களிடம் அதை படித்து காண்பித்து சுதந்திர கருத்துக்கள் பரவச் செய்தான். 1910

1919 காந்தியை முதன்முதலாக சந்தித்தான். திலகரை வ.உ. சிதம்பரத்துடன் சென்று சந்தித்து உரையாடினான். சென்னை கவர்னராக இருந்த வெலிங்டன் அதற்காக நேரில் அழைத்து நாடு கடத்த வேண்டியிருக்கும் என்று அவனை எச்சரித்தான். இப்படி அரசியலில், தொழிற்சங்க இயக்கத்தில், தமிழ் இலக்கியத்தில், சைவ சமயத்தில் என பன்முக திறமை கொண்ட திருவிகா தமிழ் இதழியல் உலகில் தனிப்பெரும் தொண்டாற்றியவனாகவே இருந்தான். எத்தனையோ தேசிய இதழாளர்கள் இருந்த போதும் பாரதியின் பங்கு மிக பெரிதுதான். அவன் தலை சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒப்பற்ற செய்தியாளனாகவும் இருந்தான். தமிழில் கேலி சித்திரம் என்ற கார்ட்டூனை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவன் அவன். சுதேசமித்திரனில் அவன் எழுதிய கனல் கக்கும் கட்டுரைகள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு பெரும் தலைவலியாகத்தான் இருந்தன. இந்தியா, விஜயா ஆகிய இதழ்களின் மூலமும் பாரதி தன் கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் வைத்தான். சுப்பிரமணிய சிவா, வாவேசு ஐயர் இவர்களும் இதழ்களின் வாயிலாக சுதந்திர போராட்டத்தை கொழுந்து விட்டு எரிய செய்தார்கள். வாவேசு ஐயர் சிறுகதையின் பிதாமகன். அவன் பாக்யலட்சுமி என்ற பெயரில் நடத்திய பத்திரிகை தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. சுப்பிரமணிய சிவா இந்திய தேசாந்திரி, பிரபஞ்சமித்ரன், ஞானபானு ஆகிய இதழ்களை நடத்தினான். இவர்களின் வழியில் தினமணி நாளிதழை தொடங்கிய தஞ்சை மண்ணைச் சேர்ந்த சதானந்த், ஆங்கிலேயர்களுக்கு சவால் விடும் வகையில் த ஃப்ரீ பிரஸ் நியூஸ் ஏஜென்சி என்ற செய்தி நிறுவனத்தையும் நடத்தினான். ஃப்ரீ பிரஸ் ஜேர்னல் என்ற ஆங்கில நாளிதழையும் திறம்பட நடத்தினான். சதானந்த் தொடங்கிய தினமணி இதழில் ஆசிரியராக இருந்து சுதந்திர போராட்ட கனலை மேலும் சூடேற்றியவன் தென்காசி எஸ் சொக்கலிங்கம் பிள்ளை. தமிழ் பத்திரிகை உலகில் பேனாமன்னன் என்றே அவனை கொண்டாடினார்கள். அவனுடன் சேர்ந்து அதே பத்திரிகை தளத்தில் தேசபக்தி கனலை மூண்டடச் செய்தவன் ஆம்பூர் நானு ஐயர் சிவராமன். அவன் பத்திரிகை உலக பிதாமகன் என்று பெயர் எடுத்தான். விடுதலை வேள்வியில் தங்கள் வியர்வையை ஆகுதியாகச் சொரிந்து விடுதலை பயிர் வளர்த்த இவர்கள் இருவரின் வாழ்க்கையையும் சொல்கிறேன் கேள்மக.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ்.
1: மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் துவங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 6வது இடமாக விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த

0: தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர்.
1: லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக இங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்திலேயே எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆதார் மையம் 10 மினிட்ஸ்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு.
0: நடந்து முடிந்த 12 வகுப்பு தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 85% மாணவர்களை தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதற்கான காரணம் குறித்த ஆய்வு மேற்கொள்வதற்காக 121 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கூடும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வித்தரம் குறைவதற்கான காரணம் என்ன குறித்து விளக்கம் அளிக்க தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தலைமை ஆசிரியர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உடனே தேர்வில் உடனடியாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
2: பிளஸ் டூ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம HMSயோட ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி எங்கே நம்ம ஸ்லிப் ஆயிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் வந்து எந்த குழந்தைகள் வந்து அந்த தேர்ச்சி பெற இயலவில்லையோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து உடனடி தேர்வில் உடனே அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதா முதல் கட்டமாக நம்ம பார்க்குறோம். அந்த முயற்சியில் நம்ம கவனம் சிதறிடக்கூடாது. அதை முடிச்சுட்டு HMS கிட்டையும் கேட்குறோம், என்ன ரீசன்ஸால் போயிருக்குன்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. வர கல்வியாண்டில் அதை எப்படி சரி செஞ்சு அடுத்த வருஷம் இந்த நிலைமை இல்லாமல் இருக்குன்றது பார்க்குறோம். இப்போ
0: விழுப்புரம் மாவட்டத்தின் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்துத் துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி வாகனங்களின் அணிவகுப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா, ஓட்டுநர் நடத்துனர் உதவியாளர் உள்ளிட்டோர் அவசர கால வழி ஆகியவை உள்ளதா என்று பார்வையிட்டார். மேலும் முதலுதவிப்பட்டி தீ பாதுகாப்பு கருவி உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். தனியார் பள்ளி வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 600 மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. இதனை பள்ளி திறப்பதற்கு முன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரி செய்ய வேண்டும். அவ்வாறு சரி செய்யப்படாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அந்த முகாமில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவசமாக கண் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விளக்கமும் அளிக்கப்பட்டன. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
2: நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 143 பள்ளிகளில் 600 வாகனங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி, வருவாய் கோட்டாட்சியர் இருப்பாரு, RTO இருப்பாரு, DSP இருப்பாரு, CO இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதோட ஆய்வு வந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு முதற்கட்டமாக ஒரு 300 வாகனங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம துறை அலுவலர்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதில் பல்வேறு, இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் சரியாக வேலை செய்தா இல்லையா, முதலுதவிக்கு பெட்டிகள் கரெக்டாக இருக்கா இல்லையா, பெட்டிகளில் இருக்கிற மருந்துகள் வந்து காலாவதியாகமா இருக்கா இல்லையா, முக்கியமாக நம்மளுடைய வண்டிகளில் கேமரா, நிறைய இடங்களில் முந்தைய காலங்களில் வந்து அறியாமையால் முன்னாடி போகிறனால சில உயிரிழப்புகள் நடந்திருக்கிறனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராலாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இந்த விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தை ஏற்ற டிரைவருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்டில் ஆய்வு வந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
0: விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2 ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் மற்றும் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை 8:30 மணிக்குள் கொண்டு வர வேண்டும். இதில் மொத்தம் 2664 நபர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இவர்களுக்கு விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
3: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம்.

0: பெற்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின்போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சவுத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சவுத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை

0: நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலியக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆர்யாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும், திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும்

0: இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2.0 கிராம் என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

5 மாத வயதுள்ள வாழை மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் போன்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும். விவசாயிகளுக்கான அறிவிப்பு இடம்பெற கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:30.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக நீலகிரியின் சிறப்பு வாய்ந்த மலை காய்கறிகள் சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலசுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்வோம்.
1: இந்த மலை காய்கறிகள் சாகுபடி அப்படின்ற இந்த விவசாய தொழில நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க?
2: கிட்டத்தட்ட 40 வருஷம்.
1: இந்த 40 வருஷ கால அனுபவத்துல என்னென்ன மாதிரியான காய்கறிகளை பயிரிட்டு இருக்கீங்க?
2: கிழங்கு, முட்டைகோசு, காட்டு, பீட்ரூட், பீன்ஸ், அவர வகைகள்.
1: நீங்க பயிரிட்ட காய்கறிகளுடைய அந்த விவசாய அனுபவங்கள் எப்படி?
2: விவசாய அனுபவம், கிழங்கு மார்ச் மாசத்துல போட்டனா ஜூன் மாசத்துல கிழங்கு எடுக்கல, ஒரு 3 மாசம் டைம் ஆகுது. அதே மாதிரி பீட்ரூட் காட்டையெல்லாம் அதே பீரியட் தான், ஒரு 3 மாசம் தான் டைம் அதுக்கெல்லாம். பீன்ஸ் ஒரு 2.5 மாசத்துல பீன்ஸ் ஆயிருது. இனி பீட்ரூட் அதெல்லாம் ஒரு 3 மாசம், 3 மாசம் காட்டு, அதே டைம் 3-4 மாசம் வரைக்கும் காட்டு பீரியடு. 100 நாள் காட்டு இருக்கு, இதில் 115 நாள் காட்டு இருக்கு. அதே மாதிரி கிழங்கு அதே ஒரு 3 மாசத்துல கிழங்காயிருது, ஒரு 100 நாள்.
1: இப்ப இந்த மாதிரியான காய்கறிகளை நீங்க பயிரிடுறதுக்கு முன்னாடி நிலப்பகுதியை எப்படி தயார்படுத்துவீங்க?
2: டிராக்டர் வச்சு, டில்லர் வச்சு ஓட்டி பதப்படுத்தின பின்னாடி அது காவாயி அது இதை எடுத்து அதுக்கு பின்னாடி விதை போடுறதுக்கு ஆரம்பிப்போம். அது விதை போடுறதுக்கு பாத்தி எடுத்துட்டு, கிழங்குன்னா பாறை, பாறைன்னா 1 அடிக்கு கிழங்குக்கு பாறை ஒரு அகலம், 1 அடி டு 1.5 அடிக்கு அகலம் எடுத்தோன்னா அந்த பச்சை வெட்டி அது இது ஆகாம நம்ம பெரிய பாறையா வரும். இந்த பீட்ரூட்டுக்கு இதே பேடு கட்டி பாத்தியே கட்டலாம், அல்லது காவாய் எடுத்துட்டு இது போடலாம். 3/4 அடி கேப்ல பாறை எடுக்கலாம், பாறை எடுத்து விதை போட்டோன்னா இது வரும். காட்டுக்கு பேடு பாத்தி கட்டிதான் இது பண்ணு, 4 இன்ச்சுக்கு ஒரு பாறை எடுத்து போடலாம். இனி விதை கழிக்கும் போது காட்டெல்லாம் கழிக்கணும், ஜாஸ்தி விதை வந்தானே கழிக்கணும், இல்லாவிட்டா கழிக்க தேவையில்லை. இனி பீட்ரூட் அப்படியே விட்டுடுறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பீன்ஸ் எல்லாம் பாறை 1 அடிக்கு பாறை எடுத்துடுறேன், பாறை எடுத்துட்டு ரவண்டா போடுறேன், புஷ் இந்த அரிக்கட்டு இதெல்லாம் ரவண்டா போடுறேன். அது ஒரு 2.5 மாசத்துல மகசூல் கிடைக்கும். அவரை 3 மாசத்துல அதே சேம் அதே புஷுக்கு போட்ட இது வந்து பாறை, 1 அடிக்கு பாறை, அது மூடிட்டு எருவு போட்டு இது பண்ணுறேன். அதுக்கு ஒரு முளைப்பு வந்தவுடனே ஒரு எருவு, தற்கரி எருவு, காட்டு பீட்ரூட் எல்லாத்துக்கு இது 4 போடுறேன், இதுக்கு எல்லாம் 5 போடுறேன்.
1: இந்த உரங்கள் எல்லாம் போடுறத சொல்லும்போது நீங்க நாட்டு உரங்களும் பயன்படுத்துறீங்களா, இல்ல இந்த ரசாயன உரங்களை தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கா உங்க விவசாயத்துல? நீங்க எதை பயன்படுத்துறீங்க?
2: இப்ப நாட்டு உரம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, லோடு 35,000 ஆகுது. அதனால இந்த கோழி எருவு மற்ற இந்த ஆர்கானிக் அந்த மாதிரி உரத்தை உபயோகப்படுத்துறேன்.
1: இப்ப இந்த உரங்கள் மாற்றி பயன்படுத்துறதுனால உங்களுக்கு மகசூல் எப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஈல்டு கிடைக்குதா இல்ல கம்மி ஈல்டு கிடைக்குதா இந்த இயற்கை உரமோ இல்ல இந்த ரசாயன உரமா பயன்படுத்தும் போது?
2: இல்ல, இயற்கை உரம் மாட்டு சாணம் தான் நல்லா இருக்கு. இப்ப அதுக்கு பதிலாக அது கிடைக்காத விலை ஜாஸ்தி ஆனால, முட்டுவலி ஜாஸ்தி ஆனதுனால இந்த கோழி எருவு இந்த ஆர்கானிக் இந்த மாதிரி போடுறேன். இருந்தாலும் மோசம் ஆகுறது இல்ல. காட்டெல்லாம் ஒரு மூட்டை காட்டுக்கு இப்ப எல்லாம் வர்றதே ஹைபிரிடு காட்டு பீட்ரூட் இதெல்லாம், 30 to 40 வரைக்கும் ஒரு மூட்டை காட்டுக்கு, ஒரு ஏக்கராக்கு 300-400 வரை மூட்டை வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி சேம் இதே பீட்ரூட்டும் அதே அளவுக்காகு. இனி பீன்ஸ் ஒரு மூட்டை காட்டுக்கு ஒரு 15 மூட்டை அளவுக்கு பறிக்கலாம்.
1: உங்க விவசாய பயிர்களை எவ்வளவு ஏக்கர் அளவு பயிரிட்டு இருக்கீங்க?
2: நாங்க கொஞ்சம் எல்லா பயிர், எல்லா இது பீட்ரூட் காட்டு பீன்ஸ் கிழங்கு இதெல்லாம் ஒரு 2 முட்டை 3 முட்டை ஒரு ஏக்கராக்குள்ளதான் போட்டிருக்கோம்.
1: சரி, 1 ஏக்கராக்குள்ள நீங்க எத்தனை பயிர்களை போடும்பொழுது சராசரியா ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வளவு செலவாகுது? உங்களுக்கு ஒவ்வொரு காய்கறிக்கும் இவ்வளவு செலவாகுதுன்னு எவ்வளவு சொல்லலாம்?
2: கிழங்குக்கு இந்த தடவை செலவு ஒரு ஏக்கரை பொறுத்து கிட்டத்தட்ட விதைக்கிழங்கே ஒரு மூட்டை காட்டுக்கு 3 துண்டு கிழங்காகுது. எருவு அது இது பார்த்தோன்னா 15க்கு மேல செலவாகுது, ஒரு ஏக்கராக்கு 1.5 லட்சம் கணக்கில் ஆயிடுது.
1: இந்த வெவ்வேறு பயிர்களை தாக்கக்கூடிய நோய்கள் என்ன?
2: அது லேட் பிளேட் மெயினாக கிழங்கு. இன் மீதி பயிர்களை தாக்கக்கூடிய இந்த பூச்சி வகை, பூச்சி இந்த வண்ணாத்து பூச்சி, அந்தி பூச்சி இந்த மாதிரி இருக்கு. இனி பூமியில இந்த வெள்ளைப்புழு, இந்த கருப்பு புழுன்ட்டு இருக்கு, அது வெள்ளைப்புழுக்கு மருந்தே கிடையாது. இனி மீதியெல்லாம் மருந்து பெஸ்டிசைடு தான்.
1: இப்ப நீங்க ஒரு விவசாய நிலத்துல இப்ப நீங்க இத்தனை காய்கறிகள் பயிரிடும் பொழுது ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் தண்ணீர் தேவைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: தண்ணீர் முதல்ல முன்னால இந்த ஸ்பிரிங்க்லர் இது வச்சு ஜாஸ்தி இல்லை, இப்ப பட்டர்ஃபிளை வச்சு ஓரளவுக்கு தண்ணீர் கண்ட்ரோல்ல ஓரளவுக்கு தண்ணீர் மிச்சமாகுது பட்டர்ஃபிளை வைக்கிறதுனால.
1: இப்போ எந்த காய்கறி பயிருக்கு தண்ணீர்?

0: அதிகமா தேவைப்படுது, எந்த காய்கறி பயிருக்கு தண்ணீர் கம்மியா தேவைப்படுது?
1: காய்கறி இந்த காட்டு பீட்ரூட்டுக்கு தண்ணி ஜாஸ்தி தேவைப்படுது. இந்த கிழங்குகள்லாம் ஒரு 8 நாள் 10 நாளுக்கு இதெல்லாம் இது ஸ்டார்டிங்கிற முளைப்பு வர வரைக்கும் தண்ணி ஜாஸ்தி வரும். அதுக்கு முன்னாடி ஒரு 8 நாளைக்கு ஒரு வாரம் ஒரு தண்ணி இது முளைப்பு வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வேறாகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி தேவை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கலாம்.
0: இப்ப இந்த மாதிரியான காய்கறி பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதே வந்து கண்டிப்பா களைக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இந்த மாதிரி என்ன மாதிரியான காய்கறி பயிர்களுக்கு என்னென்ன மாதிரியான களைக்கொல்லிகள் பயன்படுத்தும்?
1: களைக்கொல்லி கிழங்கு அடிச்சா ஒரு 15 நாள் முளைப்பு வர்றதுக்கு கிராமிக்ஸன் அடிக்கிறோம். இன்னும் வேற அதுக்கு சேர்ந்த மாதிரி 2-3 மருந்து இருக்கு. காட்டு பீட்ரூட்டுக்கு இந்த மாதிரி மருந்து களைக்கொல்லிக்குன்னு 2-3 கம்பெனியில.
0: இப்ப இத்தனை பயிர்கள் நீங்க பயிரிடும் பொழுது உங்களுடைய விவசாய அனுபவத்துல எந்த பயிர் வந்து ஒரு லாபகரமான பயிரா இருந்திருக்கு?
1: லாபகரம்னா இப்ப காட்டு பீட்ரூட் விக்கிற வேலை மாதிரி இருந்தானா லாபகரமா தான் இருக்கு. ஆனா இந்த தடவை பீட்ரூட் ரொம்ப அந்த பூச்சி கொல்லினால இந்த பீட்ரூட் காட்டு கிழங்கு இதெல்லாம் ஃபெயிலியர் தான். இருந்தாலும் விலை வித்தாலே ஒன்னு ஜாஸ்தி ஒன்னு லாபகரமா இல்ல. அதே இந்த விலையில நல்ல ஈல்டு இருந்தனா லாபகரமா இருந்திருக்கு. கிளைமேட் சேஞ்சனால உள்ள வேர்ப்புழு அது இது ஆகுதுனால காட்டு உருண்டியாயிருது. அதனால மூட்டை மகசூல் கம்மியாயிருது. வேர்ப்புழு வேற இறங்காம காட்டு உருண்டியாயிருந்தனால காட்டு ஈல்டு கம்மியாயிருது. அது நல்ல ஈல்டா இருந்து இந்த விலை வித்தானே நல்ல லாபகரமா தான் இருக்கு.
0: இந்த பயிர்களை தாண்டி இந்த பீன்ஸ் இந்த அவரை பயிர்களுக்கு நீங்க பயிரிடுறீங்க. இந்த பயிர்களை பயிரிடும் பொழுது அந்த பயிர்களுக்கு நீங்க எப்படி தண்ணீர் பாய்ச்சக்கூடிய நிலைமையோ இல்ல இந்த மகசூல் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
1: மகசூல் அதிகரிக்கிறதுக்கு இந்த பீன்ஸ் இந்த இதுக்கு நம்பர் 5 தான் போடுறான். இது போட்டு ஒரு அளவுக்கு மகசூல் இது சீக்கப்படாம வேற அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மருந்து இருக்கு. இதெல்லாம் அடிச்சேன்னா கொஞ்சம் சீக்கு கண்ட்ரோல் ஆகுது. அந்த மாதிரி மருந்து அடிச்சேன்னா இது மகசூல் ஜாஸ்தி இதாகுது, ஈல்டு ஆகுது. இன்னும் டானிக் மருந்து இருக்கு. அதுக்கு எல்லா பொருளுக்கும் எந்த காய்கறி எடுத்தாலும் டானிக்குன்னு ஆர்கானிக் இது இதில் டானிக்கே இருக்கு. அது போட்டோன்னு ஊற மருந்து கிழங்கு ஊற மருந்துன்னு அந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பீன்ஸுக்கு இருக்கு. எல்லாம் நல்லா ஊறுது, நல்லா இது ஈல்டு கொடுக்கு.
0: இப்போ இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாம் பயிரிட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு காய்கறியும் எவ்வளவு நாட்களுக்குள்ள அறுவடைக்கு தயாராகும்?
1: கிழங்கு 90 லேருந்து 100 நாள் ஆகும். இன்னும் அதே மாதிரி காட்டு அதே சேம் இதுதான். ஒவ்வொரு பிரிட் ஹைபிரிட்ல 80-90 இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் பீரியட் ஜாஸ்தி இருக்கு. அது 110-120 நாள் 4 மாசம் கணக்காகு. 3 மாசம் காட்டு இருக்கு, 4 மாசம் காட்டு இருக்கு. அதே மாதிரி பீட்ரூட்டு ஒரு 2.5 மாசத்துலேருந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள நல்ல ஈல்டுக்கு இதெல்லாம் வந்துடும். பீட்ரூட்டு இது பீன்ஸ் 2.5 மாசத்துலேருந்து 3 மாசத்துக்குள்ள எல்லாம் பரிசு முடிக்கலாம். அவரை ஒரு 3 மாசத்துலேருந்து 3.5 மாசம் இந்த ஊர் அவரை 3 மாசம் கணக்கு ஒரு 3 மாசத்துலேருந்து 3.5 மாசம் ஆகுது.
0: இத்தனை பயிர்களை நீங்க பயிரிடும் பொழுது எந்த பயிருக்கு வன விலங்குகளோ இல்ல விலங்குகளுடைய தொந்தரவு அதிகமா இருக்கு அதை நீங்க எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்க?
1: பன்னிகளாட்டம், காட்டு எருமை, இந்த மொயிலெல்லாம் அவரை பயிரெல்லாம் மேய்ஞ்சிட்டு போறது, இது காட்டாடு, இந்த மாதிரி நிறைய இது விவசாயிக்கு எதிரியா இருக்கு. ஆனா அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த அளவுக்கு விவசாயங்கிறது ஒரு கஷ்டமான அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டானே ஏதோ பலன் பார்க்கல தவிர இல்லைன்னா ஒன்றும் எடுக்க முடியாது. போட்ட முதல் ஜாஸ்தி ஆகுது, கடைசியில் இது முதல் எடுக்க முடியாமல் போயிடுது.
0: இப்போ ஒவ்வொரு பயிருக்கும் கரெக்டாக இந்த காலகட்டத்தில் போட்டால் பயிர் நல்லா ஒரு மகசூல் கிடைக்கும்னு ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு பயிருக்கான காலகட்டங்கள் என்ன?
1: கிழங்கு, பீட்ரூட்டு இது ரெண்டு மார்ச் மாதத்தில் போட்டோன்னா மே ஜூனுக்குள்ளே எடுத்தோன்னே ஒரு அளவுக்கு நல்லா விலை கிடைக்கு. இதே மாதிரி மே மாதம் முதல் போகத்தில் நல்லா விலை கிடைக்கு. ரெண்டாவது போகம் சொல்ல முடியாது. ரெண்டு இது இன்னும் இப்போத்தை பொறுத்து 3 போகமும் செய்கிறாங்க. வருஷம் முழுசும் 3 போகமும் செய்கிறாங்க. அது கரெக்டாக லக் இருந்தால் விலை கிடைக்கு, இல்லாட்டும் இல்லை. ஆனால் முதல் போகம் கட்டாயம் விலை கிடைக்கு, அதை நம்பி செய்யலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கஷ்டப்படுறது.
0: நவம்பர் டிசம்பர் மாதங்கள் வந்து பனிக்கு உகந்த காலங்கள். இந்த பனிக்காலங்களில் எப்படி நீங்கள் காய்கறிகளை பாதுகாக்க வேண்டியிருக்கு?
1: பனிக்காலம் முடிஞ்சுதான் இந்த விதையில போடுறேன். இந்த பீட்ரூட் அதெல்லாம் பனியில் எல்லாம் வெந்துருன்ட்டு அதனால தான் மார்ச் ஃபர்ஸ்டில் அந்த மாதிரி இந்த பனி சீசனு முடிஞ்ச பின்னால்தான் இந்த அவரை பீட்ரூட்டு இந்த கிழங்கு இது இதெல்லாம் போடுறது அந்த பனியினால தான் பனி அடிப்படுந்தான் கொஞ்சம் மார்ச் மாதத்தில் கொஞ்சம் லேட்டாக போடுறது. இந்த காட்டு மட்டும் பனியில் வேகாது. அதுக்கு வேற ஒன்று இதே இல்லை. ஏதோ

0: காலையில் நேரத்தில் ஏதோ ஒரு லேசாக பண்ணி விழுந்தோன்னா அந்த பட்டர்ஃப்ளை அது இது ஸ்ப்ரிங்க்ளர் அது இது வச்சு அந்த பண்ணியை அதை இது பண்ணல தவிர வேறு பண்ணி விழுகிறதுக்கு எந்த ஒரு இது சூழ்நிலையே பிறந்தது.
1: இந்த மலை காய்கறிகள் சாகுபடியில் ஒரு வெற்றிகரமான விவசாயியாக வளம் வரணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: வெற்றிகரமான இதுன்னா நாட்டு எரு போட்டு நல்லா செஞ்சானே நல்ல இப்போ ஹைப்ரிட் விதை போட்டு இது பண்ணோன்னா நல்லா ஈல்டு கிடைக்கும், நல்ல விலை கிடைக்கும். அதுலேயும் சீசனில் பக்குவம் தெரிஞ்சு போடுறதுனால ஒரு விலை இது ஒரு காசு பார்க்கலாம்.
1: இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களை 40 ஆண்டு கால விவசாய அனுபவங்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக உங்களுக்கு நன்றி.
2: நேயர்கள், இதுவரை நீலகிரியின் சிறப்பு வாய்ந்த மலை காய்கறிகள் சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலசுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: கால்நடை மாடு வளர்ப்பு நோய் மேலாண்மையின் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நோய் மேலாண்மையில் பித்தப்பை நோய், இந்நோய் அமைப்பினால் மார்ஜினேல் அனாபிப்ளாஸ்மா சென்ட்ரேல் என்ற ஓரணு உயிரியால் மாடு மற்றும் எருமைகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது இரத்தம் உறிஞ்சும் உண்ணிகள் பேன்கள் மூலம் பரவுகிறது. மேலும் ஊசிகள், கொம்பு நீக்கும் கருவிகள், ஆண்மை நீக்கம் செய்யும் கருவிகள், அடையாள குறியிடும் கருவிகள் இதன் மூலமும் பரவுகிறது. இந்த நுண்ணுயிரானது இரத்த செல்களை அழிப்பதால் இரத்த சோகை, எடை குறைவு, மூச்சு திணறல் போன்றவை ஏற்படும். அதோடு பாதிக்கப்பட்ட கால்நடையில் காய்ச்சல் அதிகமாகி பின்பு குறையும். பசியின்மை, மூக்கு காய்தல் மற்றும் மருத்துவம் செய்யாமல் அதிக நாட்களானால் மஞ்சள் காமாலை ஏற்படும். வயது முதிர்ந்த மாடுகளுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். பண்ணையில் ஏதேனும் மாடு இந்நோயினால் பாதிக்கப்பட்டால் உடனே தடுப்பு நடவடிக்கையாக உண்ணிகள் பேன்களை கட்டுப்படுத்த வேண்டும். முடிந்தவரை நோயின் ஆரம்ப காலத்திலேயே சிகிச்சையளித்தல் சிறந்தது. கிருமிநாசினி மற்றும் பிற மருந்துகள் மூலம் உண்ணி பேன் போன்றவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். பாக்டீரியா கிருமியால் வரும் நோய்கள் அடைப்பான் நோய் முக்கியமானது. இந்நோய் பாக்டீரியா கிருமிகளால் ஏற்படும் நோயாகும். மாடுகளை மட்டுமல்லாமல் மனிதர்களையும் தாக்கும் தன்மையுடையது. நம் நாட்டில் எல்லா இடங்களிலும், குறிப்பாக வெப்பம் மிகுந்த, ஈரக்கசிவுள்ள, காற்றோட்ட வசதியுள்ள இடங்களிலும் இந்நோய் அதிகம் காணப்படுகிறது. இந்நோய் கிருமிகள் உடலிலிருந்து வெளியேறியவுடன் காற்றுடன் சேர்ந்து விரைவில் அழிக்க முடியாத ஸ்போர்களாக மாறிவிடுகின்றன. கிருமிகள் தன் வெளிப்புறமாக கெட்டியான கவசத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றன. கிருமி நாசினிகள் எளிதில் இக்கவசத்தினுள் சென்று நுண்கிருமிகளை அழிக்க முடியாது. இத்தகைய ஸ்போர்கள் நிலத்தில் தங்கி அவ்வப்பொழுது மாடுகளை தாக்கி பெருத்த சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இத்துடன் தண்ணீரில் கலந்து நீண்ட தூரம் எடுத்துச் செல்லப்பட்டு பிற மாடுகளுக்கு நோயையும் ஏற்படுத்துகின்றன. இதனுடைய நோய் அறிகுறிகள் என்று தெரிந்து கொண்டால், இந்நோயால் மாடுகளில் திடீரென்று வலிப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். இறந்தவுடன் மூக்கு, வாய், ஆசனம் போன்றவற்றிலிருந்து கருமை நிறமான இரத்தம் வெளியேறும். காய்ச்சல் அதிக அளவு 41 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஓரிரு நாட்கள்

0: நோயின் வேகம் தணியும் பொழுது காய்ச்சல் இருக்கும். மாடுகளில் உணர்வு இழப்பு ஏற்பட்டு பிறகு இறந்துவிடும். இதற்கான தடுப்பும் பாதுகாப்பு முறைகளும் என்று பார்ப்போமானால், நோயுள்ள பகுதிகளில் நோய் ஏற்படும் காலத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பாக அடைப்பான் தடுப்பூசி போட வேண்டும். நோயில்லா பகுதிகளில் தடுப்பூசி தேவையில்லை. இந்நோயால் இறக்கும் முன்பு இரத்த பரிசோதனை செய்து நோய் இருப்பதை உறுதி செய்த பின்பு சுகாதார முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும். இதற்கு பின்பு மாட்டின் தோலை உரிக்கவோ அல்லது இறப்பை பரிசோதனையோ செய்யவே கூடாது. காரணம், இக்கிருமிகளை வெளியில் காற்றுடன் கட்டுப்படுத்துவதும் கடினம். எனவே மாட்டை ஆழமான குழியில் புதைத்தோ அல்லது எரித்தோ அப்புறப்படுத்த வேண்டும். இரத்த கசிவுடன் உள்ள பொருட்கள் அனைத்தையும் எரித்துவிட வேண்டும். அந்த இடத்தை 3% ஃபீனால் கரைசலை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக தொண்டை அடைப்பான். இந்நோய் பெரும்பாலும் மழைக்காலத்தில், குறிப்பாக நீர்ப்பாசனம் வெள்ளப்பெருக்கு மிகுதியாக உள்ள பகுதிகளில் காணப்படுகிறது. கறவை மாடுகள், குறிப்பாக எருமை மாடுகள் இந்நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. தூர பயணத்திற்கு பின்பும் அதிக நேரம் குளிர் மற்றும் மழையின் பாதிப்பிற்கு பின்பும் இந்நோய் ஏற்படுகிறது. கலப்பின பசுக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. இந்நோய்க்கான அறிகுறிகள்: கடுமையான காய்ச்சல் ஏற்படும், கண்கள் சிவந்து வீங்கி காணப்படும், தலை, கழுத்து, தொண்டை, மார்பு போன்ற பகுதிகளில் வீக்கம் ஏற்படும், வீக்கம் சூடாகவும் வலியோடு கூடியதாகவும் இருக்கும், குடற்பகுதி பாதிக்கப்பட்டால் வயிற்றுப்போக்கு காணப்படும், சாணம் இழகி இரத்தம் கலந்திருக்கும், நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்படும், வாயிலிருந்து மிகுதியான உமிழ்நீரும் வழிந்து கொண்டிருக்கும், நாக்கு தடித்து கருப்பாகிவிடும், மாடுகள் எதையும் விழுங்கவும் மூச்சு விடவும் முடியாமல் திணறும். இதற்கான தடுப்பு முறைகளும் பாதுகாப்பும்: எல்லா மாடுகளுக்கும் மழைக்காலத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும். நோயுற்ற மாடுகளை உடனடியாக மற்ற மாடுகளிடமிருந்து பிரித்து தகுந்த மருத்துவம் செய்து பாதுகாக்க வேண்டும். பொது சுகாதாரம் நன்கு பராமரிக்கப்பட வேண்டும். தொடக்க நிலையில் ஏற்ற மருத்துவம் செய்வதால் பாதிக்கப்பட்ட மாடுகளை காப்பாற்றி விடலாம். இதற்கு அடுத்தபடியாக சப்பை நோய் என்கிற நோய் குறித்து காணலாம். இந்நோய் வெப்பம் அதிகமாகவும் காற்றின் ஈரப்பதம் கூடுதலாகவும் உள்ள பகுதிகளில் உள்ள மாடுகளை பெரும்பாலும் பாதிக்கிறது. இதுவும் ஓர் மழைக்கால நோயாகும். நல்ல ஆரோக்கியமான திடமான இளம் மாடுகளை 6 மாத வயது முதல் 3 ஆண்டு வயது வரை அதிகம் பாதிக்கிறது. இந்நோய் பாக்டீரியா கிருமியால் ஏற்படுகிறது. இந்நோயினுடைய அறிகுறிகள்: திடீரென்று கடுமையான காய்ச்சல் ஏற்படும், தொடை அல்லது முன்கால் சப்பையிலோ அல்லது கழுத்து போன்ற சதை பிடிப்புள்ள பகுதிகளிலோ வெப்பம் மிகுதியாகவும் வலியோடு கூடியதும் கடினமான தன்மையுள்ள பெருத்த வீக்கம் காணப்படும். இதன் காரணமாக மாடுகள் நடக்க முடியாமல் நொண்டும், இதன் பிறகு வீக்கம் குறைந்து வலியற்று வீக்கத்திற்குள் காற்று இருப்பதாலும் விரல் கொண்டு அழுத்தும் பொழுது நரநரவென்ற சத்தம் வரும். வீக்கம் ஏற்பட்டுள்ள இடத்தில் உள்ள தோலின் நிறம் கருப்பாக இருக்கும். நோய் கண்ட 48 மணி நேரத்தில் உடனடியாக மருத்துவம் செய்யாமல் போனால் மாடுகள் இறந்துவிடும். இதற்கான தடுப்புகளும் பாதுகாப்பும் என்று பார்ப்போமானால், மழைக்காலத்திற்கு சுமார் 1 மாதத்திற்கு முன்பே ஒவ்வொரு ஆண்டும் மாடுகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் மாட்டை பிரித்து தனியாக ஒதுக்குப்புறமாக வைத்து கண்காணிக்க வேண்டும். கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உடனடியாக மருத்துவம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் மாட்டை உறுதியாக காப்பாற்றி விடலாம். சிகிச்சை அளிக்காவிட்டால் நோய் கண்ட மாடுகள் 5 முதல் 7 நாட்களில் இறந்துவிடும். இறந்த மாடுகளை சுகாதார முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும். இறந்த இடத்தை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இதனையடுத்து கருச்சிதைவு நோய். இந்நோய் பாக்டீரியா நுண்கிருமியால் ஏற்படுகிறது. இந்நோய் அதிக பால் தரும் கலப்பின பசுக்களில் அதிகம் பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிறது. இந்நோயினால் கன்று வீச்சு, நஞ்சு கொடி தாக்குதல், மீண்டும் எளிதில் சினை பிடிக்காமல், பால் உற்பத்தி குறைவு, இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் இழப்பு ஏற்படுகிறது. இந்நோய் நோயுற்ற மாட்டின் நஞ்சு கொடி, இரத்தப்போக்கு போன்றவற்றை தொட்டு சுத்தம் செய்வதன் மூலமாகவும் மனிதர்களுக்கு பரவுகிறது. பாலை நன்கு கொதிக்க வைத்த பின் பருக வேண்டும். இந்நோய் காரணமாக சினை மாடுகளில் கருப்பையில் நோய் ஏற்பட்டு கருத்தரித்த 5 முதல் 8 மாத காலம் வரையிலும் கன்று வீச்சு ஏற்படும். கன்று வீச்சு ஏற்பட்ட பின் நஞ்சு கொடி கருப்பையிலிருந்து வெளிவராமல் தங்கிவிடும். பசுவின் அறை அல்லது பிற பொறுப்பிலிருந்து சீல் போன்ற திரவம் வடியும். கருச்சிதை உற்ற மாடுகள் சினைக்கு வர கால தாமதமாகும், சினை பிடிக்காது. இதற்கான தடுப்பு முறைகள் என்று எடுத்துக்கொண்டால், 6 மாதத்திற்கு 1 முறை மாடுகளை இரத்த பரிசோதனை செய்து இந்நோய் இருப்பின் பண்ணையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். மாடுகளை புதியதாக வாங்கும் பொழுது இரத்த பரிசோதனை செய்த பிறகே வாங்க வேண்டும். நோயுற்ற மாடுகளை கொட்டகையிலிருந்து அகற்றிவிட வேண்டும். இறந்த கன்று, நஞ்சு, இரத்தம் போன்றவற்றை மிகவும் சுகாதாரமுடன் அப்புறப்படுத்த வேண்டும். பயன்படுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பொருட்களை எரித்துவிட வேண்டும். நஞ்சு கொடியை அகற்றும் பொழுது கைக்கு உரை அணிய வேண்டும். தேவையான சுகாதார முறைகளை பின்பற்ற வேண்டும். கன்று வீசியவுடன் வாளின் நுனிப்பகுதியில் கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறும் ரத்தம் தங்கி மாடு வாளை வீசும் பொழுது பக்கத்தில் உள்ள தண்ணீர் தீவன தொட்டி மற்றும் மாட்டின் கண், வாய், மூக்கில் பட்டு நோய் பரவ நேரும். கன்று வீசிய மாட்டை உடனே தனியாக வைத்து பராமரிக்க வேண்டும். நோயுற்ற பசுக்களை இனவிருத்திக்கு அனுமதிக்க கூடாது. எல்லா கிடேரி கன்றுகளுக்கும் 6 முதல் 9 மாத வயதில் இந்நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போட வேண்டும். இதனையடுத்து வயிறு உப்புசம். கறவை மாடுகளின் முன்வயிற்றில் உணவு சேமித்து வைக்கும் இடத்தில் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் அடைத்துக் கொள்ளும். இதனால் திரும்ப உணவை வாய்க்கு எடுத்து அரைக்க முடியாமல் அவதிப்படும். இது ஒரு நுரை போல் முன்வயிற்றில் கட்டிக்கொள்வதால் உணவை செரிக்க இயலாது. இந்நோய் பாதித்த கால்நடை காலை அடிக்கடி தரையில் உதைக்கும், குழப்பத்துடன் காணப்படும்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.
2: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவித் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: நேர்களை இன்றிரவு 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். இந்த இனிமையான நேரத்தில் நேர்கள் உங்களோடது விருப்ப பாடலை வந்து நீங்கள் எங்கள் கூட தொலைபேசி மூலமாகவும் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து கேட்டு மகிழலாம். 70 மற்றும் 80 ஆண்டுகளில் வெளிவந்த உங்களுடைய ஃபேவரட் சாங்கை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். 8:05 நினைத்தாலே இனிக்கும். நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய எண், வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 8300019108 என்ற எண், மற்றும் 9344909108 என்ற எண்ணிற்கும், 8300019108 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் 0423 என்கிற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்ட உங்களது விருப்ப பாடலை இந்த இனிமையான இரவு நேரத்தில் கேட்டு மகிழலாம். நினைத்தாலே இனிக்கும்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கையையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின்வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புழல் சிறையில் சிறை கைதிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான

0: அடிப்படை தேவைகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் அமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்கு தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல்மில் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் ஸ்மித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேகாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா ஷிபோமிக் பட்டம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். இப்போது ஒலிவிழா வருவது திரைகானம் முதல் பாடல்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: இன்றைய நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் முதல் நேயர் இணைப்புல இருக்காங்க. யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இரவு வணக்கத்துடன் கோவை வெள்ளிங்கிரி மலைச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, இன்னைக்கு என்ன விருப்ப பாடலோட வந்திருக்கீங்க?
1: மிருதங்க சக்கரவர்த்தி இருந்துங்க. அடி வண்ண கிளியின்றி டிஎம்எஸ் சுசிலா பாடின பாடுங்க, ரொம்ப அருமையா இருக்கு.
0: கண்டிப்பா இந்த இனிமையான இரவு நேரத்துல நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம்
1: மேடம். அப்புறம் இந்த டெலிகேட் பண்றதுங்க.
0: சொல்லுங்க.
1: நாய்க்கனூர் வேலுமணி, தென்பொன்மணி
0: கேட்கலாம்.

0: நெய் விட்டு விட்டு.
1: நிலையத்தில் நேரம் 8:12 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களது விருப்ப பாடலை தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம். நீங்க உங்களது விருப்ப பாடலை சென்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8300019101. தொலைபேசி எண்கள் 04-23 என்கிற இணைப்பினோடு 2966-7811 மற்றும் 9344-901-0018 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான விருப்ப பாடல். அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து ஒரு மலரின் பயணம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. தேடும் என் அப்படின்ற ஒரு இனிமையான பாடல் தான். தொடர்ந்து அந்த நேயருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: மரத்துக்குளம் தாசர வீட்ல இருந்து பாலசுரமணியம் பேசுறேன்.
0: ஓகே, இந்த இனிமையான இரவு நேரத்துல என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: ஒரு குடும்ப படத்து சிந்து நதி கரையோரம்.
0: ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க, கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி.

உங்களுடைய எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான விருப்ப பாடல் திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி பகுதியிலிருந்து கனகரத்தினம் இவரது விருப்ப பாடல் நான் தேடும் செவந்திப்பு அப்படின்ற ஒரு அருமையான பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நேருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

0: அமைதியான நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நினைக்கும் பொழுது இனிமையான நினைவுகளை ஏற்படுத்தும் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பமாக நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இந்த?
1: எங்களுக்கும்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேயர்களுடைய விருப்ப பாடலை கேக்குறதுக்கு. உங்களுக்கு என்ன பாடல்
1: இன்னைக்கு?
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் அனைவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.

ಇರಬೇಕ. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான விருப்ப பாடலை கேட்கலாம். மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா அவர்கள் விரும்பி கேட்ட அந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. எங்க ஊரு காவக்காரன் திரைப்படத்திலிருந்தா

0: இனிமையான பாடலை கேட்டும் நிலையத்தில் நேரம் 8:36 ஆயிடுச்சு. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். நினைக்கும் பொழுதே இனிமையான நினைவுகளை ஏற்படுத்தும் உங்கள் நினைவில் இருக்கும் அந்த இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பமாக நிகழ்ச்சியின் அடுத்த தொலைபேசி நேயர் ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?

0: ஹலம், யார் பேசுறீங்க?
1: இசையோடு இணைந்த ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: ஓகே, வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம்?
1: ஒரு பழைய தேன்கிண்ணம் என்ற ஒரு நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒரு சுவை இருக்கிறது. இந்த அழகான நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இரவு வேளையிலே.
0: எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கான பாடலை பிளே பண்றதுல.
1: அன்பு அறிவிப்பாளரே, ஒரு அழகான இனிய பாடல் வேண்டும். இனியவளே என்று பாடி வந்தேன் என்கிற ஒரு அருமையான பாடலை சிவகாமி செல்வன் படத்திலிருந்து தவற விடுங்களேன்.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த இனிமையான பாடலை இந்த இனிமையான நேரத்துல வந்துட்டே இருக்க கேட்கலாம். நன்றி.
1: இரவு இனிதாகட்டும். நன்றி, வணக்கம்.

அமைதியான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊட்டியஃபம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடல். பாம்பே கேசில் சாந்தகுமார், மார்க்கெட் எஸ்ஆர்கே ராமகிருஷ்ணன், மஸ்னகுடி கனக சபாபதி, டிஆர் பஜார் ஸ்ரீனிவாசன், இவங்க அனைவருக்காகவும் ஒரு இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. என்னுயிர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசை மற்றும் அவரது இனிமையான குரலில் கேட்கலாம். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சம் ஹிட்டு.

0: 90.8 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த தொலைபேசி நேயர்கள் வணக்கம்.
1: ஊட்டி பண்பலைக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் இரவு வணக்கம். அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி எல்லாம் அருமையா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நேரம் வந்து பாடல் கேட்கறது அபூர்வமா இருக்கு. நல்ல ஒரு பாடல் எல்லாம், இதமான பாடல் எல்லாம் கேக்குறாங்கம்மா. நல்ல வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி. சொல்லுங்க, யாருங்க?
1: நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்துல இருந்து எம் எல் ஸ்ரீகாந்த் வாணிஜாரம் பாடிய பாடல் அம்மா. நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என்ற பாடல் வரிகள் அம்மா.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.

இனிமையான பாடலை கேட்டுட்ருக்கோம் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில். நினைக்கும் பொழுதே சில பாடல்கள் நம் மனதில் நீங்காமல் இனிமையான நினைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான பாடல்கள் நேயர்கள் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான விருப்ப பாடல். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன் அவர்களது விருப்ப பாடலாக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில இனிமையான பாடல்களை நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் முயற்சி செய்து கேட்டீர்கள். நிச்சயமா நிறைய நேயர்கள் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, பட் உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்காது அல்லது வாட்ஸ்அப் மூலமா சென்ட் பண்ணியும் அதுல பாடல் வரலையே அப்படின்னு சொல்லி கவலையப்பட வேணாம். மீண்டும் நாளைக்கு வந்து நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலை கேளுங்க.

மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியில் இன்றைய பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் அடுத்து நடிகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்போமா?

நேரம் 9:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் அடுத்து மனோ சித்ரா பாடியுள்ள பாடல் படம் மை டியர் மார்த்தாண்டன்.

0: ஆகாஷ்வாணி.
1: நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழப்பம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். உறவுகள் ஒரு தொடர்கதை. அந்த தொடர்கதை எப்பொழுதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இதோ இந்த இரவு வேளையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய போல பாடலை கேட்கலாமா? கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அவள் அப்படித்தான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ நேர்களாகிய உங்கள் உறவுக்குள் இந்த உறவுகள் தொடர வேண்டுமா?

குறைந்த அளவு வெப்பநிலையானது 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடிமை விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6 பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவும், இந்திய ரயில்வேயின் வரலாறு எழுதி வழங்குவவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குவோர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதற் பகுதி கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ராஷ் பிஹாரி போஸ் அவர்களின் பிறந்த தினச்சிற்றுரை. 7:45 சென்னை மெட்ரோ 2.0 எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் நேர்முகம். உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 9 மணிக்கு அரங்கேச நிகழ்ச்சியில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். அணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜி பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 101.FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சார நிகழ்ச்சியில் சீதா துரைசுவாமி அவர்களின் ஜலதரங்க இசை கேட்கலாம். டி கே பத்மநாதன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். பகல் 1 மணிக்கு பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய வேளாண் பொருட்களின் மின்சந்தை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 இன்னுயிர் தோழி எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களின் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். இரண்டு ஹிந்தி பாடம் நடத்துபவர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் ஜோனி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 357 பகுதி கேட்கலாம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் நேயரும் சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த இயற்கை விவசாயிகள் நடன சபாபதி அவர்களுடன் நேர்முகம். 9:30 தெய்வீக கனவுகள் இசை பெருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.